நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நேரம் வைகரை 5:49:24. நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி சக வருடம் 1948, வைசாக மாதம் 19 தேதி 2026, மே திங்கள் 9 நாள், இன்று சனிக்கிழமை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் காலை ஒலிபரப்பு தொடங்குகிறது.

நாளொரு குரல் மக்கட்பேறு என்ற 7வது அதிகாரத்திலிருந்து 64வது திருக்குறளை கேட்கலாம். அமிழ்தினும் ஆற்றை இனிதே தம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ். இதன் பொருள், தம்முடைய மக்களின் சிறு கைகளால் அளாவ பெற்ற உணவு பெற்றோருக்கு அமிழ்தத்தை விட மிக்க இனிமையுடையதாகும். மீண்டும் ஒரு முறை, மக்கட்பேறு என்ற 7வது அதிகாரத்திலிருந்து 64வது திருக்குறளை கேட்கலாம். அமிழ்தினும் ஆற்றை இனிதே தம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ். இதன் பொருள், தம்முடைய மக்களின் சிறு கைகளால் அளாவ பெற்ற உணவு பெற்றோருக்கு அமிழ்தத்தை விட மிக்க இனிமையுடையதாகும்.

நேரம் காலை 5:53:39. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில். இனி வருவது நமது முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சி நிரல் தங்கள் கவனத்திற்கு. இன்று காலை 6:10 இணைத்தானும் நிலவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ரா அனுராதா அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 6:15 தெய்வீகராகும். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் தேக்குமர சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடலின் முதற் பகுதி கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்களும், கருத்துமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். இன்று காலை 6:45 மாநில செய்திகள் சென்னையில், 6:55 சூழல் அறிவோம். பூஜ்ய கழிவு மேலாண்மை மற்றும் இயற்கை சார்ந்த கொண்டாட்டங்கள் வாசிப்பவர் என் காயத்ரி ஸ்ரீகாந்த் அவர்கள். 7:00 சிந்தனை மலர், 7:02 புதுவை புதுமை நினைவலைகள் அமைப்பு ஏபி எலிசபெத் அவர்கள். இன்று காலை 7:25 நலமாய் வாழ ஆஸ்மாவினால் ஏற்படும் சிக்கல்கள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திராகாந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுவாச மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் பி லோக்நாத் அவர்கள். இன்று காலை 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கு சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருலா, 8:02, 8:30 தகவல் தளம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. இன்று காலை 9:00 அரங்கிசை டாக்டர் சுபாஷினி பார்த்தசாரதி அவர்களின் பாட்டு இடம்பெறும். ஆனந்த கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வயலின், கும்பகோணம் கே சுவாமிநாதன் அவர்கள் மிருதங்கம் கேட்கலாம். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர்விருப்பம். 11:02 நேயர் நேரும் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு கோடைக்கால உணவு. உங்களுடன் உரையாடுபவர் சுபாஷினி. 12:00 துலாக்கோல் நேயர் கருத்து மடல்கள். 12:15 இசை பயிற்சி. கற்றுக் கொடுப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். கற்றுக்கொள்பவர் ஏ ஸ்ரீநிதி. இன்று மதியம் 12:30 பன்னிசை மாலை எஸ் ஜானகி அவர்கள் பாடிய ஆழ்வார் பாசுரங்கள் கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:00 மகளிர் நேரம் தொலைபேசி வழி மகளிர் விருப்பம். 2:15 இன்று மணிவை. 2:40 பிரெஞ்சு மொழி பாடம் ஆசிரியர் ஜி சுப்பிரமணியன் அவர்கள், மாணவி எம் பல்லவி. 2:55 வானிலை அறிக்கை சென்னையஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சார் ஷியாமலா வெங்கடேஸ்வரன் அவர்களின் பாட்டு இடம்பெறும். இன்று மாலை 4:00 திரை இசை. மாலை 5:00 இளைய பாரதம் நிகழ்ச்சியை நெறிப்படுத்துபவர் நிவேதா ஸ்ரீ அவர்கள். 5:30 சின்னஞ்சிறுக்கிளிகள் புதுச்சேரி முருங்கப்பாக்கம் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி கேட்கலாம். 6:00 திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 முதல் 7:15 வரையிலும், 8:00 முதல் 8:58 வரையிலும் திரை இசை கேட்கலாம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம், மண் என்பது சொத்தல்ல, திருப்பி தர வேண்டிய கடன். நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் சி சிவரஞ்சனி அவர்களுடன் நேர்முகம். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலே. இன்று இரவு 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சியில் ராஜ்குமார்

0: மஜ்மதர் அவர்களின் சந்தூரி இசை கேட்கலாம். டெல்லியஞ்சல் 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகளையாவும் நிறைவுபெறும். இதனிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15 பிற்பகல் 2 மணி, 3:05 இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி, 10 மணி, 11 மணி, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேயர்கள், இதுவரை நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சி நேரில் கேட்டீர்கள். நேர்கள் இனி கேட்கலாம் எஃப்எம் ரெயின்போ இன்றைய நிகழ்ச்சியினர்கள் தங்கள் கவனத்திற்கு. இன்று காலை 7:30 வணக்கம் மக்களே, 8:02, 8:30 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜி தேவி. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேர்விருப்போம். 10:02 கெட்செட் கோ கேம் ஷோ. 11:02 முதல் 11:30 வரையிலும், 11:47 முதல் 12 மணி வரையிலும் மெலடி மேஜிக் கேட்கலாம். 11:30 ஸ்டம்ப்டு சீசன் 7 டெல்லி அஞ்சல். 12:02 பேசுங்க தோழா நேரலை நிகழ்ச்சி. 12:50 புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர், வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். இன்று மதியம் 1:02 ஹாய் ஸ்நேகிதியே மகளிர் உங்கள் சாய்ஸ் தொலைபேசி வழி மகளிர் விருப்பம் இடம்பெறும். 2:15 காலத்தை விடுற கானங்கள். இன்று மதியம் 3 மணிக்கு எஃப்எம் ரெயின்போவில் கல்லூரி பூக்கள் நேரலை நிகழ்ச்சி. 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5 மணிக்கு அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே விமல்ராஜ். 6:20 முதல் 7 மணி வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர் விருப்பம் இடம்பெறும். இன்றிரவு 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல் கேட்கலாம். நேர்கள் இதுவரை எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சியில் கேட்டீர்கள். நேர்களே, இன்னும் சில நொடிகளில் டெல்லியிலிருந்து அஞ்சலாக உள்ள ஹிந்தியில் செய்திகளை தொடர்ந்து ஆங்கிலத்தில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து 6:10 சென்னையிலிருந்து அஞ்சலாகும் இணைத்தானும் நல்லவை கேட்க கேட்கலாம்.
1: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே முகேஷ் குமார் பல். शुभेंदु अधिकारी आज पश्चिम बंगाल के मुख्यमंत्री के रूप में शपथ लेंगे। भारतीय जनता पार्टी यहां पहली बार सरकार बनाने जा रही है। शपथ ग्रहण समारोह कोलकाता के ब्रिगेड परेड ग्राउंड में होगा। प्रधानमंत्री नरेंद्र मोदी, गृहमंत्री अमित शाह, भाजपा अध्यक्ष नितिन नवीन सहित कई केंद्रीय मंत्री और राष्ट्रीय जनतांत्रिक गठबंधन शासित राज्यों के मुख्यमंत्रियों के शपथ ग्रहण समारोह में शामिल होने की उम्मीद है। इससे पहले कल श्री शुभेंदु अधिकारी को राज्य भाजपा विधायक दल का नेता चुना गया। विधायक दल की बैठक कोलकाता में गृहमंत्री अमित शाह की अध्यक्षता में हुई।
2: लगभग 8 प्रस्ताव और समर्थन प्राप्त हुए हैं और सभी प्रस्ताव और समर्थन एक ही नाम के मिले हैं। उसके बाद दूसरे नाम के लिए भी सबको समय दिया गया, पर्याप्त समय दिया गया, मगर कोई दूसरा नाम नहीं आया है। इसलिए केंद्रीय पर्यवेक्षक के रूप में मैं श्री शुभेंदु अधिकारी जी को पश्चिम बंगाल विधानमंडल दल के नेता के रूप में निर्वाचित घोषित करता हूँ।
1: विधायक दल का नेता चुने जाने के बाद श्री अधिकारी ने राज्यपाल आरएन रवि से भेंट की और सरकार बनाने का दावा पेश किया। तमिलनाडु में तमिलगम वेत्री कलगम तिवी के प्रमुख सी जोसेफ विजय के नेतृत्व में सरकार गठन को लेकर अनिश्चितता बनी हुई है। इंडियन यूनियन मुस्लिम लीग ने टीवीके को समर्थन देने की खबरों का खंडन किया है। ये भी खबरें आ रही हैं कि वे आज होने वाला शपथ ग्रहण समारोह स्थगित कर दिया गया है। इससे पहले कल टीवी के प्रमुख ने राज्यपाल राजेंद्र विश्वनाथ अरलेकर से मुलाकात कर सहयोगी दलों के समर्थन पत्र सौंपकर सरकार बनाने का दावा पेश किया था। उधर केरलम में भी नई सरकार के गठन को लेकर चर्चाएं हो रही हैं। यूडीएफ की प्रमुख पार्टी कांग्रेस रविवार तक नेता की घोषणा कर सकती है। कांग्रेस सूत्रों ने बताया कि विधायक दल के नेता के बारे में राज्य में पार्टी पर्यवेक्षकों की रिपोर्ट के आधार पर राष्ट्रीय नेतृत्व निर्णय लेगा। वहीं असम में भाजपा के नेतृत्व में राष्ट्रीय जनतांत्रिक गठबंधन

0: for the final leg of his visit. US President Donald Trump has announced a 3-day ceasefire between Russia and Ukraine, noting that the temporary truce coincides with Russia's Victory Day celebrations commemorating the then Soviet Union's role in the World War II. In a post on Truth Social, Mr. Trump said the ceasefire would take place from 9th to 11th of May and would include a suspension of all kinetic activity between the two countries. Mr. Trump stated that the request for the temporary truce was made directly by him and noted that the agreement will also include a prisoner exchange involving 1,000 prisoners from each side. The standoff over the Strait of Hormuz has intensified after Iran rejected a US-backed draft resolution at the United Nations Security Council, calling it flawed and politically motivated. Tehran argued that the proposal will legitimize unlawful actions rather than help resolve the conflict. Iran said the only path towards stability is ending the war, lifting the US maritime blockade on Iranian ports and restoring normal shipping through the Strait of Hormuz. The draft resolution, backed by the United States along with Bahrain, Saudi Arabia, UAE, Kuwait and Qatar, seeks to protect the freedom of navigation in one of the world's most critical energy corridors. Washington has accused Iran of threatening commercial shipping and destabilizing maritime traffic. Israel and Lebanon will resume negotiations with 2 days of intensive talks facilitated by the U.S. on 14th of May and 15th of May. U.S. State Department said delegations from both countries will meet in order to form a comprehensive peace and security agreement that substantively addresses the core concerns of both countries. And that is the end of this news bulletin.
1: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் இரா அனுராதா அவர்கள். வாழ்க்கை சிறக்க பொருளுடையதாக இருக்க வையத்துள் வாழ்வாங்கு வாழ அறவழியில் ஒழுகுதல் வேண்டும். இதனையே அறத்தால் வருவதே இன்பம் என்று திருக்குறளும், செல்வத்து பயனே ஈதல் என்று மதுரை கணக்காயனார் மகன் நக்கீரனாரும், வாழ்தல் வேண்டி பொய்கூறேன் என்று மருதன் இளநாகனாரும் புறநானூற்றில் கூறியுள்ளது ஈண்டு நோக்கத்தக்கது. மனித வாழ்க்கை சிறந்திருக்க வேண்டுமேயானால் ஓதல், உணர்தல், ஒழுகுதல் ஆகிய மூன்று நிலைகளை அவன் கடந்தாக வேண்டும். நல்ல வாழ்க்கைக்கு அடிப்படை என்னவென்று உணராமல் நிறைவான சிறந்ததொரு வாழ்க்கையை வாழ முடியாது. அதனை அறிய ஓதல் அவசியமானது. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்பது உலகநாதர் வாக்கு. ஓதல் என்பது கல்வி பயிலுதல், படித்தல், சொல்லுதல் என்ற பொருள்களை தரும். ஓதல் என்பது பொதுவாக கல்வி பயிலுதல் என்றாலும் நல் அற நூல்களை பயிலுதல் என்று நாம் கொள்ள வேண்டும். பயிலுதல் என்றால் ஒரு குறிப்பிட்ட பாடத்தையோ அல்லது கலையையோ முறைப்படி பயில்வதை குறிக்கும். அதாவது உளம் கொள படித்தல் ஆகும். அவ்வாறு படிக்கும் கருத்துகளில் மனத்தை செலுத்தி அக்கருத்துகள் பற்றியே சிந்தித்து அதனோடு பொருந்திய நிலையில் பயின்ற நூல்களில் உள்ள அறக்கருத்துகளின் நுட்பமான உண்மையான மெய்ப்பொருளையும் உணர்தல் என்பதாகும். மனத்தால் ஈர்க்கப்பெறும் நல்லறக்கருத்துக்களை அதன் உயிர்ப்பொருளை உண்மையான அறிவின் துணை கொண்டு சிந்தித்து தெளிவு பெறும் நிலையில் உண்மையை உணரும் பக்குவத்தை மனமானது பெறும். இந்த நிலையில் உணர்தல் என்பது தன்னிச்சையாக நிகழும். தக்கது எது, தகாதது எது, நன்மை எது, தீமை எது, உண்மை எது, பொய் எது, அறம் எது, அறம் அல்லாதது எது என்பதை அறிந்து பின்பற்ற வேண்டிய மெய்ப்பொருளை பற்றி படரும் நல்ல மனம் உருவாகும் பொழுது அவரிடம் உள்ள அறியாமை என்று சொல்லும் இருள் நீங்கும். மருள் என்று சொல்லக்கூடிய மயக்கம் நீங்கும். அறிவு தெளிந்த ஞான நிலையை பெறும். இப்படிப்பட்ட நிலை

0: ஒழுக்கத்தில்தான் பேரின்பம் உண்டாகும். ஓதலுக்கு பின் ஒழுகல் என்னும் ஒழுக்க நிலையில் நிற்பவர் உயர்ந்து நிற்பர். மனத்தை நல்வழியில் செலுத்தி கற்க வேண்டியவற்றை கற்று அதன் உண்மை பொருளை உணர்ந்து அதற்கேற்ப ஒழுகல் என்ற மூன்று படிநிலைகளை வலியுறுத்தும் குரல்தான் கற்க, கசடர, கற்பவை, கற்றபின் நிற்க, அதற்கு தக என்பதாகும். கற்க என்பது ஓதல் என்பதையும், கசடர கற்க என்பது உணர்தல் என்பதையும், நிற்க என்பது ஒழுகுதலையும் குறிக்கும். நூல்களை இடைவிடாமல் ஓதியும், ஓதியவற்றின் ஆழ்ந்த பொருளை சிந்தித்து உணர்ந்தும், பிறருக்கு எடுத்துச் சொல்லியும் தான் அவற்றின் வழியே ஒழுகாத நிலையில் யாதொரு பயனும் இல்லை. இங்கு நாம் ஒன்றை சிந்திக்க வேண்டும். எவ்வளவுதான் நூல்களை படித்தாலும் பயனில்லை, படித்த நூல்களின் பொருளை உணர்ந்தாலும் பயனில்லை என்பதுதான் உண்மை. அப்படி என்றால் பயன் எப்போது விளையும் என்ற வினா எழும். தான் ஓதி உணர்ந்து பிறருக்கு எடுத்துரைத்த கருத்துகளின் வழி ஒழுகவில்லை என்றால், அதாவது தான் கற்ற, கற்பித்த, எடுத்துரைத்த அறங்களை பின்பற்றாவிட்டால் பெரிதொரு பயனும் இல்லை என்பதை உணர்தல் வேண்டும். கற்றவாறு கேட்டவாறு அறநெறிகளை போற்றி உண்மை உணர்ந்து அதன்படி தானும் ஒழுகி பிறரையும் ஒழுகச் செய்து நல்வாழ்வு வாழ்வோமாக.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் இரா அனுராதா அவர்கள்.

நேரம் காலை 6:15 5 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இனி வருவது தெய்வீக ராகம் மற்றும் சேவை செய்தி. இறைவனின் நினைவோடு வாழும் தூய்மையான வாழ்க்கை பல கோடி செல்வங்களை அடைந்ததற்கு இணையாகும். தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் வரும் முதலாவது பாடலை பாடியவர் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

அன்பும் அமைதியும் இறைவனின் மிகப்பெரிய வரங்கள். அவற்றை நாள்தோறும் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் வரும் பாடலை பாடியவர் சாரா நௌரஜி.

நல் எண்ணங்கள் நம்மை உயர்த்தும், இறை எண்ணங்கள் நம்மை வழிநடத்தும். தெய்வீக ராகம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடலை பாடியவர் டி எல் மகாராஜன்.

0: நேயர்கள், இதுவரை தெய்வீக ராகம் மற்றும் சேவை செய்தி கேட்டீர்கள். நேரம் காலை 6:35, 3:00 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை. நேயர்கள், இனி கேட்கலாம் உழவர்களுக்கான செய்திகள். நிகழ்ச்சி தொடங்கும் முன்,
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18-40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, சித்திரை திங்கள், 26 சனிக்கிழமை. நேரம் காலை 6:35. உழவர்களுக்கான செய்திகளில் தேக்குமர சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடலின் முதற்பகுதியை கேட்கலாம்.

0: கருத்தமுத்து, ஏப்பா கருத்தமுத்து நில்லுப்பா. நீ சொல்றத பார்த்தா வேலை எனக்கு கம்மினே எனக்கு தோணுது.
1: அப்படியே சொல்றா?
0: அதை விட என்ன அதிகமா கூட விப்பாங்கப்பா.
1: அவன் சொல்ற வேலையை பார்த்து எனக்கு மனசு கட்டு விட்டு போச்சுப்பா.
0: அதுக்கு நீ என்ன பண்ணணும், 2 ஏக்கர் புதுசா நிலம் வாங்கியிருக்கில்ல?
1: ஆமா.
0: 1 ஏக்கரா தேக்கு மரம் சாகுபடி செய்ய.
1: ஆனா தேக்கு மரம் சாகுபடி செஞ்சா அது பல வருஷம் ஆகும். அது வெட்டுறதுக்கு?
0: எப்பா வெட்டுறதுக்கு பல வருஷம் ஆகட்டும்
1: சரி,
0: ஆனா பல வருஷம் கழிச்சு உனக்கு கிடைக்க போறது எவ்வளவு தெரியுமா? கோடீஸ்வரம் பா, நீ கோடீஸ்வரம்.
1: அடடடா, ஆமா
0: தெரிஞ்சுக்க. தேக்கு மரம் அவ்வளவு விலை விக்குது, நீ தாராளமா செய்யலாம். அப்பப்ப உனக்கு வருமானம் வேணும்னா ஊடு பயிரா எது வேணாலும் பண்ணிக்கலாம் பா. நீ
1: தேக்கு மரம் சாகுபடி பண்ணும் போதே.
0: ஆமாப்பா.
1: காத்தமுத்த, நான் வீடு கட்டுறது கொஞ்சம் வருஷம் தள்ளி போட்டலாம் போடுறேன். ஆனா தேக்கு மரத்தை கண்டிப்பா விளைவிக்கிறேன்ப்பா.
0: எப்பா தேக்கு மரம் சாகுபடியா?

0: இறங்கிட்டீன்னு வச்சுக்க, நம்ம மண்ணு அதுக்கு ஏத்த மண்ணுப்பா.
1: சரி சரி சரி.
0: ஏன்னா ரொம்ப கழிப்பா இருக்கிற மண்ணுல அது வளராது. அப்புறம் மண்ணுல வந்து எல்லா மண்ணும் உள்ள எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கணும். நல்லா வேறு ஆழமா போற அளவுக்கு மண் தன்மையோட இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா சில பகுதிகளில் மேல மண் இருக்கும், ஆனா ஒரு 2 அடி 3 அடிக்கு கீழே பாறை வந்துடும்.
1: ஓஹோ.
0: அந்த இடத்துலலாம் தேக்கு கண்ணு வைக்க கூடாது.
1: ஓஹோ.
0: மண்ணு வந்து ரொம்ப நல்ல மண்ணா இருக்கணும்பா.
1: கதமுத்த, அப்ப தேக்கு கண்ணு நடணும்னா நான் என்ன பண்ணணும் அதை பத்தி விவரமா சொல்லு.
0: நடுறதுக்கு முன்னாடி நீ ரகத்தை முடிவு பண்ணிக்கணும்.
1: சரி.
0: பொது தேக்கு அப்படின்னு இருக்குது, அது வந்து நம்ம பகுதியில நீ பாத்துருக்கலாம். அது சாதாரண தேக்கு தான்.
1: ஆமா ஆமா.
0: ரொம்ப உயரமாலாம் இருக்காது. அடுத்து உனக்கு என்ன வேணும்?
1: கதமுத்த, தேக்கு கண்ணு நடுறதுக்கு கழிப்பு மண் இருக்க கூடாதுன்னு சொன்ன, வேற என்ன மண்ணில எல்லாம் நிலம் வரும்?
0: எப்பா, ஆற்று வண்டல் மணல் கலந்த நிலம். ஏன்னா நீனே பாத்துருப்ப, ஆற்றங்கர ஓரத்துல பாத்தீங்கன்னா வரிசையா அரசாங்கமே தேக்கு மரத்தை நட்டு வளர்க்குது.
1: ஆமா.
0: அப்ப அந்த இடம் நல்ல இடம். அப்புறம் செம்மண் நிலம், இது ஏற்ற ஒரு நிலம்.
1: சரி.
0: செம்புரை மண் நிலமும் நல்லா வரும். மணல் கலந்த களிமண் அதுலயும் நல்லா வரும். மண் ஆழம் குறைவாக உள்ள நிலங்கள்ல நம்ம செய்யக்கூடாது.
1: சரி.
0: கடுங்களி நிலங்கள்ல நம்ம செய்யக்கூடாது. நீர் வடியாம நிக்குது தெரியுமா, அந்த நிலங்கள்லயும் இந்த மரம் வளர்ப்பதற்கு ஏற்றதல்ல. ஓகேவா? இந்த மரம் தமிழகம், மத்திய பிரதேசம், ஆந்திர பிரதேசம், கர்நாடகம், மகாராஷ்டிரா இது போன்ற மாநிலங்கள்ல வறண்ட பகுதிகளில் கூட நல்லா வளருதுப்பா. ஏன்னா இந்த மரத்துக்கு ஒளி விரும்பி அப்படின்னு கூட ஒரு பேர் இருக்கு.
1: ஓஹோ.
0: ஆமா. சூரிய வெளிச்சத்தை நல்லா கிரகிக்க கூடிய ஒரு மரம். அதனால நல்ல வெளிச்சம் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் இந்த மரம் நல்லா வளரும்.
1: சரி. கருத்தமுத்து, மரத்தினுடைய சிறப்பு இயல்பு எல்லாம் என்னென்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லலாம்.
0: கருத்தமுத்து, தேக்கு மரம் இலைய உதிர்க்கக்கூடிய மர வகையை சேர்ந்தது. நவம்பர் முதல் ஜனவரி வரைக்கும் இலைய உதிர்த்து அதுக்கு பிறகு நீண்ட நாட்களுக்கு இலை இன்றியே காணப்படும். மரம் பார்க்கறதுக்கு காஞ்சி போன மரம் மாதிரியே இருக்கும்.
1: ஆமா.
0: தண்ணி கிடைச்சவன டக்குன்னு புது துளிர் விடும். புரியுதா? கரையான் தாக்காத ஒரு தன்மை உடையதுப்பா இந்த மரம். இது வளர்ற இடத்தை பொறுத்து 15 ஆண்டுகள்ல சுமார் 15 மீட்டர் உயரம், 90 சென்டிமீட்டர் வரை சுற்றளவு இந்த அளவுக்கு வளரும். ஒரு 30 வருடங்கள்ல 25 மீட்டர் உயரம், 175 சென்டிமீட்டர் சுற்றளவு, அந்த அளவுக்கு நல்லா தடிமனா ஆயிடும்பா. தேக்கு மரம் நட்ட 6 ஆண்டுகள்ல பூக்க தொடங்கும். ஆனா அந்த பூ கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும். 15 வருடத்துக்கு பிறகுதான் நல்ல பூ பூக்கும். இந்த ஜூன்ல இருந்து செப்டம்பர் மாசம் வரைக்கும் பூக்க தொடங்கி மார்ச் ஏப்ரல் மாதங்கள்ல விதைகள் முற்றி கீழே உழ ஆரம்பிக்கும். 20 வயதுடைய மரத்திலிருந்து சராசரியா ஒரு மரத்திற்கு 10 கிலோ தேக்கு விதைகள் கிடைக்கும்பா.
1: ஓஹோ.
0: ஆமாப்பா. 1 கிலோ விதையை நம்ம எடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1300 விதை அதுல இருக்கும்பா. இதை பயன்படுத்தி நாற்றுக்கள் உற்பத்தி பண்ணலாம்.
1: கதமுத்த, அந்த காஞ்சி போன விதைய வச்சு நாத்து விட்டு அப்புறம் தேக்கு கண்ணு நடலாம்னு சொல்ற.
0: ஆமாப்பா.
1: அது விவரமா கொஞ்சம் சொல்லு.
0: நாத்துக்கள் உற்பத்திக்கு தேக்கு விதையிலேருந்து நான் என்ன சொன்னேன், 20 வருடத்துக்கு மேல உள்ள மரத்திலேருந்து விதைகள் எடுக்கிறது நல்லது அப்படின்னு சொன்னேன். அந்த மரமே எப்படி இருக்கணும்னா, பக்க கிளைகள் அதிகம் இல்லாத மரமா இருக்கணும். நல்லா நேரா உயரமா வளர்ந்த, நோய் தாக்காத, நல்ல பருமனான தேக்க மரத்திலேருந்து நாம விதைகளை தேர்வு செய்யணும்.
1: கதமுத, இந்த தேக்கு மரம் விதையை விதைக்கும் போது எவ்வளவு இடைவெளி இருக்கணும், பராமரிப்பெல்லாம் எப்படி செய்யணும், இதை பத்தின விவரம் சொல்ல.
0: ஒன்னும் இல்லப்பா, ஒரு பாத்தியில 8 கிலோ அப்படிங்கிற அளவுல தேக்கு விதைகளை நாம விதைக்கணும். தேக்கு விதைகளுக்கு இடையே 2 சென்டிமீட்டர் இடைவெளி இருக்குமாறு பாத்துக்கணும். விதைகள் விதைத்த பின்பு தேக்கு விதையோடைய அந்த கணம் இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு குறு மணல விதைகள் மேல் சீரா பரப்பணும். அப்படி மூடின மாதிரி அப்படி பரப்பிட்டு அதுக்கும் மேல வைக்கோல் அல்லது தென்னங்கிற்ற பரப்பி மூடிவிட வேண்டும். மூடாக்கு மாதிரி போட்டுடணும். தினமும் காலையும் மாலையும் இரு வேளை பூவாளி மூலம் இந்த தாய் பாத்திக்கு 15 நாளைக்கு தண்ணி ஊத்தணும். அப்புறம் தினமும் 1 முறை வீதம் 30 நாட்களுக்கு நீர் ஊற்ற வேண்டும். விதைகள் சுமார் 10 நாட்கள் இருந்து 15 நாட்கள்ல முளைக்க தொடங்கி 30ல இருந்து 35 நாட்கள்ல நல்லா முளைச்சிக்கிட்டு இருக்கோம்.

0: இந்த நிலையில வைக்கோல் இல்லன்னா தென்னங்கீட்டு நம்ம எதை பயன்படுத்தியிருந்தோமோ அதெல்லாம் அகற்றிடணும்.
1: சரி சரி.
0: அப்புறம் தாய்ப்பாத்தியில 3 மாதத்திற்கு பின்பு பஞ்சகாவியா கரைசல 1 லிட்டர் நீர்ல 30 மில்லி லிட்டர் என்ற அளவுல கலந்து மாதத்துக்கு 1 முறை கை தெளிப்பான் மூலம் தெளித்தால் நாற்றுக்கள் நல்லா வளர்ச்சி அடையும். நாற்றுக்கள் பூச்சிகளால் தாக்கப்படாமல் இருக்க தசகாவியா கரைசல 1 லிட்டர் நீர்ல 30 மில்லி லிட்டர் அப்படிங்கிற அளவுல கலந்து கை தெளிப்பான் மூலம் 15 நாட்களுக்கு 1 முறை தெளிக்கலாம். இப்படி நாம நாற்றுக்களை உற்பத்தி செஞ்சுக்கலாம்ப்பா. கருதமுத்து
1: சொல்லு. கருதமுத்து
0: எப்பா, நம்ம மாதா கோயில் மணி அடிச்சு போச்சுப்பா.
1: ஆமா ஆமா ஆமா.
0: நான் கிளம்பணும்ப்பா.
1: சரி சரி.
0: பால் வாங்கணும் போய். மிச்ச கதையெல்லாம் நாளைக்கு சொல்றேனே.
1: என் வீட்லயே பால்காரர் பால்காரருக்கு வந்துருவாரு.
0: ஆமா,
1: நானும் கிளம்பணும்.
0: சரி சரி.
1: மீதி என்ன நாளைக்கு சொல்லலாம்.
0: சரிப்பா, நாளைக்கு இந்த தோட்ட பராமரிப்பு எவ்வளவு லாபம், இந்த தேக்கு மரத்தால் நீ எப்படி பணக்காரன் ஆக போற, எல்லா கதையும் நாளைக்கு சொல்றேன்ப்பா உனக்கு.
1: சரி கதமுத்த.
0: சரி சரி, நான் சீக்கிரம் கிளம்பட்டுமா?
1: பார்த்து போயிட்டு வா.
2: நேர்கள், இதுவரை உழவர்களான செய்திகளில் தேக்குமர சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடலின் முதற் பகுதியை கேட்டீர்கள். உரையாடியவர்கள் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்களும், கருத்துமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர்.
3: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா மோதிஜியின் தீர்மானம்.
4: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
3: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 லிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
2: நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் சென்னை அஞ்சல் தொடரும்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தவிக புதிய அரசு அமைக்க ஆதரவை திரட்டும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளது. தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கு ஆளுநர் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் துணை நிற்கும் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது. தமிழகத்தில் குதிரை பேரம் நடைபெறுவதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தவிக புதிய அரசு அமைக்க ஆதரவை திரட்டும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளது. இடதுசாரி கட்சிகள் நேற்று ஆதரவு தெரிவித்து கடிதம் வழங்கிய நிலையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் விசிகா ஆகிய கட்சிகள் இன்னும் கடிதம் வழங்கவில்லை. புதிய அரசை அமைப்பதற்கு ஆளுநர் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக மட்டுமே முஸ்லீம் லீக் தெரிவித்துள்ளது. விசிகாவை பொறுத்தவரை தங்களது நிலைப்பாட்டை இன்னும் அறிவிப்பதாக தெரிவித்துள்ளனர். இந்த இரு கட்சிகளும் ஆதரவு தெரிவிக்கும் நிலையில் தவிக ஆட்சி அமைப்பதற்கு தேவையான பெரும்பான்மை கிடைத்துவிடும் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. முன்னதாக தவிக தலைவர் திரு விஜய் நேற்று மாலை ஆளுநரை சந்தித்து அரசமைக்க ஆதரவாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அளித்துள்ள ஆதரவு கடிதங்களை வழங்கினார். இந்நிலையில் தமிழகத்தில் குதிரை பேரம் நடைபெறுவதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். மக்கள் மாளிகையில் நேற்று ஆளுநரை சந்தித்து பேசிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக ஆளுநரிடம் கடிதம் அளித்துள்ளதாக கூறினார். தமது கட்சியின் சார்பில் மன்னார்குடி தொகுதியில் இருந்து சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு காமராஜ் கையெழுத்திட்டதாக போலியான கடிதம் தவிக சார்பில் ஆளுநரிடம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து ஆளுநரிடம் தாம் புகார் அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார். ஆனால் இவரது குற்றச்சாட்டுகளை தவிக்க மறுத்துள்ளது. தமிழக மக்களின் முன்னேற்றத்திற்காக பிஜேபி அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வருவதாக அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், சட்டப்பேரவைத் தேர்தல் முடிவுகளை பிஜேபி

0: மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழக மக்களின் விருப்பத்தையும் தேர்தல் முடிவுகளையும் உளமாற மதிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இதன் காரணமாக தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான எந்தவொரு முயற்சியிலும் பிஜேபி தன்னை இணைத்துக் கொள்ளாது என்றும் திரு நைனா நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்க உள்ள நிலையில் அவருக்கு லட்சிய ஜனநாயக கட்சி தனது ஆதரவை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் நிறுவனர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் நேற்று செய்தியாளர்களிடம் கூறுகையில், திரு ரங்கசாமியை முதலமைச்சராக முன்மொழிந்து எங்களது ஆதரவு கடிதத்தை ஆளுநரிடம் சமர்ப்பித்துவிட்டோம் என்றார். இந்நிலையில் புதுச்சேரியில் திரு ரங்கசாமி தலைமையில் கூட்டணி அரசு வரும் மே 13 பதவியேற்க உள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. 30 இடங்களை கொண்ட புதுச்சேரி சட்டப்பேரவையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை தக்கவைத்துள்ளது. இதில் என்ஆர் காங்கிரஸ் 12 இடங்களிலும் பிஜேபி 4 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. அதிமுக மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சி தலா ஒரு இடத்தில் வெற்றி பெற்றுள்ளன. திமுக 5 இடங்களையும் காங்கிரஸ் 1 இடத்தையும் பிடித்துள்ளன. முதன்முறையாக போட்டியிட்ட தவிக 2 இடங்களில் வெற்றி பெற்று தனது கணக்கை தொடங்கியுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பான அனைத்து புள்ளி விவரங்களையும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. இசிஐ நெட் கைபேசி செயலியில் இந்த விவரங்கள் இடம்பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நாடு முழுவதும் சமையல் எரிவாயு விநியோகம் சீராக நடைபெறுவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நேற்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணை செயலர் திருமதி சுஜாதா சர்மா, சமையல் எரிவாயு பற்றாக்குறை இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். கடந்த 2 நாட்களில் மட்டும் 57 லட்சம் சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதேபோல் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட 5 கிலோ சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் கடந்த 2 நாட்களில் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நாட்டின் பாதுகாப்பு என்பது எல்லைகளை காப்பதோடு மட்டும் நின்றுவிடாமல் ஒவ்வொரு குடிமகனின் பாதுகாப்பையும் உள்ளடக்கியது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்திய ராணுவத்துடன் இணைந்து திருங்காமலை மீட்புக்குழு பணியாற்றிய 10 ஆண்டுகளை கொண்டாடும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், இமயமலை போன்ற கடினமான பகுதிகளில் மீட்புப் பணிகளை மேற்கொள்வதில் இக்குழுவின் பங்கு மகத்தானது என்று பாராட்டினார். ஒரு வலிமையான இந்தியா என்பது எல்லை பாதுகாப்போடு பேரிடர் காலங்களில் மக்களின் உயிரை உறுதி செய்வதிலும் அடங்கியுள்ளது என அவர் தனது உரையில் குறிப்பிட்டார். திருங்காமலை மீட்புக்குழு வெறும் மீட்பு பணியோடு நில்லாமல் இந்திய ஆயுதப் படைகளுக்கு ஒரு வலுவான தூணாகவும் பனிசரிவு மீட்பு பணிகளில் உலகத்தரம் வாய்ந்த ஆற்றல் கொண்ட அமைப்பாகவும் உருவெடுத்துள்ளது என்று அவர் பெருமிதம் தெரிவித்தார். நில ஆவணங்களை டிஜிட்டல் மாக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நேற்று புதுதில்லியில் டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தின் கீழ் இதற்கான பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். நில ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்படுவது பயனாளிகளுக்கும் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கும் உதவிடும் என்று அவர் கூறினார். இந்த திட்டத்தின் செயலாக்கத்தை தொடர்ந்து கண்காணிக்குமாறும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். +2 தேர்வில் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த நெசவாளரின் மகளான பார்வையற்ற மாற்றுத்திறனாளி மாணவி 565 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளார். ஆசிரியர் மற்றும் பெற்றோர் அளித்த ஊக்கத்தால் அதிக மதிப்பெண்களை பெற முடிந்ததாக தெரிவித்தார்.
1: என் பேர் காவ்யா. நான் 12th வந்து 565 எடுத்திருக்கேன். ஸ்கூல் பேர் வந்து லிட்டில் ஃப்ளவர் கான்வென்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஃபார் தி பிளைண்ட். சென்னையில் படித்தேன். இந்த மார்க் நான் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வந்து என் டீச்சர்ஸ் தான் ஃபஸ்ட்டு காரணம். டீச்சர்ஸ் சொல்லி கொடுத்து நான் அப்படியே ஃபாலோ பண்ணி என்னுடைய உழைப்பு போட்டு நான் படித்தேன். நல்லாவே படித்தேன், நல்ல மார்க் எடுத்திருக்கேன். பேரண்ட்ஸ் வந்து என்னை கைட் பண்ணி கூப்பிட்டு போனாங்க. என்னை கைட் பண்ண டீச்சர்ஸ் அப்புறம் பேரண்ட்ஸ் இந்த சொசைட்டிக்கு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ.
0: வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தென் தமிழகத்தின் அநேக இடங்களிலும் சென்னை உள்ளிட்ட வட தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் இன்று அதிகாலை தென் சென்னையின் பெரும்பாலான பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. இதனால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கி நின்றது.

0: இருவரி செய்திகள். ரஷ்யா உக்ரைன் இடையே அறிவிக்கப்பட்டுள்ள 3 நாள் சண்டை நிறுத்தம் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நல்ல துவக்கம் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். இஸ்ரேல் லெபனான் இடையே அமைதியை ஏற்படுத்த இம்மாதம் 14ஆம் தேதி அடுத்தகட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஹரியானாவில் அம்பாலா அருகே நிகழ்ந்த கார் விபத்தில் இருந்து அம்மாநில அமைச்சர் திரு கிஷன்லால் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். ஆபரேஷன் சிந்தூர் ஓராண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு திரிபுரா மாநிலம் அகர்தலாவில் மாணவர்களிடம் ராணுவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ராமேஸ்வரத்தில் உள்ள பத்ரகாளியம்மன் கோவில் 43வது ஆண்டு பூச்சொரிதல் விழாவை முன்னிட்டு நேற்று நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாகை மாவட்டம் கீழ்வேலூரில் பிரசித்தி பெற்ற அட்சயலிங்க சுவாமி ஆலயத்தில் சித்திரை பெருவிழாவை முன்னிட்டு நேற்று நடைபெற்ற தெப்ப உற்சவத்தை ஏராளமான பக்தர்கள் கண்டு தரிசித்தனர். ரயில்வே மதுரை கோட்டமொத்த வருமானம் கடந்த நிதியாண்டில் 1408 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் பொது விநியோக திட்ட குறைகள் தொடர்பாக வட்ட அளவிலான குறைதீர் முகாம் இன்று நடைபெறவுள்ளது. தெற்கு ரயில்வேயில் முதன்மை தலைமை பணியாளர் நல அதிகாரியாக இந்திய ரயில்வே சேவை பிரிவை சேர்ந்த திரு நாராயணன் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. தில்லியில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் விளையாடிய தில்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 142 ரன் எடுத்தது. 143 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய கொல்கத்தா அணி 14.2 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 147 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. ஜெய்ப்பூரில் இன்று இரவு மணி 7:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தவிக புதிய அரசு அமைக்க ஆதரவை திரட்டும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளது. தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கு ஆளுநர் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் துணை நிற்கும் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது. தமிழகத்தில் குதிரை பேரம் நடைபெறுவதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் காலை 6:55 10 நொடி.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். பூஜ்ய கழிவு மேலாண்மை. வாசிப்பவர் என் காயத்ரி ஸ்ரீகாந்த் அவர்கள்.
3: நம் வீடுகளில் நடைபெறக்கூடிய சுப நிகழ்ச்சிகளின் போதும் கொண்டாட்டங்களின் போதும் பெரிய அளவிலான குப்பைகளை உற்பத்தி செய்வதை நாம் பார்த்திருக்கிறோம். இந்த நிலையை மாற்ற இயற்கை சார்ந்த கொண்டாட்டங்களை நாம் எப்படி முன்னெடுப்பது? பூஜ்ய கழிவு மேலாண்மையை எப்படி கொண்டு வருவது? பூஜ்ய கழிவு என்பது ஒரு பொருள் குப்பை தொட்டிக்கு செல்வதை தவிர்த்து அதன் முழு பயனையும் மறுசுழற்சி அல்லது மறுபயன்பாட்டிற்கு உட்படுத்துவதுதான். இது வெறும் குப்பை மேலாண்மை மட்டுமல்ல, இது ஒரு வாழ்க்கை முறை மாற்றம். எதுவுமே குப்பை இல்லை, அனைத்தும் ஏதோ ஒரு வகையில் பயனுள்ளதே என்ற தத்துவத்தின் அடிப்படையில் இது இயங்குகிறது. நம் வீட்டில் பாத்திரங்கள் தேய்க்கும் போது முந்தைய காலத்தில் வீட்டின் அடுப்பு சாம்பலைத்தான் பாத்திரம் கழுவதற்கு பயன்படுத்தினார்கள். வீட்டில் உள்ள தண்ணீரை பயன்படுத்தி பாத்திரங்களை சுத்தம் செய்து அந்த சுத்தம் செய்த கழிவு நீரும் வீட்டின் கொல்லையில் இருந்த மரங்களுக்கும் செடிகளுக்கும் நீர் பாய்ச்சுவதாக அமைந்தது. முழுமையாக ஒரு செயல்பாட்டில் எந்த கழிவுமே இல்லாமல் சுற்றுப்புறத்தை பாதுகாத்த நம் மரபு இன்று சீர்குலைந்து போய் அனைத்தும் குப்பையாக உருவெடுத்து இன்று கிராமங்களையும் நகர்ப்புறங்களையும் சீர்குலைத்திருக்கிறது. இன்றைய நுகர்வோர் கலாச்சாரத்தில் நாம் வாங்குதல், பயன்படுத்துதல், எரிதல் என்ற சுழற்சியில் சிக்கியுள்ளோம். ஆனால் பூஜ்ய கழிவு முறை பொருட்களை வாங்கும்போதே அவை சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா என்று சிந்திக்க தூண்டுகிறது. பிளாஸ்டிக் போன்ற மக்காத பொருட்களை முற்றிலும் தவிர்த்து இயற்கையோடு இணைந்த வாழ்வியலை வலியுறுத்துவதுதான் இந்த பூஜ்ய கழிவு மேலாண்மை ஆகும். இயற்கையிடமிருந்து நாம் எதை பெறுகிறோமோ அதை மீண்டும் இயற்கையிடமே தூய்மையான வடிவில் ஒப்படைப்பதே உண்மையான பூஜ்ய கழிவு வாழ்வியலாகும். சுப நிகழ்ச்சிகள் என்றாலே குப்பைகளும் பிளாஸ்டிக்களுக்கும் தான் நம் நினைவுக்கு வரும். ஆனால் முறையான திட்டமிடல் மூலம் கழிவில்லா விழாக்களை நாம்

0: நடத்த முடியும். காகித அழைப்பிதழ்களை தவிர்த்து டிஜிட்டல் அழைப்பிதழ்களை அனுப்பலாம். அதாவது சமூக வலைதளங்கள் மூலமாக அழைப்பிதழ்களை நண்பர்களுக்கு அனுப்பலாம். பிளாஸ்டிக் பூக்கள் மற்றும் பலூன்களுக்கு பதில் தென்னங்கீற்று, வாழை மரம், மாவிலை மற்றும் இயற்கை பூக்களை கொண்டு அலங்காரம் செய்யலாம். இது விழாவிற்கு பின் சிறந்த உரமாகவும் மாறும். பிளாஸ்டிக் மூலம் பூசப்பட்ட தட்டுகளுக்கு பதில் பாரம்பரிய வாழை இலை அல்லது பாக்குமட்டை தட்டுகளை பயன்படுத்தலாம். தண்ணீர் பாட்டில்களுக்கு பதில் எவர் சில்வர் அல்லது செப்பு பாத்திரங்களில் குடிநீர் வழங்கலாம். உணவு கழிவுகளை தவிர்க்க விருந்தினர்களின் எண்ணிக்கையை சரியாக கணக்கிட வேண்டும். மீதமாகும் உணவை தானம் செய்ய தன்னார்வ அமைப்புகளை முன்கூட்டியே நாம் தொடர்பு கொள்ள வேண்டும். தமிழர்களுடைய வாழ்வியல் மரபு என்பது நம் முன்னோர் இயற்கையை சிதைக்காமல் வாழ்ந்ததற்கான பல உதாரணங்கள் உள்ளன. பழங்கால வீடுகள் சுண்ணாம்பு, கருப்பட்டி, கடுக்காய் போன்ற இயற்கை பொருட்களை கொண்டு கட்டப்பட்டன. இவை கோடையில் குளிர்ச்சியையும் குளிர்காலத்தில் வெப்பத்தையும் தந்து மின்சார தேவையை குறைத்தன. அதிகாலையில் அரிசி மாவில் கோலமிட்டு எறும்புகள் மற்றும் பறவைகளுக்கு உணவளிக்கும் உன்னத நோக்கம் கொண்டது இந்த கழிவு மேலாண்மையில் ஒரு அங்கமாகவே இருந்தது. மண்பாண்டங்களில் சமைப்பதும் தானியங்களை உண்பதும் உடலுக்கும் மண்ணுக்கும் நலம் பயந்தது. ஒவ்வொரு பருவகாலத்திற்கும் ஏற்ப விளையும் பயிர்களையே நாம் உண்டு மகிழ்ந்தோம். நிகழ்ச்சியின் முடிவில் வழங்கப்படும் தாம்பூலப்பை பிளாஸ்டிக் இல்லாமல் இருப்பதை பார்த்து கொள்ள வேண்டும். அதற்கு பதில் துணிப்பைகளை வழங்கலாம். பரிசு பொருட்களாக புத்தகங்கள், கைவினைப் பொருட்கள், மரக்கன்றுகள், செடிகள் வழங்கலாம். இது விருந்தினர்களிடையே பசுமை விழிப்புணர்வை ஏற்படுத்தும். விழா முடிந்ததும் அந்த இடத்தை சுத்தமாக வைத்துக் கொள்வதும் சேகரிக்கப்பட்ட மட்கும் கழிவுகளை தோட்டத்தில் உரமாக பயன்படுத்துவதும் அவசியம். இத்தகைய சிறு மாற்றங்கள் நம் பெரும் மாற்றத்திற்கான தொடக்கமாக அமையும். நிகழ்வின் போது அனைத்து இடங்களிலும் அனைவருக்கும் தெரியும் வண்ணம் குப்பை தொட்டிகளை வைத்தல் வேண்டும். இப்படி செய்தால் நம் நிகழ்ச்சிகள் பூஜ்ய கழிவு விழாக்களாக சிறந்து குப்பைகள் இல்லாத ஒரு நிகழ்ச்சியை மனதார நாம் கொண்டாட முடியும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம், பூஜ்ய கழிவு மேலாண்மை. வாசித்தவர் என் காயத்ரி ஸ்ரீகாந்த் அவர்கள்.
2: நேரம் காலை 7:14. ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். இனி வருவது சிந்தனை மலர். சிந்தனை மலரில் நாம் வந்து மகாத்மா காந்தி சிந்தனை வரிகளை கேட்கலாம். மயக்கம் உண்டாகும் பொழுது அறிவு பயன்படாது, நம்பிக்கை ஒன்றுதான் நம்மை காப்பாற்ற முடியும். குறிக்கோளை அடையும் முயற்சியில் தான் மகிமை இருக்கிறது, அந்த குறிக்கோளை அடைவதில் இல்லை. எப்படி சிந்திக்க வேண்டும் என்று தெரிந்தவர்களுக்கு ஆசிரியர் தேவையில்லை. நேயர்கள் இதுவரை மகாத்மா காந்தியின் சிந்தனை வரிகளை சிந்தனை மலரில் கேட்டீர்கள்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில். இனி வருவது புதுவை புதுமை.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: நேயர்களுக்கு வணக்கம். நினைவலைகள் நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பது

0: மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில தன்னுடைய மறக்க முடியாத நினைவுகளை ஷேர் பண்றதுக்கு என்னோட கூட புருஷோத்தமன் வந்திருக்காங்க. வணக்கம், சொல்லுங்க, நீங்க என்ன ஷேர் பண்ண வந்திருக்கீங்க?
1: வணக்கம். நான் வந்து என்னோட லைஃப்ல வந்து மறக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் தான், நான் என்னோட ஸ்கூல் படிக்கும் போது நடந்த ஒரு முக்கியமான இன்சிடென்ட். லைஃப்ல நிறைய விஷயங்கள் எல்லாருக்கும் மறக்க முடியாதான் இருக்கும். எல்லாருக்குமே ஸ்கூல்ல வந்து யாருமே மிஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. இன்றைக்கி என்னோடய லைஃப்பில் நடந்த ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் வந்துட்டு ஒரு அரசு பள்ளியில் தான் படித்தேன். நான் வந்துட்டு சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என் லைஃப்பில் ஒரு முக்கியமான ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அப்போ என்னாச்சுன்னா, ஒவ்வொரு வாட்டியும் வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, இந்த மாதிரியான நிறைய போட்டிகள் நடத்துவாங்க. ஒரு முக்கியமான நாள் ஆண்டு விழாவுக்கு முன்னாடி நடத்துவாங்க. அப்போ என்னாச்சுன்னா, ஒரு வாட்டி வந்து இந்த மாதிரி போட்டிகள் நடத்த போகிறேன்னு சொல்லிட்டு எங்கள் கிளாஸுக்கு வந்து எங்கள் தமிழ்வாதியர் வந்து இந்த மாதிரி பேர் கேட்குறாங்க, யாரெல்லாம் பேர் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அப்போது எப்பயுமே என்ன ஆகுனா, ரெகுலராக அதில் கடந்துக்கிறவங்க அதில் பேர் கொடுப்பாங்க. என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க பேர் இப்போது சொல்ல தேவையில்ல, அவங்க வந்துட்டு இப்போ எங்கே இருக்கான்னு தெரியல, அதுக்கப்புறம் தொடர்பு இல்லை. ஆனால் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு அவங்க, என் லைஃப்பில் ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட் கூட சொல்லலாம், அந்தளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி எல்லோரும் பேர் கொடுக்குறாங்க, ஆஸ் யூஷுவல் அவங்க பேர் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க பேர் கொடுத்தாங்க, மற்றபடி யாரும் பேர் கொடுக்கல. மொத்தம் வந்து அப்புறம் கேட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அது முடிஞ்சிருச்சு. என் ஃப்ரெண்டு வந்து என்ன சொன்னால், நீ வந்து பேர் கொடுறா, நீ வந்து கொடுத்தனா சூப்பராக இருக்கும், வந்து நீ சும்மா நான் வந்து உனக்கு ஒரு மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறேன், நான் எப்படி பேசணும் சொல்கிறேன், நீ பேசு, உனக்கு கண்டிப்பாக ஒரு தேர்ட் ப்ரைஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னேன். நீ இல்லைப்பா, நான் எப்படிப்பா பேசுறது, எனக்கு ஒரு மாதிரி கையெல்லாம் நடங்கும், எனக்கு பயமாக இருக்கும், ஏய் நான் உனக்கு சொல்லித்தரேன்டா, நீ அது மாதிரி பேசுகிறா அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என் பேர் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு மாதிரி ஒரு பேஜுக்கு வந்துட்டு, இந்த மாதிரியான ஒரு தேசிய தலைவர் இருக்காங்க, அவங்கள பற்றி நான் உனக்கு எழுதியிருக்கேன், நீ வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு சும்மா நீ பேசுனாங்க. நானும் அசோஷியல் பேசி முடிச்சுட்டு வந்துட்டேன். அது ஒரு ரூமில் வச்சு அது வந்து அந்த போட்டி நடத்துனாங்க. முடிச்சதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, முடிச்சுட்டு வந்துட்டு அப்புறம் அன்றைக்கி நாள் வந்து ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சிடுச்சு. ஈவினிங் வந்து அந்த ப்ரைஸ் கொடுக்குற அந்த ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணாங்க. பண்ணிவிட்டு என்ன பண்ணோம், நான் அதுக்கு முன்னாடி நான் பேசிவிட்டு போயிட்டு என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லும்போது, ஏய் கைகள்லாம் உதற ஆரம்பிச்சிருச்சுப்பா, பேசவே முடியல, ஒரு மாதிரி படம் பண்ணு வேர்த்துருச்சு சொல்லிட்டு, ஏய் விட்றா, அப்படி தாண்டா இருக்கும் ஃபஸ்ட் டைம் பேசும் போதெல்லாம் அப்படின்னு சொன்னது இன்றைக்கி எனக்கு வந்து ஒரு மாதிரி மறக்க முடியாது. நினச்சாலே ஒரு மாதிரி செம்மையாக இருக்குது அந்த ஒரு மாதிரி அந்த ஃபீலிங்ஸ்லாம். அதுக்கப்புறம் ப்ரைஸ் கொடுக்கறது வந்து கூப்பிட்டாங்க, ஒரு இந்த மாதிரி உயர்நிலையில் வந்து இந்த மாதிரி பேச்சு போட்டி முதலிடம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்டு பேரை கூப்பிட்டு வர சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து இரண்டாம் இடம் சொல்லிட்டு இன்னொரு ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு, நான் வந்து எங்கே ப்ரைஸ் கொடுக்க போகிறாங்க, அவள் சொன்னாங்கன்னா இது நடக்குமான்னு தெரியலன்னு சொல்லிட்டு நான் உட்காந்துட்டு இருந்தேன். எங்கள் சோஷியல் சயின்ஸ் சார் வந்து என்ன பண்ணார், இந்த மாதிரி பேச்சு போட்டி மூன்றாம் இடம் போரஸ் புருஷோத்தமன் மேடைக்கு வாங்க அப்படின்னு சொன்னோடனே பசங்கள்லாம் கத்துறானுங்க. அந்த சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் அடுத்த செவன்த்து எயித்து டென்த்து வரைக்கும் ப்ரைஸ் கொடுக்கணும். பேச்சு போட்டியில் நாங்கள் தான் ஃபஸ்ட் டைம், நான் தான் வந்து ஒரு பையனாக போய் ஸ்டேஜுக்கு போகிறோம், எல்லாம் கத்துறானுங்க. அந்த ஃபஸ்ட் டைம் வந்து அந்த கைத்தட்டலும், அதுக்கப்புறம் வந்து கிட்ட போனோடனே இப்படி அந்த ஒரு எங்கள் தமிழ்வாதியர் வந்து கை கொடுத்துட்டு வாழ்த்துக்கள் வந்து நிறைய போட்டியில் கலந்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஒரு மாதிரி ஒரு பயங்கர மோட்டிவேஷனாக இருந்தது. நான் அதை வாங்கிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து அந்த ப்ரைஸ் வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் கொடுத்தேன். அது இன்றைக்கே என்னால் மறக்க முடியாது. ஒரு மாதிரி இதெல்லாம் நீ இல்லைன்னா இது நடந்தே இருக்காதுப்போ, எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருந்தது அப்படின்றது. அதுக்கப்புறம் ஒருத்தங்கிட்ட எப்படி பேசணும், அதுக்கப்புறம் நிறைய அந்த பேசணும் அப்படின்றத பற்றி எனக்கு ஒரு அந்த ஃபியர்லெஸ்ஸே போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு எங்கேயுமே பயப்படக்கூடாது, எல்லாத்துலேயும் கலந்துக்கணும் அப்படின்றது அந்த மோட்டிவேஷன் வந்து என் ஃப்ரெண்டு கொடுத்த அந்த ட்ரிகரிங் பாயிண்ட் தான். அந்த நோட்டு வந்து லைஃப்பில் மறக்கவே முடியாது.
0: ஆமாம், நீங்கள் எத்தனையாவது ப்ரைஸ் வாங்கினீங்க?
1: நான் வந்து தேர்ட் ப்ரைஸ் வாங்கினேன்.
0: கலந்துக்கிட்டு
1: மூணு பேர், அவங்க சொல்லி
0: மூணு பேர் கலந்துக்கிட்டாங்க, மூணாவது ப்ரைஸ்
1: தட்டி தூக்கிட்டேன். அதுக்கப்புறம் நிறைய நடந்த நிறைய போட்டியில் நான் வந்து நிறைய கலந்துக்கிட்டேன். தமிழ் ஒப்பித்தல், பேச்சு போட்டி, டிஸ்ட்ரிக்ட் லெவலெலாம் என்னை கூப்பிட்டு போயிட்டு என் பேர்லாம் கொடுத்து, இது எல்லாத்துக்குமே வந்து பண்ணுற ஒரு வாட்டியும் பண்ணுறது, எனக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்படி சொல்லிக் கொடுக்குறது, எப்படி ப்ரெசென்ட் பண்ணும், இது எல்லாமே சொல்லிக் கொடுத்தது எல்லாமே ஃப்ரெண்டு தான். இன்றைக்கி நான் நிறைய வந்து என் ஃபைல் ஃபுல்லாக அவ்வளோ சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது, பேச்சு போட்டி, தமிழ் ஒப்பித்தல், நிறைய காம்படிஷன்லாம் கலந்துக்கிட்டு ப்ரைஸ் வாங்கினாலும் அந்த மொதல் வாங்கின அந்த ஷீல்டு இன்னும் நான் வச்சுருக்கேன். அந்த ப்ரைஸஸ் சர்டிஃபிகேட்ஸ்லாம் ஒரு ஃபைல் ஃபுல்லாக நான் அப்படியே வச்சுருக்கேன். இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு தான்.
0: சரி, அது தோழனா தோழியா?
1: கண்டிப்பா அது தோழி தான் மேம்,
0: தோழி தோழி. அதனாலதான் பேர் சொல்லல,
1: பேர் சொல்லல.
0: ஓகே,
1: அவங்க வந்துட்டு அதான் இப்போது அதுக்கப்புறம் ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் அப்படியே ஒரு மாதிரி தொடர்பில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போது எங்கே இருக்காங்கன்னு தெரியல, ஏதோ வெளிநாட்டில் இருக்கான்னு ஒரு இடையில ஒரு மாதிரி கேள்விப்பட்டேன். ஆனால் ஒரு நாள் அவங்கள பார்க்கும்போது இதுக்கு எல்லாத்தையும் சேர்த்து கண்டிப்பாக நன்றி சொல்லுவேன். இந்த அளவுக்கு பேசுகிறோம், இந்த அளவுக்கு ஒரு ஒருத்தங்கிட்ட பேசும்போது ஒரு மரியாதையாக பேசணும், ஒரு பயம் இல்லாமல் ஒரு விஷயத்தை எடுத்து பேசணும் அப்படின்றதுக்கு வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது வந்து என்னுடைய என்னோடய ஸ்கூல்மேட் தான், என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட் தான், என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு மேம் அவங்க. அவங்களன்னா இது எதுவுமே இருந்திருக்காது. அந்த ஒரு பயமே எனக்கு அது போயிடுச்சு ஃபஸ்ட் டைம் அதை உடைச்சப்போ. அது லைஃப்பில் என்னால் வந்து என்றைக்குமே மறக்க முடியாது.

0: சரி, இப்போ உங்களுக்கு ஒரு சாங் டெடிகேட் பண்ணணும் அப்படின்னா என்ன சாங் டெடிகேட்?
1: எனக்கு வந்து டக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த தோழா தோழா தொல் கொடு கொஞ்சம் சாஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கணும். அது பாண்டவர் பூமி படத்தில் நினைக்கிறேன். அந்த பாட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டடாக எந்த பாட்டு வேணாலும் போடலாம், அது ஆப்டாக இருக்கும் உங்களுக்கு.
0: ஆனால் இந்த பாடல் ரொம்ப
1: ரொம்ப ஆப்டாக இருக்கும். அது வந்து அவ்வளோ ஒரு இணக்கமாக இருக்கும். அவங்க கூட பேசுகிறதுலேருந்து, அவங்களோட வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லேருந்து, அவங்க ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறதுலேருந்து, அந்த படிக்கும் போது போட்டி போட்டு படிக்கிறதுலேருந்து, ஒரு பொசசிவாக அப்படியே இருக்கிறதுலேருந்து, அது ஒன்று ஒரு மாதிரி ஒரு யூனிக்காக ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கும்.
0: ஆமாம், நீங்கள் சொல்கிறத பார்த்தா இது ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய ஒரு நட்பா இல்லை?
1: அது தெரியல மேம். அப்போ படிக்கும்போது நான் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்லாம் படிக்கும்போது அப்போல்லாம் ஃபோன் எல்லாம் அதிகமாக கிடையாது. அப்போ ஸ்கூலு படிக்கிறது, அப்புறம் பசங்க கூட விளாடுறது, இந்த மாதிரியான போட்டிகள்லாம் நல்லா கலந்துக்கிட்டு, மேபி அந்த ஃபீலிங்ஸ் ஆஃப் எமோஷனலாம் அப்போது அந்த மாதிரியான மைண்ட் செட்டு இல்லை. பசங்க கூட ஜாலியாக பேசுவோம், பழகுவோம். இந்த லவ் அண்ட் அந்த மாதிரியான ஒரு விஷயமெல்லாம் அப்போது மைண்ட் செட்டில் இல்லையா, இல்லை அப்படியே இருந்துட்டோமான்னு தெரியல மேம். அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் இல்லை. இதை அட்ரஸ் பண்ணியே இப்படி இருக்கு, இது அதுதான்டா அப்படின்ட்டுலாம் சொல்கிறது கூட இல்லை. அப்படியே படிக்கிற மாதிரி அப்படியே ஜாலியாகவே அப்படியே இருந்துட்டோம். ரொம்ப மிஸ் பண்ணுறாள் நான். அதுக்கப்புறம் காலையெல்லாம் போடப்போ நிறைய சோஷியல் மீடியாலாம் சர்ச் பண்ணி இப்போ எங்கே இருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னா நான் நிறைய தேடின காலங்கள்லாம் உண்டு. அவங்க பிடிச்சி பேசி கான்டாக்ட் பண்ணணும், எப்படி இருக்கீங்க என்ன பண்ணுறீங்களான்னு நிறைய டைம் வந்துட்டு காலை படிக்கும்போதெல்லாம் யோசிச்சிருக்கணும். 1000 ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கூட நிறைய தொடர்பில் இருந்தாலும் நிறைய பேர் லைஃப்பில் கடந்து வந்திருப்போம். ஒரு சில பேரை மறக்க முடியாதுலாம் அவங்கள ரொம்ப, அவங்க வந்து அதில் முதலாளும் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு பர்சன் எல்லா வகையிலும்.
0: சரி, இன்றைக்கி உங்களுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது உங்களுக்கு. ஸோ நான் இந்த இமோஷனை இங்கே ஸ்டாப் பண்ணிட்டு உங்களுக்காக இந்த பாடலை நான் ஒளிபரப்பு செஞ்சிடறேன்.
1: கண்டிப்பாக
0: இந்த பாடல் வந்து அவங்களுக்கான டெடிக்கேஷன்.
1: கண்டிப்பாக.
0: ஸோ இதோ அந்த பாடல்.

0: கண்டிப்பாக அவங்க இந்த பாட்டு எங்கே இருந்தாலும் கேட்கணும். இந்த ஷோ முடிஞ்சால் அவங்க லிசன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடச்சுன்னா கண்டிப்பாக கேட்டால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், கேட்கணும் அப்படின்ட்டு நானும் நம்புகிறேன். இந்த மாதிரி யாருக்கெல்லாம் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அமைஞ்சிருக்காங்களோ கண்டிப்பாக அவங்களாம் கிஃப்டட் தான். லைஃப்பில் அந்த மாதிரி ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சா அவங்க கூட வந்துட்டு அதை மிஸ் பண்ணிடாதீங்க, அவங்களுக்குள்ளே எப்பவும் வந்துட்டு ஒரு காண்டாக்டில் இருங்க. அந்த மாதிரியான ஒரு இன்ஸ்பைரிங் ஃப்ரெண்ட் இருந்தால் லைஃப்பில் எதை வேணாலும் நம்மளுக்கு மாற்றுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துகிட்டே இருக்கும். அது எந்த காரணத்து கொண்டும் யாருக்காகவும் எதுக்காகவும் கிவ் அப் பண்ணாதீங்க.
1: ரொம்ப அழகாக சொல்லி முடிச்சிருக்கீங்க. ஸோ வாழ்த்துக்கள், தேங்க்யூ.
2: நேயர்களே, நினைவலைகள் நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு பெறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாக உங்களுடைய தொலைபேசி எண்ணை மறக்காமல் எழுதி அனுப்புங்க, நாங்கள் உங்களை தொடர்பு கொள்வோம். நீங்கள் கேட்ட இந்த நிகழ்ச்சி நினைவலைகள்.
3: நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் சென்னையிலிருந்து அஞ்சலாக உள்ள தமிழ் செய்திகள் கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். மேற்குவங்க மாநில முதலமைச்சராக திரு சுவேந்த அதிகாரி இன்று பதவியேற்கிறார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கயானா சுகாதார அமைச்சர் டாக்டர் பிராங்க் அந்தோனியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுக்கள் நடத்தினார். ரஷ்யா மற்றும் உக்ரைன் நாடுகளுக்கு இடையே 3 நாட்களுக்கு தற்காலிக போர் நிறுத்தம் அமல்படுத்தப்படுவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். தென்னிந்தியாவின் பல பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் ஒடிசா அணி 2-1 என்ற கோல் கணக்கில் தில்லி அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். மேற்குவங்க மாநில முதலமைச்சராக திரு சுவேந்த அதிகாரி இன்று பதவியேற்கிறார். கொல்கத்தாவில் உள்ள புகழ்பெற்ற பிரிகேட் பரேட் மைதானத்தில் பதவியேற்பு விழாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பதவியேற்பு விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நபின், மத்திய அமைச்சர்கள் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியைச் சேர்ந்த அனைத்து மாநில முதலமைச்சர்களும் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக நேற்று கொல்கத்தாவில் பிஜேபி மூத்த தலைவர் திரு அமித்ஷா முன்னிலையில் நடைபெற்ற மாநில பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் திரு சுவேந்த அதிகாரி சட்டமன்ற குழு தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய திரு அமித்ஷா அனைத்து தரப்பு ஆதரவும் திரு சுவேந்த அதிகாரிக்கு இருந்ததாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து மேற்குவங்க ஆளுநர் திரு ஆர் என் ரவியை சந்தித்த திரு சுவேந்த அதிகாரி மாநிலத்தில் முதல் பிஜேபி ஆட்சியை அமைக்க உரிமை கோரினார். திரு சுவேந்த அதிகாரி முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட செய்தி வெளியானதும் அவரது சொந்த மாவட்டமான கிழக்கு மிதினாபூர் மற்றும் அவரது தொகுதியான நந்தி கிராமில் கொண்டாட்டங்கள் நடைபெற்றன. அரியானாவின் அம்பாலா, பஞ்ச்குலா மற்றும் சோனிபட் ஆகிய மாநகராட்சிகளுக்கான மேயர் மற்றும் வார்டு உறுப்பினர் பதவிகளுக்கான வாக்குப்பதிவு நாளை காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெறும் என்று மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதற்கான வாக்கு எண்ணிக்கை வரும் 13ஆம் தேதி நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிஜேபி சார்பில் பஞ்ச்குலா மேயர் பதவிக்கு திரு ஷியாம்லால் பன்சால், அம்பாலாவில் திருமதி அக்ஷிதா சைனி மற்றும் சோனிபட்டில் திரு ராஜீவ் ஜெயின் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். மறுபுறம் காங்கிரஸ் கட்சி சார்பில் சோனிபட்டில் திரு கமல் திவான், பஞ்ச்குலாவில் திருமதி சுதா பரத்வாஜ் மற்றும் ரேவாரி நகராட்சி

கட்சித் தலைவர் பதவிக்கு திருமதி நிஹாரிகா பிரவீன் சௌத்ரி ஆகியோர் போட்டியிடுகின்றனர். மேலும் ரேவாரி மற்றும் தாருஹேரா நகராட்சிகளுக்கான தலைவர் பதவிக்கும் நாளை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. கரீபிய நாடுகளில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கயானா நாட்டின் சுகாதார அமைச்சர் டாக்டர் பிராங்க் அந்தோனியை நேரில் சந்தித்து பேசினார். கயானா தலைநகர் ஜார்ஜ்டவுனில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது இந்தியா மற்றும் கயானா இடையிலான சுகாதாரத்துறை உறவுகளின் முன்னேற்றம் குறித்து இரு தலைவர்களும் விரிவாக ஆலோசனை நடத்தினர். குறிப்பாக மருத்துவத்துறை மற்றும் மருத்துவ கட்டமைப்பு வசதிகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது குறித்து விவாதிக்கப்பட்டது. இதுகுறித்து திரு ஜெய்சங்கர் தனது சமூக வலைதள பக்கத்தில் இரு நாடுகளின் சுகாதார ஒத்துழைப்பில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் திருப்தி அளிக்கின்றன என குறிப்பிட்டுள்ளார். டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தனது பயணத்தின் முதல் கட்டமாக ஜமைக்காவிற்கு செல்கிறார். அதனைத் தொடர்ந்து சூரிநாம் நாட்டுக்கான பயணத்தை முடித்துக்கொண்டு தற்போது கயானாவில் தங்கியுள்ளார். தனது பயணத்தின் இறுதிக்கட்டமாக அவர் ட்ரினிடாட் மற்றும் டொபாக்கோ நாட்டிற்கு செல்லவுள்ளார். சிலி நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு பிரான்சிஸ்கோ பெரோஸ் மெக்கனா இன்று இந்தியா வருகிறார். வரும் 15ஆம் தேதி வரை இந்தியாவில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்கிறார். தனது பயணத்தின் ஒரு பகுதியாக நாளை தில்லியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்கிறார். தொடர்ந்து நாளை மறுநாள் இந்திய உணவு இறக்குமதியாளர்கள் கூட்டமைப்பு மற்றும் வர்த்தக அமைப்புகள் ஏற்பாடு செய்துள்ள வணிக நிகழ்ச்சிகளில் அவர் கலந்து கொள்கிறார். சிலி அமைச்சர் மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயலுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். விரைவில் சிலியுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட உள்ள நிலையில் சிலி அமைச்சரின் பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. இந்தியா மற்றும் ஏமன் நாடுகளுக்கு இடையிலான நட்பு உறவை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் இருநாட்டு உயரதிகாரிகளுக்கு இடையிலான சந்திப்பு புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. வெளியுறவு அமைச்சகத்தின் செயலாளர் திருமதி ஸ்ரீபிரியா ரங்கநாதன் மற்றும் ஏமன் நாட்டின் இணையமைச்சர் திரு முகமது அல் காதிமி ஆகியோர் இரு நாடுகளுக்கும் இடையே நிலவும் நீண்டகால தொடர்புகள் மற்றும் இருதரப்பு உறவுகளை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான வாய்ப்புகள் குறித்து விவாதித்தனர். மேலும் இந்தியாவுக்கு வருகை தந்துள்ள ஏமன் இணையமைச்சர் புதுதில்லியில் நடைபெற்ற இந்திய பெருங்கடல் பேச்சுவார்த்தையின் 10வது பதிப்பிலும் கலந்து கொண்டார் என்று வெளியுறவு அமைச்சகம் தனது சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளது. ரஷ்யா மற்றும் யுக்ரைன் நாடுகளுக்கு இடையே 3 நாட்களுக்கு தற்காலிக போர் நிறுத்தம் அமல்படுத்தப்படுவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். 2ம் உலகப் போரில் சோவியத் யூனியன் பெற்ற வெற்றியை நினைவு கூறும் வகையில் ரஷ்யாவில் இன்று நடைபெறவுள்ள வெற்றி தினத்தை முன்னிட்டு இந்த தற்காலிக அமைதி உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. தனது சமூக வலைதளத்தில் இதனை பதிவிட்டுள்ள திரு டிரம்ப் இன்று முதல் மே 11ஆம் தேதி வரை இரு நாடுகளுக்கும் இடையே அனைத்து விதமான ராணுவ தாக்குதல்களும் நிறுத்தப்படும் என்று தெரிவித்துள்ளார். தனது நேரடி வேண்டுகோளின் பேரில் இந்த உடன்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் இதன் ஒரு பகுதியாக இரு தரப்பிலிருந்தும் தலா 1000 கைதிகள் பரிமாறிக்கொள்ளப்படுவார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். 2ம் உலகப் போருக்கு பிந்தைய மிகப்பெரிய இந்த போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் அமெரிக்க அதிபர் குறிப்பிட்டுள்ளார். ஈரானின் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தயாரிப்புகளுக்கு உதவி செய்ததாக சீனா மற்றும் ஹாங்காங்கை சேர்ந்த நிறுவனங்கள் மீது அமெரிக்கா புதிய பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. ஈரானின் ஷாஹெட் ரக ட்ரோன்கள் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தயாரிக்க தேவையான மூலப்பொருட்களை வழங்கியதற்காக இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங்கை சந்திக்க சீனா செல்லவுள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஈரானின் ராணுவ தொழில் கட்டமைப்பை முடக்குவதற்கும் சட்டவிரோத வணிகங்களுக்கு உதவும் வெளிநாட்டு நிறுவனங்களை தண்டிப்பதற்கும் அமெரிக்கா தயாராக இருப்பதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஈரானிடம் இருந்து எண்ணெய் வாங்கும் சீனாவின் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் நிதி நிறுவனங்கள் மீதும் தடைகள் பாயக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹரியானா மாநில அமைச்சர் திரு கிருஷன் லால் பன்வார் சாலை விபத்தில் இருந்து உயிர் தப்பினார். பானிபட் அருகே ஜிடி சாலையில் வந்த வாகனம் ஒன்று இவர் பயணம் செய்த கார் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் காயமடைந்த அமைச்சர் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அம்பாலா தேர்தல் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு சோனிபட் நோக்கி சென்று கொண்டிருந்தபோது இந்த விபத்து நேரிட்டதாகவும் இதில் அமைச்சருக்கு சிறிய அளவில் காயங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் பிஜேபி மாநில தலைவர் திரு மோகன்லால் படோலி கூறினார். அவர் தற்போது அபாய கட்டத்தை தாண்டி நலமுடன் இருப்பதாகவும் முன்னெச்சரிக்கையாக சில நாட்கள் மருத்துவ கண்காணிப்பில் இருப்பார் என்றும் அவர் கூறினார்.
தென்னிந்தியாவின் பல பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம்

0: எச்சரிக்கை விடுத்துள்ளது. குறிப்பாக தமிழ்நாட்டின் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும், கேரளம் மாஹே லட்சத்தீவுகள் மற்றும் கனடாவின் உட்பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பீகார், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மேற்கு வங்கத்தின் கங்கை சமவெளி பகுதிகளில் இன்று மணிக்கு 50 கிலோமீட்டருக்கும் அதிகமான வேகத்தில் பலத்த காற்றுடன் கூடிய இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். அதேபோல் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ஆந்திராவின் கடலோர பகுதிகள் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய வானிலை நிலவும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் குஜராத் மற்றும் மேற்கு ராஜஸ்தான் மாநிலங்களில் வரும் வியாழக்கிழமை வரை வெப்பாலை வீசக்கூடும் என்றும், நாட்டின் மேற்கு மற்றும் வடமேற்கு பகுதிகளில் வெப்பநிலையானது 2 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயர வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஒடிசா அணி 2-1 என்ற கோல் கணக்கில் தில்லி அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கோவா அணி மோகன் பகான் அணியையும், இரவு 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் ஜம்ஷெட்பூர் அணி பெங்களூரு அணியையும் எதிர்கொள்கின்றன. மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் ஆண்களுக்கான 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் மகாராஷ்டிராவை சேர்ந்த ருத்ரங்கேஷ் பாலசாஹேப் பாட்டில் தங்கப்பதக்கம் வென்று முதலிடம் பிடித்தார். இறுதிப் போட்டியில் மிக சிறப்பாக செயல்பட்ட ருத்ரங்கேஷ் பாட்டில் 252.9 புள்ளிகள் குவித்து முதலிடத்தை பிடித்தார். ஹரியானாவை சேர்ந்த ரோஹித் கன்யான் 251.9 புள்ளிகளுடன் இரண்டாம் இடம் பிடித்து வெள்ளிப்பதக்கம் வென்றார். மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த பைதுர்கியா பிஸ்வாஸ் 230.8 புள்ளிகளுடன் மூன்றாவது இடம் பிடித்து வெண்கலப்பதக்கம் வென்றார். ஆடவர் ஜூனியர் 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த அஸ்மித் சாட்டர்ஜி 251 புள்ளிகளுடன் தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்குவங்க மாநில முதலமைச்சராக திரு சுவேந்த்ர அதிகாரி இன்று பதவியேற்கிறார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கயானா சுகாதார அமைச்சர் டாக்டர் பிராங்க் அந்தோனியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுக்கள் நடத்தினார். ரஷ்யா மற்றும் உக்ரைன் நாடுகளுக்கு இடையே 3 நாட்களுக்கு தற்காலிக போர் நிறுத்தம் அமல்படுத்தப்படுவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். தென்னிந்தியாவின் பல பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் ஒடிசா அணி 2-1 என்ற கோல் கணக்கில் தில்லி அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் காலை 7:15. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில். இனி வருவது
2: நேயர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் ஆஸ்துமாவினால் ஏற்படும் சிக்கல்கள் என்ன என்பது குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுவாச மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் மற்றும் நுரையீரல் மருத்துவர் டாக்டர் பி லோக்நாத் அவர்கள்.
4: எல்லாருக்கும் வணக்கம். ஆஸ்மாவோட சிக்கல்கள் பத்தி பேசுறோம். இப்போ யாருக்கெல்லாம் இந்த காம்ப்ளிகேஷன் ஆகும், ஒழுங்கா வைத்தியம் எடுக்கல, இது இன்னலர் எடுக்கல, அடிக்கடி அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகுது, ட்ரீட்மெண்ட்டும் ஒழுங்கா எடுக்க மாட்டாங்க, அடிக்கடி ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிஷன் ஆகிற மாதிரி இருக்கு, ஊசி போக பட்டுட்டே இருக்கு, ஃபேக்டரி மில்ல வேலை செய்யறவங்களுக்கு அவங்களால வேலை மாத்த முடியாது, அவங்க அதிலேயே வேலையிலே இருந்து ஊசி போகலாம் சுவாசிச்சு ஒழுங்கா ட்ரீட்மெண்ட் எடுக்காம அவங்க என்ன ஆகும்னா இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் வரும். சிக்கல்கள் பாத்தீங்கன்னா 3 வகைப்படும். 1 காமன் சிக்கல்கள், அடிக்கடி ஏற்படக்கூடியது, கரண்டா அவங்களுக்கு அடிக்கடி வந்து இன்ஃபெக்ஷன் ஆகுறது, அடிக்கடி போய் ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிஷன் ஆகுறது, மருந்து மாத்திரைகள்லாம் அதிகமா தேவைப்படுது. இப்ப பாத்தீங்கன்னா சில பேர் வாரம் போய் இன்ஜெக்ஷன் போட்டுப்பாங்க, வாரம் போய் புகை போட்டுப்பாங்க, இதெல்லாம் வந்து அறிகுறிகள். ஆஸ்மா கண்ட்ரோல் இல்லன்னு அறிகுறிகள். இன்னொன்று காம்ப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா சீரியஸ் காம்ப்ளிகேஷன் சொல்லுவாங்க. என்னன்னா திடீர்னு அவங்களுக்கு சுவாச குழாய் வந்து சுருங்கிரும், அலர்ஜினால பாதை வந்து குறுகலா ஆகி மூச்சு விடாத நிலமெல்லாம் போயிடும், அது பேர் ரெஸ்பிரேட்டரி ஃபெயில்னு சொல்லுவோம். அந்த மாதிரி கண்டிஷன்ல வந்து எமர்ஜென்சி பிரிவில் அட்மிஷன் ஆகி நம்ம சிகிச்சை கொடுக்குற மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம சிவியர் ஹைபாக்சியா ஹைப்பர் கேப்னியா சொல்லுவோம். ஸோ ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியாயிரும், கெட்ட காத்து ரொம்ப உடம்புல சேர்ந்துடும், நினைவு இருக்காது அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் இருக்க அவங்களுக்கு நம்ம இன்டுபேட் பண்ணணும். என்னன்னா அவங்களுக்கு வாய் மூலியமா டியூப் போட்டு சுவாச குழல டியூப் போட்டு அவங்க மிஷின் மூலியமா அவங்க சுவாசிக்க வைப்பாங்க. இது வந்து தீவிர சிகிச்சை பிரிவில் அட்மிஷன் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்த காம்ப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் காம்ப்ளிகேஷன். இப்போனா அவங்களுக்கு அடிக்கடி வருது சரியாவது, இதே நாட்கள் போக போக போக என்ன ஆகும்னா இந்த சுவாச குழல் எல்லாமே உங்களுக்கு பர்மனண்டா வீக்கமாகி நம்ம வந்து சிஓபி சிஓபிடியா மாறிடும். இப்போ ஆஸ்மான்றது விட்டு விட்டு தானே வருது, ஆனால் சிஓபிடின்றது தொடர்ந்து உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி நிலைமை மாறிடும். அது இல்லாமல் உங்களுக்கு லங்ஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம், இந்த செயல்பாடு, லங்கோட செயல்பாடு எல்லாமே குறைஞ்சிரும். சும்மா இப்போ பாத்ரூம் போயிட்டு

கூட முடியாம போயிரும், எழுந்து உட்கார முடியாது, சின்ன சின்ன வேலை பணம் கூட உங்களுக்கு மூச்சு வாங்கும். அப்புறம் மருந்து மாத்திரைகள் எதுவுமே வேலை செய்யாது. அடிக்கடி வந்து அதிக டோஸ் எடுக்கும் போது அந்த சுவாச குழல இருக்க எல்லா ரிசப்டரும் போயிரும். அதனால அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவா புது புது மருந்துகள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு சப்போர்ட்டிவ் பேலட்டிவ் தெரப்பி மாதிரி மாறும், அப்பப்போ வைத்தியம் பண்ற மாதிரி மாறிடும். ஆக்சிஜன் வீட்டுல வந்து ஆக்சிஜன் வைக்கிற மாதிரி நிலைமை மாறிடும், வீட்டிலேயே மிஷின் வைக்கிற மாதிரி காட்டு மிஷின் வைக்கிற மாதிரி நிலைமை மாறிடும். இதுதான் வந்து லாங் டேர்ம் காம்ப்ளிகேஷன் சொல்லுவோம். காமன் சிக்கல்கள், சீரியஸான சிக்கல்கள், அப்புறம் நீண்ட கால சிக்கல்கள் சொல்றாங்க. ஸோ காமன் தான் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அவங்களுக்கு குவாலிட்டி ஆஃப் லைஃப் இருக்காது, போக போக அவங்களுக்கு சோர்ந்து போயிடுவாங்க, அவங்க செயல்பாடுகள் எல்லாமே கம்மியாயிரும். சீரியஸ் காம்ப்ளிகேஷன் நான் சொன்ன மாதிரி பெட்ல வந்து சேர்ற மாதிரி, தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்ற மாதிரி வர காம்ப்ளிகேஷன் சீரியஸ் காம்ப்ளிகேஷன். லாங் டேர்ம் நம்ம வீட்டிலேயே நம்ம ஆக்சிஜன் வைக்கிற மாதிரி மிஷின் வைக்கிற மாதிரி தொடர்ந்து பிரச்சனைகள் இருக்க மாதிரி மாறக்கூடியது தான் நம்ம லாங் டேர்ம் காம்ப்ளிகேஷன் சொல்றோம். இந்த லாங் டேர்ம் காம்ப்ளிகேஷன் நான் சொன்னோம்ல, அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு நம்ம என்னென்ன பண்ண முடியும்னா பல்மரி ரீஹாபிலிட்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சிகிச்சை முறை தான் பண்ண முடியும். ஏன்னா அவங்களுக்கு முழுசா நுரையில் ஃபுல்லா சேர்ந்து போயிடுச்சு, ரொம்ப வீக் ஆயிடுச்சு, சுவாச குழாய் எல்லாமே வந்து சுருங்கல் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ல நம்மளுக்கு

0: நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் ஆஸ்துமாவினால் ஏற்படும் சிக்கல்கள் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுவாச மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் மற்றும் நுரையீரல் மருத்துவர் டாக்டர் பி லோக்நாத் அவர்கள்.

0: நேரம் காலை 7:30 மூன்று நொடி. வானொலி அலைகள் காற்றின் ஒலிகளோடு நாம் மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இணைந்துள்ளோம். நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: ஒரு ராஜா ஒரு நாள் ஒரு வேட்டைக்கு போனார். அப்படி போகிற வழியில் ஒரு இடத்துல தங்கினார். அது ஒரு சின்ன கிராமம். அரண்மனையிலேருந்து எடுத்துக்கிட்டு வந்திருந்த சாப்பாட்டை பரிமாறினாங்க. சாப்பிட ஆரம்பித்தார். அப்போ தான் ஒரு விஷயம் தெரிஞ்சுது. அதாவது சாப்பாட்டில் உப்பு பத்தலை, உப்பு கொஞ்சம் குறைச்சலாக தெரிஞ்சுது. உடனே இந்த ராஜா என்ன பண்ணார், ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டார். இந்த பாருப்பா, இந்த குதிரையில் ஏறிக்கோ, நேராக அரண்மனைக்கு போ, அங்கே போய் கொஞ்சம் உப்பு எடுத்துகிட்டு வா, சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்ணும் அப்படின்னார். பக்கத்தில் நின்றுட்டு இருந்த அமைச்சர் இதை கவனித்தார். உடனே மெதுவாக குனிஞ்சு ராஜா கிட்ட ஒரு யோசனை சொன்னாராம். அரசே, கொஞ்சோண்டு உப்புக்காக இங்கேருந்து அவ்வளோ தூரத்துக்கு போகணுமா? இப்போ நாம் தங்கியிருக்கிற இந்த கிராமமும் நம்ம ஆட்சிக்கு உட்பட்டது தானே. இங்கேயே ஏதாவது ஒரு வீட்டில் கொஞ்சம் உப்பு வாங்கிக்க வேண்டியது தானே. ராஜாவுக்கு கொஞ்சம் உப்பு தேவைன்னா போதாதா? உப்பு மூட்டை மூட்டையாக வந்து குவிஞ்சுராதா? இந்த சின்ன விஷயத்துக்காக ஒருத்தனை அனுப்பி, அதுவும் அரண்மனை வரைக்கும் அனுப்பி உப்பு எடுத்துகிட்டு வர சொல்லணுமா அப்படின்னார் அந்த அமைச்சர். ராஜா நிமிர்ந்து பார்த்தார். அமைச்சரே, நீங்கள் சொல்கிறது மாதிரி இங்கேயே வாங்கிக்கலாம் தான். இருந்தாலும் சாப்பாட்டுக்காக நான் இங்கே கொஞ்சோண்டு உப்பு வாங்கினேன்னு தெரிஞ்சால் போதும், நம்ம கூட வந்திருக்கிற ஊழியர்கள் இந்த ஊரையே வந்து விலைக்கு வாங்கி விடுவாங்க அப்படின்னாராம். பார்த்தீங்களா, இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு ராஜாவாக இருக்கிறவர் அல்லது ஒரு கூட்டத்துக்கு தலைவராக இருக்கிறவர் எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டியிருக்குது அப்படிங்கிறது தெரியுது. அவர் லேசாக ஒரு தப்பு பண்ணாலும் அதையே ஒரு ஆதாரமாக வச்சுக்கிட்டு அவருக்கு கீழே இருக்கிறவங்க ஏகப்பட்ட தப்பு பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஒரு மன்னருக்கு இருக்க வேண்டிய தகுதியில் இது ரொம்ப முக்கியம். அடுத்தபடியாக இருக்க வேண்டிய தகுதி வந்து வாக்கு தவறாமை. சொன்ன சொல்ல காப்பாற்றணும், சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்கக்கூடாது. இதுக்கும் ஒரு கதை உண்டு. ஒரு ராஜா, அவருக்கு ஒரு நண்பர். அந்த நண்பர் வந்து ராஜாவை பார்க்குறதுக்காக வந்தார். அரசே, என்னுடைய பிள்ளைகளுக்கு தின்பண்டம் வாங்கணும், 1 ரூபா இருந்தால் கொடுங்களேன் அப்படின்னார். சரி, நீ கேட்டபடி உனக்கு பணம் தர்றேன், ஆனால் அதுக்கு முன்னாடி நாம் ரெண்டு பேரும் போய் ஒரு வில்வித்த போட்டியை பார்த்துட்டு வருவோம் வா அப்படின்னு கூப்பிட்டார். சரின்னு ரெண்டு பேரும் கிளம்புனாங்க. ரெண்டு பேரும் புறப்பட்டு போனாங்க. போட்டி நடக்கிற இடத்துக்கு போய் சேர்ந்தாங்க. அங்கே பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் அம்பு விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எந்த அம்புமே சரியான இடத்துக்கு போய் சேரலை. எல்லாம் குறி தவறியே போய்கிட்டு இருந்தது. மன்னர் பார்த்தார், அவருக்கு கோபம் வந்துட்டுது. என்ன இது, யாருக்குமே சரியாக அம்பு விட தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒரு அம்பையும் வில்லையும் வாங்கினார். தன் கூட வந்திருந்த நண்பர்கிட்ட கொடுத்தார்.

0: நீ இந்த அம்பை விடு பார்க்கலாம் அப்படின்னார். இவர் அந்த அம்பை வாங்கி விட்டார். குறி தவறாமல் போய் அந்த புள்ளியில் குத்திக்கிட்டது. மன்னருக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்தது. உடனே ஒரு 100 ரூபாய் எடுத்து அவருக்கு அன்பளிப்பாக கொடுத்தார் தன்னுடைய நண்பருக்கு. அதுக்கப்புறம் அந்த போட்டியெல்லாம் முடிஞ்சது. மன்னரும் அவருடைய நண்பரும் அரண்மனைக்கு திரும்பினாங்க. அங்கே வந்ததும் இந்த நண்பர் கேட்டார், மன்னா கொடுத்த வாக்குறுதியை மறந்துட்டீங்களேன்னார். என்ன வாக்குறுதினார் மன்னர் ஆச்சரியத்தோடு. 1 ரூபா கேட்டிருந்தேன், தர்றதா சொன்னீங்களே அப்படின்னார். அதுதான் 100 ரூபா கொடுத்தனே அப்படின்னார் மன்னர். இப்போ அந்த நண்பர் வந்து ராஜாவை பார்த்து சொல்கிறார், கொடுக்கறதாக வாக்களிக்காத 100 ரூபாய் கொடுக்கறதாக வாக்களித்த 1 ரூபாய்க்கு ஈடாகாது. மன்னராக இருக்கிறவர் சொன்ன சொல்ல காப்பாற்றணும், அதுதான் முறையினார். மன்னராக இருக்கிறவர் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு இதுதான் விளக்கம். மன்னர்கிட்ட வேலை பார்க்குறவங்களும் மக்களை வந்து கஷ்டப்படுத்தாதவங்களாக இருக்கணும். ஒரு அரண்மனையில் விருந்து நடந்துக்கிட்டு இருந்து தான் அந்த ஊர் பழக்கப்படி ஒரு எலுமிச்சம் பழ துண்டை எடுத்து எல்லாரும் அவங்கவுங்க உணவில் புழிஞ்சிக்கிட்டாங்க. அடுத்தபடியாக ஒருத்தர் எடுத்தார், புழிஞ்சார், சாறு வரல. உடனே அங்கேருந்து ஒரு பெரிய பயில்வான் வந்து அதை புழிஞ்சார். அதில் 1 சொட்டு தான் வந்தது, சக்கையாக போட்டுது அந்த எலுமிச்சம் பழம். அதுக்கப்புறம் கடைசியாக இருந்த ஒருத்தர் அதை எடுத்தார். அவர் பார்க்குறதுக்கு நோஞ்சா மாதிரி எலும்பும் தோலுமாக இருந்தார். இருந்தாலும் அவர் அந்த சக்கையை எடுத்து புழிகிறார். ஏகப்பட்ட சாறு வந்துட்டுது அதிலிருந்து. எல்லாருக்கும் ஆச்சரியம், கசைக்கு புழியறதில் இவ்வளவு கெட்டிக்காரராக இருக்கார், இவர் யார் அப்படின்னு விசாரித்தார் மன்னர். அப்போ சொன்னாங்களாம், இவர் தான் நம்ம ஊர் ஜனங்கள்கிட்ட இருந்து வரி வசூல் பண்ணுறவர் அப்படின்னாங்களாம்.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: நேர்களே, இன்று காலை 11:02 நேர் நேரத்தின் தலைப்பு கோடைக்கால உணவு. உங்களுடன் உரையாடுபவர் சுபாஷினி.

நேரம் காலை 7:35 12 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். மற்றும் நமது நிலை நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் இப்போவே முழுவதும் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். நேயர்கள், இனி கேட்கலாம் நகர் உலா.

நேர்களே, நேற்றைய நகரோலா நிகழ்ச்சியில் நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கணபதிபுரம் குறித்து கேட்டிருந்தோம். இன்றைய நகரோலா நிகழ்ச்சியில் நாம் வந்து கேரளா மாநிலம் ராணிபுரம் குறித்து தான் திரை இசை பாடல்களுடன் கேட்க போகிறோம். ராணிபுரம் என்பது கேரள மாநிலத்தின் காசர்கோடு மாவட்டத்தில் வெள்ளரிகுண்டு வட்டத்தில் உள்ள ஒரு மலை பிரதேசமும் சுற்றுலாத்தலமும் ஆகும். ராணிபுரம் மலை சிகரமானது கடல் மட்டத்திலிருந்து 1022 மீட்டர் உயரத்தில் உள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பிரம்மாண்டமான பகுதியாகும். அருகாமையில் உள்ள காஞ்சங்காடு நகரத்திலிருந்து 48 கிலோமீட்டர் தொலைவிலும் மங்களூரிலிருந்து 107 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. இது கேரளாவின் ஊட்டி என அழைக்கப்படுகிறது. கொட்டஞ்சேரி தலைக்காவேரி மலைத்தொடரின் அருகில் ராணிபுரம் உள்ளது. இது காசர்கோட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரின் பாதுகாக்கப்பட்ட இடமாகும். 1970 வரை ராணிபுரம் மடத்து மலை என அழைக்கப்பட்டது. புல் நிலங்கள், சோலைக்காடுகள் மற்றும் இலை உதிரா காடுகளில் உள்ள தாவரங்கள் ராணிபுரத்தில் காணப்படுகின்றன. இது பகமண்டலா மற்றும் குடகு வனப்பகுதிக்கு அருகே உள்ளது. இது மலையேற்றத்திற்கான சிறந்த இடமாகவும் பனி சூழ்ந்த ராணிபுர சிகரம் உற்சாகமான அனுபவத்தையும் இனிமையான நினைவுகளையும் அளிக்கிறது. கண்ணூர், காசர்கோட், தலைக்காவேரி, மடிக்கேரி மற்றும் விரஜப்பேட் ஆகியவை அருகே அமைந்துள்ளது. ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் தொடரலாம். வரும் பாடல் நிவாஸ் கே பிரசன்னா இசையில் மாரி செல்வராஜ் பாடல் வரிகளில் சத்யன் குரலில் 2025 வெளிவந்த பைசன் காலப்பாட திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

நேரம் காலை 7:42 27 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நகர் உலாவில் நாம் கேரளா மாநிலம் ராணிபுரம் குறித்து தான் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இது கேரளாவில் ராணிபுரம் வனவிலங்கு சரணாலயம் உள்ளே அமைந்துள்ளது. ராணிபுர சிகரம் தான் சரணாலயத்தில் உள்ள மிக உயர்ந்த சிகரமாகும். இது கர்நாடகத்தில் உள்ள தலை காவேரி வனவிலங்கு சரணாலயத்துடன் இணைகிறது. பணத்தடி மிக அருகில் உள்ள நகரமாகும். பொதுவாகவே கோடை காலம் வந்துவிட்டால் மலை பிரதேசத்திற்கு பயணம் செய்வது இயல்பானது. அந்த வகையில் அனைவருக்கும் முதலில் தோன்றுவது ஊட்டி மற்றும் கொடைக்கானல் தான்.

ஆனால் கோடை காலங்களில் அதிகமான மக்கள் இங்கு படையெடுப்பதனால் அதிகமான வாகன நெரிசலும் மக்கள் கூட்டமும் அதிகமாக இருக்கும். ஆனால் ஊட்டி மற்றும் கொடைக்கானல் மிஞ்சும் அளவிற்கு தமிழ்நாட்டிற்கு அருகாமையில் அமைந்துள்ள சூப்பரான ஸ்பாட் கேரளாவில் ராணிபுரம் தான். இந்த இடத்தை பலரும் குட்டி சுவிட்சர்லாந்து என்று அழைக்கிறார்கள். கேரளாவின் காசர்கோடு மாவட்டத்தில் அமைதியான சூழலில் உள்ளது இந்த ராணிபுரம். மலைத்தொடர் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1048 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள இந்த இடம் மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பிரம்மாண்டமான பகுதியாகும். மலை முகடுகளை தொட்டு செல்லும் வெண் மேகங்களும் கண்ணை கவரும் விதமாக பச்சை பசில் என தோன்றும் புல்வெளிகளும் பிரமிக்க வைக்கிறது. இது பலருக்கும் தெரியாத ஹிடன் ஸ்பாட்டாக உள்ளதால் வணிக மயமாக்காமல் இயற்கையோடு உள்ளது. வாகனத்தில் செல்வதை விட ட்ரெக்கிங் செல்பவர்களுக்கு பசுமையான இந்த வழிபாதைகள் மன அமைதியை தருகிறது. மேலும் உயரமான மலைகளில் இருந்து தென்படும் பள்ளத்தாக்குகளும் போட்டோஷூட் செய்ய சிறப்பான தலமாக அமைந்துள்ளது. நேயர்கள், இனி கேட்கலாம் வேலைவாய்ப்பு செய்தி. சிஎஸ்ஐஆர் கீழ் செயல்படும் செல்லுலார் மூலக்கூறு உயிரியல் மையத்தின் வேலைவாய்ப்பு அறிவிப்பு. டெக்னீஷியன் 23, டெக்னிக்கல் ஆஃபீஸர் 4, டிரைவர் 1 என மொத்தம் 28 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி 10 வகுப்பு, ஐடிஐ, எம்எஸ்சி. வயது வரம்பு 26/5/2026 என்று உள்ளபடி 18 முதல் 28 வரை. தேர்ச்சி முறை எழுத்துத் தேர்வு, ஸ்கில் தேர்வு ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணம் 500 ரூபாய். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 26/5/2026 இம்மாதம். மேலும் விவரங்களுக்கு ccmd.res.in என்ற இணையதளத்தை சரிபார்த்து கொள்ளலாம். வேலைவாய்ப்பு செய்தி கேட்டீர்கள்.

0: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை நகர் உலாவில் இணைந்துள்ளீர்கள். நிகழ்ச்சியில் வரும் பாடல் விவேக் பாடல் வரிகளில் சாய் அபேட்கர் இசையில், திப்பு சாய் அபேட்கர், மோகித் சௌகான் ஆகியோர் இணைந்த குரலில் 2025 ஆண்டு வெளிவந்த டியூட் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

நேர்களே, இன்று காலை 11:02 நேர் நேரத்தின் தலைப்பு கோடைக்கால உணவு. உங்களுடன் உரையாடுபவர் சுபாஷினி. அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 2275240 மற்றொரு எண் 2275250. கைபேசி மற்றும் வெளியூர் நேயர்கள் 0413 என்ற எண்களை முன் சேர்த்து அழைக்கவும். நகர் உலாவில் நாம் கேரளா மாநிலம் ராணிபுரம் குறித்து தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த மலைத்தொடர்களில் பயணம் செய்ய சிறந்த மாதங்களாக அக்டோபர் முதல் மார்ச் மாதங்கள் வரையிலும் கருதப்படுகிறது. குடும்பத்துடன் குட்டி சுவிட்சர்லாந்து என அழைக்கக்கூடிய ராணிபுரம் மலைத்தொடர்களுக்கு ஒரு முறை வந்தால் அவை மீண்டும் மீண்டும் நம்மை கவர்ந்திழுக்கும் ஆற்றல் மிக்கவையாக விளங்கும். ராணிபுரம் கண்ணாடி பாலம் கேரள மாநிலத்தின் காசர்கோடு மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இது தமிழ்நாட்டின் எல்லை என்றாலும் தமிழ்நாட்டிலிருந்து வரும் சுற்றுலா பயணிகளிடையே மிகவும் பிரபலமான ஒரு சுற்றுலா தலமாக திகழ்கிறது. வட கேரளாவில் அமைந்துள்ள ரம்மியமான மலைகளால் சூழப்பட்ட ராணிபுரம் பகுதியில் இது அமைந்துள்ளது. திறந்திருக்கும் நேரம் பார்த்தீங்கன்னா காலை 8 முதல் 7 வரை திறந்திருக்கும். இந்த பாலம் சுற்றியுள்ள காடுகளையும் மலைகளையும் 360° கோணத்தில் முழுமையாக கண்டு ரசிக்கும் வாய்ப்பை வழங்குவதோடு ஒரு சாகச அனுபவத்தையும் அளிக்கிறது. நுழைவு கட்டணம் ஒரு பெரியவருக்கு சுமார் 200 ஆகும். அருகிலுள்ள சுற்றுலாத்தலம் பார்த்தீங்கன்னா இப்பகுதியில் ஜிப்லைன் மற்றும் கயிறு சவாரிகள் கொண்ட ஒரு சாகச பூங்காவும் அமைந்துள்ளது. இதனால் கேரள கர்நாடகா எல்லை அருகே அமைந்துள்ள இப்பகுதி ஒரு நாள், அதாவது ஒரு முழு நாள் சுற்றுலாவுக்கான சிறந்த தேர்வாக விளங்குகிறது. நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் திபு நினன் தாமஸ் இசையில் மோகன் ராஜன் பாடல் வரிகளில் ரவி குரலில் டீசல் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

நேயர்கள் இனி கேட்கலாம் வேலைவாய்ப்பு செய்தி. இஸ்ரோ ஆய்வு மையம் கீழ் செயல்படும் திரவ உந்து சக்தி அமைப்பு மையத்தில் காலி இடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதன்படி சயின்டிஸ்ட் இன்ஜினியர் பிரிவில் மொத்தம் 6 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி பிஇ பிடெக், வயது 18 முதல் 28, மற்றொன்று 18 முதல் 30, அதாவது 12/5/2026 தேர்ச்சி முறை எழுத்துத் தேர்வு, நேர்முகத் தேர்வு, விண்ணப்பிக்க முறை ஆன்லைன், விண்ணப்ப கட்டணம் ₹750. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 12 ஆகும். மேலும் விவரங்களுக்கு ipsc.gov.in என்ற இணையதள முகவரியை காணலாம். வேலைவாய்ப்பு செய்தி கேட்டீர்கள். நகர உலாவில் நாம் கேரளா மாநிலம் ராணிபுரம் குறித்து தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். காசர்கோடு மாவட்டத்தில் அமைந்துள்ள கேரளத்தின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ராணிபுரம் மலைகள் தனது 5 கிலோமீட்டர் நீளமுள்ள மலையற்ற பாதை, சோலை காடுகள் மற்றும் புல்வெளிகளுக்கு பெயர் பெற்ற ஒரு முதன்மையான சூழல் சுற்றுலா தலமாகும். இங்குள்ள முக்கிய ஈர்ப்புகளில் 750 மீட்டர் உயரமுள்ள மலையற்ற உச்சி, பல்லுயிர் வளம் நிறைந்த ராணிபுரம் வனவிலங்கு சரணாலயம் மற்றும் உச்சியிலிருந்து விரியும் பரந்த இயற்கை காட்சிகள் ஆகியவை அடங்கும். ராணிபுரம் மலையற்ற பாதை பார்த்தீங்கன்னா அடர்ந்த சோலை காடுகள் மற்றும் பரந்த புல்வெளிகளின் ஊடாக செல்லும் 5 கிலோமீட்டர் நீளமுள்ள இப்பாதை காசர்கோடு மாவட்டத்தின் மிக உயர்ந்த உச்சிக்கீட்டு செல்கிறது. வனவிலங்கு சரணாலயம் பார்த்தீங்கன்னா இயற்கை ஆர்வலர்களுக்கு ஒரு சொர்க்கமாக திகழும் இவ்விடத்தில் யானைகள், மக்கா குரங்குகள், சிறுத்தை புனைகள், ராஜ நாகங்கள் மற்றும் பல்வேறு பறவை இனங்கள் வாழ்கின்றன. ராணிபுரம் மலைப்பகுதியில் அமைந்துள்ள ஒரு முக்கிய காட்சி முனைதான் இந்த மதுமாலா. இது அங்கிருந்து விரியும் பரந்த இயற்கை காட்சிகளுக்கு பெயர் பெற்றது. கொட்டஞ்சேரி மலைகள் ராணிபுரத்திற்கு அருகிலேயே அமைந்துள்ள இம்மலைகள் மலையேற்றம் மற்றும் இயற்கை ஆய்வுகளுக்கு மிகவும் ஏற்ற இடமாகும். தலக்காவேரி வனவிலங்கு சரணாலயம் கர்நாடகா கேரளா எல்லைக்கு மிக அருகில் அமைந்துள்ள இவ்விலங்கு இவ்வனவிலங்கு சரணாலயம் இப்பகுதியில் உள்ள உள்ளூர் காடுகளுடன் இணைந்து பறந்து விரிந்த பல்லுயிர் வளத்தை வழங்குகிறது. நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் ஜென் மார்டின் இசையில் பிரியா மாலி, அபிஷேக் ஆகியோர் இணைந்த குரலில் 2025 வெளிவந்த ஓஹோ எந்தன் பேபி திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

நேயர்கள், இதுவரை நகர்வுலாவில் கேரளா மாநிலம் ராணிபுரம் குறித்த திரைசை பாடல்களுடன் கேட்டோம். நாளைய நகர்வுல தலைப்பு கொடைக்கானல் அருகில் உள்ள மன உணர்வு குறித்து கேட்கலாம். இடைந்தர்கள் தொடர்ந்தர்கள் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் ஆனந்தி முருகன். புகழ்பெற்ற பன்னிரு ஜோதிர்லிங்க ஸ்தலங்களில் முதன்மையான ஸ்தலமான சோமநாதர் கோவில் புனரமைக்கப்பட்ட 75வது ஆண்டு நிறைவு விழா வரும் திங்கட்கிழமை நடைபெற உள்ளதா? இதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொள்கிறார். இதனை முன்னிட்டு திரு மோடி சோமநாதும் பாரதத்தின் வெல்ல முடியாத மனோபலமும் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரையை எழுதியுள்ளார். அதில் அந்த கோவிலை பற்றிய பல்வேறு தகவல்களை அவர் குறிப்பிட்டுள்ளார். மேற்கு வங்கத்தில் முதலமைச்சராக திரு சுவேந்த் அதிகாரி இன்று பதவியேற்கிறார். பதவியேற்பு விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாஜக தலைவர் திரு நிதின் நவீன், மத்திய அமைச்சர்கள் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியாலும் அனைத்து மாநிலங்களின் முதல்வர்களும் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறதா? சரக்கு கப்பல்களில் இந்திய கொடி பறக்க விடுவதை ஊக்குவிக்கும் மத்திய அரசின் மானிய திட்டம் மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புதுச்சேரி உள்ளிட்ட 5 மாநிலங்களில் சமீபத்தில் நடந்த சட்டசபை தேர்தலில் அதிகமான வாக்குகள் பதிவானதாகவும் அதில் ஆண்களை விட பெண்கள்தான் அதிக வாக்குகள் அளித்ததாகவும் தேர்தல் கமிஷன் கூறியுள்ளது. இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகள் மீது அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் விதித்த 10% வரியை அமெரிக்க நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவருக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் புதுச்சேரி மாநிலத்தில் SC/ST மாணவர்களுக்கு இளநிலை எழுத்தர் பணியில் சேர எழுத்து தேர்விற்கான இலவச பயிற்சி வகுப்பை வரும் 11ஆம் தேதி முதல் நடத்தவுள்ளதா? இந்த இலவச பயிற்சி வகுப்பில் சேர விருப்பமுள்ள மாணவர்கள் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவருக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் N5 முதல் தளம் 3வது குறுக்கு தெரு நடேச நகர் என்ற முகவரியில் நேரில் அணுகி தங்களது பெயர்களை பதிவு செய்து கொள்ளலாம் என புதுச்சேரி துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி திரு ரவீந்திரநாத் மோண்டல் செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார். IPL தொடரில் டெல்லி அணிக்கு எதிரான ஆட்டத்தில் கொல்கத்தா அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது
2: நேரம் காலை 8:02 18 நொடி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை. நேயர்கள் இனி கேட்கலாம் தகவல் தளம். நேற்றைய தகவல் தள நிகழ்ச்சியில் புளிய மரம் குறித்து கேட்டிருந்தோம். இன்றைய தகவல் தள நிகழ்ச்சியில் நாம் பாலைவன ராஜா ஒட்டகம் குறித்து தான் திரைசை பாடல்களுடன் கேட்க போகிறோம். அதாவதுங்க, காட்டின் ராஜா சிங்கம் என்றால் பாலைவனத்தின் ராஜா

யார் தெரியுமா? சுட்டெரிக்கும் சூரியன், மைல் கணக்கான மணல், ஒரு துளி தண்ணீர் கிடைப்பது கூட அரிதான பாலைவனத்தின் கடுமையான சூழ்நிலைகளில் ஒரு சிங்கத்தால் கூட உயிர் வாழ முடியாது. பொதுவாக நாம் காட்டை பற்றி பேசும்பொழுது முதலில் நமது நினைவுக்கு வருவது கம்பீரமான சிங்கம்தான். இருப்பினும் சுட்டெரிக்கும் சூரியன், மைல் கணக்கான மணல், ஒரு துளி தண்ணீர் கிடைப்பது கூட அரிதான இந்த பாலைவனத்தின் கடுமையான சூழ்நிலைகளில் ஒரு சிங்கத்தால் கூட உயிர் வாழ முடியாது. இது போன்ற சவாலான இடத்தில் ஒட்டகமே மேலோங்கி நிற்கிறது. ஆம், ஒட்டகம்தான் அதன் தனித்துவமான உடல் அமைப்பு மற்றும் வியக்கத்தக்க சகிப்புத்தன்மை காரணமாக பாலைவனத்தில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாகும். கடும் காற்றையும் பொருட்படுத்தாமல் புன்னகையுடன் நகரும் இந்த விலங்கு பாலைவனத்தின் கப்பல் என்று அழைக்கப்படுவது அதன் கம்பீரத்திற்கு ஒரு சான்றாகும். நிகழ்ச்சியில் வரும் பாடல் ஹரிசங்கர் சின்மையை இணைந்த குரலில், மதன் கார்கி பாடல் வரிகளில், அஜினேஷ் லோக்நாத் இசையில் 2025 ஆண்டு வெளிவந்த காந்தாரா திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

0: இதெல்லாம் உங்க ஆளுங்களுக்கு தெரிஞ்சா நீங்க எங்க இடத்துக்கு வர வேண்டியதா இருக்கும்.
1: அதுக்காக தானே வந்ததே. எனக்கும் ஆசையா இருக்கு உங்க ஈஸ்வர பூந்தோட்டத்தை பார்க்கணும்னா.
0: வெளிச்சமா இருக்குன்னு மின்மினி பின்னாடி போயிடாதீங்க, தொலைஞ்சு போயிடுவீங்க.

0: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
1: ஒரே கிளிக்லயா, அற்புதம்.
2: மாட்டிக்கிட்டீங்க,
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

நேரம் காலை 8:04 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் தகவல் தளத்தில் நாம் பாலைவன ராஜா ஒட்டகம் குறித்து தான் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஒட்டகமானது பாலைவனத்திற்கு ஏற்ற ஒரு அற்புதமான உடல் அமைப்பை கொண்டுள்ளது. அதன் பாதங்கள் அகலமாகவும் மென்மையாகவும் இருக்கும். இது அதன் பாதங்கள் மணலில் சிக்குவதை தடுத்து எளிதாக நடக்க உதவுகிறது. மணல் புயல்களின் பொழுது மணலில் இருந்து தன் கண்களை பாதுகாக்க அதன் நீண்ட கண் இமைகளையும் நாசி துவாரங்களையும் மூடிக்கொள்ளும் ஒரு சிறப்பு திறனை அது கொண்டுள்ளது. ஒட்டகத்தின் முதுகில் உள்ள திமில் அதன் ஆற்றல் மையமாகும். அது இங்கே கொழுப்பை சேமித்து வைக்கிறது. உணவு பற்றாக்குறையாக இருக்கும் பொழுது இந்த கொழுப்பு உருகி ஒட்டகத்திற்கு தேவையான ஆற்றலையும் நீரையும் வழங்குகிறது. வருபாடல் யுவன் சங்கர் ராஜா இசை மற்றும் குரலில், சபரிவாசன் சண்முகம் பாடல் வரிகளில், 2025 வெளிவந்த மாரிசன் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

தகவல் தளத்தில் நாம் பாலைவன ராஜா ஒட்டகம் குறித்து தான் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஒட்டகமானது ஒரே மூச்சில் 100 லிட்டருக்கும் அதிகமான நீரை குடிக்க முடியும். மேலும் பல நாட்கள் தண்ணீர் இல்லாமலும் உயிர் வாழ முடியும். வானிலைக்கு ஏற்ப தன் உடல் வெப்பநிலையை சரி செய்யும் திறனையும் அது கொண்டுள்ளது. இது வியர்வையை குறைப்பதன் மூலம் நீரை சேமிக்க உதவுகிறது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பாலைவன வாழ்வின் முதுகெலும்பாக ஒட்டகங்கள் இருந்து வருகின்றன. போக்குவரத்து, சரக்கு மற்றும் விவசாய பணிகளுக்கு ஒட்டகங்கள் இன்றியமையாதவை. பால் முதல் கம்பளி வரை ஒட்டகத்தின் ஒவ்வொரு பாகமும் மனிதர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. காட்டில் சிங்கம் அச்சத்திற்கு மரியாதைக்கும் சின்னமாக இருப்பது போல் பாலைவனத்தில் ஒட்டகம் சமமான மரியாதைக்குரிய ஒரு விலங்காகும். சிங்கம் அடர்ந்த காடுகளை ஆளும் ஆற்றலை கொண்டிருக்க, ஒட்டகமோ பாலைவனத்தின் அளவற்ற அமைதியையும் வெப்பத்தையும் வெல்லும் சக்தி கொண்டது. அதேபோல் வெளி தோற்றத்தில் சாந்தமான

இயல்புடையதாக தோன்றினாலும் வாரக்கணக்கில் ஒரு துளி நீர் கூட அருந்தாமல் இருக்கும் ஒட்டகத்தின் துணிச்சல் வாழ்க்கையின் கடினமான பாதையில் எவ்வாறு பயணிப்பது என்பதற்கான ஒரு பாடத்தையும் நமக்கு கற்றுத்தருகிறது. நிகழ்ச்சியில் நிறைவாக வரும் பாடல் விவேக் பாடல் வரிகளில் ரவி குரலில் அனிருத் ரவிச்சந்தர் இசையில் 2025 ஆண்டு வெளிவந்த மதராசி திரைப்படத்தின் ஒரு பாடலை கேட்கலாம்.

நேயர்கள், இதுவரை தகவல் தளத்தில் பாலைவன ராஜா ஒட்டகம் குறித்து தான் திரைசை பாடல்களுடன் கேட்டீர்கள். அடுத்த வரும் டெல்லியிலிருந்து அஞ்சலாக உள்ள ஆங்கிலத்தில் செய்திகளுக்கு பிறகு பயோமிட்மென்ட், அதாவது பயோமிட்மென்ட் தொழில்நுட்பம் குறித்து 8:30 மணி தகவல் தளத்தில் கேட்கலாம்.

நேரம் காலை 8:30 20 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை நேயர்கள் இணைந்துள்ளீர்கள் மற்றும் நமது நிலை நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் இப்போவே முழுவதும் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். தொடர்வது தகவல் தளம். நிகழ்ச்சி தொடங்கும் முன்

0: டைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: தகவல் தளத்தில் நாம் கேட்க இருப்பது வைக்கோலிலிருந்து தார் சாலை, அதாவது இந்த பயோமிட்மெண்ட் தொழில்நுட்பம் குறித்து தான் கேட்க போகிறோம். விவசாய கழிவுகளிலிருந்து சாலை அமைக்கும் இந்த பயோமிட்மெண்ட் தொழில்நுட்பத்தை சிஎஸ்ஐஆர் உருவாக்கியுள்ளது. நெல் வைக்கோல் எரிப்பை தடுத்து சுற்றுச்சூழலை பாதுகாப்பதோடு விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானம் தரும் முயற்சி குறித்து தான் இப்போது நம்ம கேட்க போகிறோம். விவசாய கழிவுகள், குறிப்பாக நெல் வைக்கோல், பெரும்பாலும் வயல்களிலே எரிக்கப்பட்டு சுற்றுச்சூழல் மாசுபாட்டை ஏற்படுத்துவது நாம் அறிந்ததே. ஆனால் அதே வைக்கோலை கொண்டு சாலை போடலாம் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? மத்திய அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி கவுன்சில், அதாவது சிஎஸ்ஐஆர், இந்த வியக்கத்தக்க புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்கியுள்ளது. வேளாண் கழிவுகளிலிருந்து உள்நாட்டிலேயே பயோமிட்மெண்ட் தயாரிக்கும் இந்த முறை நாட்டின் உள்கட்டமைப்பு மற்றும் விவசாயத்துறையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த உள்ளது. மத்திய சாலை ஆராய்ச்சி நிறுவனம் சிஎஸ்ஐஆர், சிஆர்ஆர்ஐ, இந்திய பெட்ரோலிய நிறுவனம் ஆகியவை இணைந்து இந்த தொழில்நுட்பத்தை உருவாக்கியுள்ளன. சேகரிக்கப்படும் விவசாய கழிவுகள் ஃபைரோலிசிஸ் என்ற அறிவியல் செயல்முறைக்கு உட்படுத்தப்பட்டு உயிரி எண்ணெயாக மாற்றப்படுகின்றன. பின்னர் இந்த எண்ணெய் சுத்திகரிக்கப்பட்டு சாலை அமைக்க பயன்படும் பிட்மனாக மேம்படுத்தப்படுகிறது. இந்த பயோமிட்மன் சாதாரண பெட்ரோலியம் சார்ந்த பிட்மனுக்கு பதிலாக 30% வரை சாலை போடும் பணியில் பயன்படுத்தப்படலாம். இதனால் கிடைக்கும் நன்மைகள் ஏராளம். இதன் மூலம் ஆண்டுக்கு சுமார் 4000 கோடி வரையிலான அந்நிய செலவாணி மிச்சமாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. தகவல் தளத்தில் வரும் பாடல் தெனிசி தென்றல் தேவா குரலில் நிலவை பார்த்திபன் பாடல் வரிகளில் கெவின் டி காஸ்டா இசையில் 2025 ஆண்டு வெளிவந்த கடுக்கா திரைப்படத்து ஒரு பாடலை கேட்கலாம்.

நேர்களே, இன்று காலை 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர்கள் விருப்பப்படல்களை கேட்கலாம். இன்று காலை 11:02 நேர் நேரத்தின் தலைப்பு கோடைக்கால உணவு. உங்களுடன் உரையாடுபவர் சுபாஷினி. அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 2275240 மற்றொரு எண் 2275250. கைபேசி மற்றும் வெளியுறையர்கள் 0413 என்ற எண்களை முன் சேர்த்து அழைக்கவும். நேரம் காலை 8:37:33 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் தகவல் தளத்தில் நாம் பயோமெட்மென்ட் தொழில்நுட்பம் குறித்து தான் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். விவசாய கழிவுகள், குறிப்பாக நெல், வைக்கோல் பெரும்பாலும் வயல்களிலே எரிக்கப்பட்டு சுற்றுச்சூழல் மாசுபாட்டை ஏற்படுத்துவது நாம் அறிந்ததே. ஆனால் அதே வைக்கோலை கொண்டு சாலை போடலாம் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? அந்த தொழில்நுட்பம் தான் நம்ம அந்த பயோமெட்மென்ட் குறித்து டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணி இந்த செய்கிறோம். இந்த சேகரிக்கப்படும் விவசாய கழிவுகள் ஃபைரோலிசிஸ் என்ற அறிவியல் செயல்முறைக்கு உட்படுத்தப்பட்டு உயிரி எண்ணெயாக மாற்றப்படுகின்றன. தொடரலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. வரும் பாடல் சந்தோஷ் நாராயணன் குரல் மற்றும் இசையில் 2016 வெளிவந்த

தகவல் தளத்தில் நாம் பயோ பிட்மென்ட் குறித்து தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். விவசாயிகள் பயிர் எச்சங்களை எரிப்பதை தவிர்த்து அதை விற்பனை செய்வதால் கார்பன் உமிழ்வு பெருமளவு குறையும். இது கிராமப்புறங்களில் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதோடு விவசாயிகளுக்கு கழிவுகளிலிருந்து கூடுதல் வருமானத்தையும் பெற்றுத்தரும். இத்தொழில்நுட்பத்தின் வணிக ரீதியான உற்பத்திக்காக ஏற்கனவே நாடு முழுவதும் உள்ள 14 தனியார் நிறுவனங்களுக்கு உரிமம் மாற்றப்பட்டு உள்ளது. மேலும் இந்த பயோமிட்மென்ட் கொண்டு அமைக்கப்படும் சாலைகளுக்கான முறையான தரக்கட்டுப்பாடு விதிகளை உருவாக்க மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் மற்றும் இந்திய தர நிர்ணய அமைவனம் ஆகியவற்றுடன் இணைந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. விவசாய கழிவுகளை பொன்னாக மாற்றும் இந்த முயற்சி ஆத்ம நிர்பார் பாரத் இலக்கை நோக்கி செல்லும் முக்கிய மைல்கல்லாகும் என அறியப்படுகிறது. நிறைவாக வரும் பாடல் ஜான் ரோல்டன் குரல் மற்றும் இசையில் மோகன்ராஜன் பாடல் வரிகளில் 2025 ஆண்டு வெளிவந்த டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

நேயர்கள், இதுவரை தகவல் தளத்தில் பயோபிட்மன் தொழில்நுட்பம் குறித்து தான் திரை இசை பாடலுடன் கேட்டீர்கள். நாளைய தகவல் தளம் தலைப்பு வந்து மினிமலிசம் குறித்து கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் சென்னை எஞ்சல் தொடரும்.

0: நேரம் 8:45.
1: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் நினைவுகளும் நவீனமும் குறித்த நேர்முகம் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே, நம்ம ஆகாஷ்வாணி 90 வயதை கடக்கும் இந்த தருணத்துல நினைவுகளும் நவீனமும் என்னும் தலைப்புல நேர்முகம் மேற்கொள்ள போறோம். இப்போ நம்மளோட இணைந்திருப்பது யாருன்னு பாத்தீங்கன்னா வளர்மதி. உங்க வாழ்க்கையில ஆகாஷ்வாணியோட பங்கு என்ன?
2: வணக்கம் மக்களே, நான் தான் வளர்மதி. நான் 80s பானான ஜென்ரேஷன். என் சைல்டுஹுட்ல என்டர்டைன்மெண்ட்னா டிவி கூட ரொம்ப லிமிட்டட் தான். ஆனா ரேடியோ தான் என் வீட்டோட கான்ஸ்டன்ட் கம்பெனியன். மார்னிங்ல அம்மா கிச்சன்ல ஒர்க் பண்ணும்போது பேக்ரவுண்ட்ல ஒழிக்கும் ஆல் இண்டியா ரேடியோ வாய்ஸும், அப்பா நியூஸ் கேட்கிற ஹேபிட், சண்டே ப்ரோக்ராம் சாங்ஸ், இதெல்லாம் என் சைல்டுஹுட் மெமரிஸோட ஒரு பார்ட். அப்போ கேசட் பிளேயர்ஸ் இருந்தாலும் டிவி இருந்தாலும் ரேடியோவோட மேஜிக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். ஒரு சிம்பிள் வாய்ஸ், ஆனா அது நம்ம இமேஜினேஷனை வேற டிராவல் பண்ணி வைக்கும். ஒரு ப்ரோக்ராம், ஆனா அது லேக்ஸ் ஆஃப் லிசனர்ஸ் கனெக்ட் பண்ணும். இன்னைக்கு டெக்னாலஜி ரொம்ப டெவலப் ஆகிருச்சு, ஆனா ரேடியோவோட சாம் இன்னும் ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. அதுதான் ஆகாஷவாணியோட ரியல் ஸ்ட்ரென்த். ஜென்ரேஷன் சேஞ்ச் ஆனாலும் கனெக்ஷன் சேஞ்ச் ஆகல. 80s வளர்ந்த ஒரு பொண்ணுனா இன்னும் இந்த ரேடியோ வாய்ஸ் கேட்ட உடனே சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாம் மைண்ட்ல ஃபிளாஷ் ஆகுது. இன்னும் பல வருடங்கள் நம்ம எல்லோரோட வாழ்க்கையில இந்த குரல் இன்னும் ஒலிக்க வேணும்னு மனசார வாழ்த்துகிறேன்.
3: வணக்கம். இப்போ நான் உங்களோட பேசுறது பொன்மஞ்சரி. உங்களோட ஷேர் பண்ணிக்க போறது என்னன்னா, வானொலி நம்ம வாழ்க்கையோட கலந்த ஒரு நினைவு பயணம். நான் சின்ன வயசுல இருந்தப்போ என் தாத்தா டெய்லி ரேடியோ கேட்பாங்க. எஸ்பெஷலி ஆல் இண்டியா ரேடியோல வர ப்ரோக்ராம் எல்லாமே அவங்க ரொம்ப விரும்பி கேட்பாங்க. காலையில உங்கள் கவனத்திற்கு மாதிரி ஷார்ட் ப்ரோக்ராம்ஸ், ஈவினிங் இளைய பாரதம் மாதிரி யூத் ப்ரோக்ராம்ஸ், இதெல்லாம் நமக்கு நல்ல கைடன்ஸ் கொடுக்கும். ஒரு நாள் நான் என் தாத்தா கூட உட்கார்ந்து இந்த ப்ரோக்ராம கேட்டப்போ, டைமை எப்படி யூஸ் பண்ணணும், லைஃப்ல எப்படி முன்னேறணும்னு ஒரு நல்ல ஐடியா வந்துச்சு. அந்த சின்ன ப்ரோக்ராமே எனக்கு ஒரு பெரிய சேஞ்ச கொண்டு வந்துச்சு. இப்ப கூட நான் டிராவல் பண்ணும் போது இல்ல ஃப்ரீ டைம் இருக்கும் போது ரேடியோ கேக்குறது எனக்கு ஒரு நல்ல ஹாபிட்டா மாறிடுச்சு. இது என்டர்டைன்மெண்ட் மட்டும் இல்ல, நமக்கு நல்ல தாட்ஸும் மோட்டிவேஷனும் கொடுக்கும். அதனால ஃப்ரெண்ட்ஸ், நாமளும் கொஞ்சம் டைம் எடுத்து இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ கேட்டா நம்ம லைஃப்ல நல்ல சேஞ்சஸ் கொண்டு வர முடியும். இத பத்தி ஒரு சின்ன கவிதை சொல்றேன். ஆளுமை திறன் மங்காத அகில இந்திய வானொலியே, இன்பங்களை வகைப்படுத்தி கொடுக்கும் ஈடு இணையற்ற வானொலியே, உவமை காட்ட முடியாத ஊருக்கான எளிய தலைவண்ணி, எட்டும் கனியாக இருக்கும் உன் நிகழ்ச்சிகளை பறித்தால் எட்டாத உயரத்தை நாங்கள் எட்டலாம். ஐயமின்றி கூறுவேன், ஒழுக்கம் கற்றுத்தரும் ஆசிரியர் நீ, ஓயாது உழைக்கும் எங்கள் பொக்கிஷமும் நீ, அவ்வையின் வழிவந்த தலைமுறை நாம், அக்தே வானொலி கேட்டு பயனடைவோம்.
4: என் பேர் சுபாஷினி. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸில் அவ்வளோவா ரேடியோ யாரும் கேட்குறதில்ல. பட் நம்ம பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்கிற டைமில் வந்து நிறைய பேர் ரேடியோ கூட கனெக்ட் ஆகிருப்பாங்க. அவங்க சொல்கிற ஸ்டோரிஸ்லாம் கேட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ வந்து டிவி, மொபைல் ஃபோன், யூடியூப் எல்லாருக்கிட்டையும் எல்லாமே இருக்கிறதுனால, பட் அந்த ஓல்டன் டேஸில் வந்து மெயின் என்டர்டைன்மெண்ட் சோர்ஸே ரேடியோ தான். மார்னிங் நியூஸ்லேருந்து ஆஃப்டர்நூன் ப்ரோக்ராம்ஸ், நைட் சாங், ஃபுல் டே ஷெட்யூல் பண்ணியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஃபேமிலிஸ் எல்லாருமே அப்போது அந்த டைமில் உட்காந்து ரேடியோ கேட்பாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மோஸ்ட்லி

0: யாருமே கேட்கறதில்ல. இப்போ நம்ம கிட்ட ஃபோன் இருக்கு, ஃபோன்ல பாக்குறோம். அப்போ அந்த டைம்ல எல்லாரும் உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணி கேட்பாங்க, அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலா இருக்கும். ஸோ எல்லார்கிட்டயும் ஒரு கனெக்ட் ஆகலாம். நம்ம சிட்டியில இருக்கிறதுனால எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம், ஆனா ரிமோட் ஏரியாஸ்ல இருக்க பீப்புள்ஸ்க்கு வந்து மெயினாவே ரேடியோ தான் எல்லாமே. அங்க என்டர்டைன்மெண்டா இருந்தாலும் சரி, எந்த பர்பஸ் இருந்தாலும் ரேடியோ தான் கனெக்ட் ஆகும். அவங்களுக்கு அது ரொம்ப முக்கியமாகவும் இருக்கும். ரேடியோல என்ன ஸ்பெஷல்னா, சாங் மட்டும் இல்ல, நியூஸ், எஜுகேஷன், டிராமா, எல்லா ப்ரோக்ராம்க்கும், எல்லா கண்டென்ட் வைஸாவும் இருக்கும், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ரேடியோல வாய்ஸ் மட்டும் இருக்கும், பட் விஷுவல் கிடையாது, ஆனா அது ஒரு சாம் இருக்கும்.
1: வணக்கம் காய்ஸ், என் பேரு சேஷ்மா. ஆல் இண்டியா ரேடியோ வந்து இந்தியாவோட ஓல்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் ட்ரஸ்டட் ப்ராட்காஸ்டிங் சர்வீஸ்ல ஒன்று. இது ஒரு சிம்பிள் ரேடியோ ஸ்டேஷன் இல்லை, இது ஒரு வாய்ஸ் ஆஃப் த நேஷன் மாதிரி. டீகேட்ஸா இது நியூஸ், எஜுகேஷன், கல்ச்சர், மியூசிக் அண்ட் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் மூலமா நம்ம மக்களை ரீச் பண்ணிட்டு வருது. இப்போ மீடியா ரொம்ப ஃபாஸ்டா சேஞ்ச் ஆகுது, சோஷியல் மீடியா, பாட்காஸ்ட், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆனாலும் ஆல் இண்டியா ரேடியோக்கு இருக்கிற ட்ரஸ்ட் அண்ட் ஆத்தென்டிசிட்டி இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு. பர்டிகுலர்லி ரூரல் ஏரியாஸ்ல பார்த்தா இன்னும் கூட ஆல் இண்டியா ரேடியோ ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. எல்லாருக்கும் இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்காது, ஆனா ரேடியோ வந்து ஒரு சிம்பிள், அஃபோர்டபுள் அண்ட் ஆக்சசபிளா இருக்கிறது. கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், ஹெல்த் அவேர்னஸ், அக்ரிகல்ச்சர் அப்டேட்ஸ், இந்த மாதிரி இவ்வளவு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஆல் இண்டியா ரேடியோ மூலமா ரீச் ஆகுது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஆல் இண்டியா ரேடியோவோட லாங்குவேஜ் டைவர்சிட்டி. இந்தியால அவ்வளவு லாங்குவேஜஸ் இருக்கு, அவ்வளவு லாங்குவேஜஸ்லயும் ப்ரோக்ராம்ஸ் ப்ராட்காஸ்ட் பண்றாங்க ஆல் இண்டியா ரேடியோல. அண்ட் பர்சனலி பேசணும்னா, ஆல் இண்டியா ரேடியோ ப்ரோக்ராம்ஸ்ல ஒரு காம் ஃபீலிங் இருக்கும். அதுல பேசுற ஸ்டைல் ரொம்ப கம்போஸ்டா, கிளியரா, மீனிங்ஃபுல்லாக இருக்கும். அது லிசனர்ஸ்க்கு ஒரு பீஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அதுவும் ஸ்டோரி டெல்லிங், இன்டர்வியூஸ், டிஸ்கஷன்ஸ் எல்லாமே கண்டென்ட் ரொம்ப வேல்யூபிளாக இருக்கும். எவ்வளோ என்டர்டெயின்மெண்ட் இருந்தாலும் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓவராலாக பார்த்தா ஆல் இண்டியா ரேடியோ ஒரு மீடியா பிளாட்ஃபார்ம் மட்டும் இல்லை, இது ஒரு கவர்மெண்ட்க்கும் மக்களுக்கும் கனெக்ட் பண்ணுற பிரிட்ஜ் மாதிரி. இது ஒரு டீச்சர், ஒரு என்டர்டெய்னர், அப்புறம் சம்டைம்ஸ் ஒரு கம்பேனியன் மாதிரி கூட. இன்னைக்கு டெக்னாலஜி எவ்வளோ டெவலப் ஆகினாலும் கண்டென்ட்டோட சின்சியாரிட்டி அண்ட் பர்பஸ் தான் முக்கியம். அண்ட் இந்த விஷயத்தில் ஆல் இண்டியா ரேடியோ எப்பவுமே ஒரு ஸ்ட்ராங் எக்ஸாம்பிள். ஸோ ஆல் இண்டியா ரேடியோ வந்து நம்மளோட கல்ச்சுரல் வாய்ஸாக இருக்கு. இது நம்ம ஹிஸ்டரியும், நம்ம ப்ரெசண்டையும், நம்ம வேல்யூஸையும் இன்னுமே கேரி பண்ணிட்டு இருக்குது. அதே மாதிரி எப்பவுமே கேரி பண்ணும்.
2: தேங்க்யூ காய்ஸ்.
3: வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஐஸ்வர்யா பேசுறேன். இன்னைக்கு ஆல் இண்டியா ரேடியோவோட 90 ஆண்டு பயணம் பத்தி பேசுறேன். இது ஒரு ரேடியோ மட்டும் இல்ல, இது நம்ம நாட்டின் குரல். ஒலி என்பது ஒற்றுமையின் மொழி. நான் என் சைல்ட்ஹுட்ல நினைச்சா எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் மெமரிஸ் வரும். நான் என் பாட்டி வீட்டுலதான் வளர்ந்தேன். அங்க டிவி இல்ல, மொபைல் இல்ல, ஆனா ஒரு ரேடியோ மட்டும் இருந்துச்சு. அந்த ரேடியோ தான் எனக்கு ஃப்ரெண்ட், டீச்சர், என்டர்டைன்மெண்ட் எல்லாமே. சாட்டர்டே ஆனா போதும் குவிஸ் ப்ரோக்ராம் வரும், நான் ரெகுலரா கேட்டுட்டே இருப்பேன். ஒரு குவெஸ்டின் கேட்க உடனே நெக்ஸ்ட் என்ன ஆன்சர் வரும் ரொம்ப கியூரியோசிட்டியா இருக்கும். கரெக்ட் ஆன்சர் கெஸ் பண்ணா ரொம்ப சந்தோஷமா இருக்கும், தப்பா பண்ணா கூட ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸா வந்துட்டு இருக்கும். கேள்வி கேட்பவனே அறிவாளி, இளைய பாரதம் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம். சோ எனக்கு இது ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருக்கும். யூத் வாய்ஸஸ், ஸ்பீச்சஸ், டேலண்ட்ஸ் இதெல்லாம் கேட்டாலே நான் கூட இப்படி பேசணும் அப்படின்னு ரொம்ப இன்ஸ்பயர் ஆன தருணம். அறிவு தான் மனிதனின் மிகப்பெரிய செல்வம். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்சஸ் தான் என்ன ஷேப் பண்ணுச்சு. என்னோட கான்பிடன்ஸ், என்னோட திங்கிங் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணது. இந்த 90 ஆண்டு பயணம் இன்னும் பல பேரின் லைஃப டச் பண்ணிட்டே இருக்கு. ஜெனரேஷனுக்கு ஜெனரேஷன் கனெக்ட் பண்ணிட்டே வரக்கூடிய ஒரு விஷயம். காற்றில் வரும் அந்த ஓசை, காதில் விழும் ஒரு மொழி, மனதில் விதைக்கும் அறிவு, அதுதான் ஆல் இண்டியா குரல். நேரத்தை கடந்தும் நிலைக்கும் நம்பிக்கை நாதம் நீ, நம் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் நம்மோடு பயணிக்கும் குரல் நீ. சோ எல்லாரும் டியூன் பண்ணுங்க, கேளுங்க, கத்துக்கோங்க, இன்ஸ்பயர் ஆகுங்க.
4: இப்போ வரலட்சுமி இணைந்திருக்காங்க, நீங்க சொல்லுங்க உங்களுக்கும் நம்ம ஆகாஷ்வாணிக்கும் உள்ள ரெலவன்ஸ் என்ன அப்படின்னு.
5: வானொலி நேயர்களுக்கு அன்பு வணக்கம், நான் வரலட்சுமி பேசுகின்றேன். நாம் அனைவரும் பெருமைப்படும் ஆல் இண்டியா ரேடியோவின் 90 ஆண்டு விழாவை முன்னிட்டு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த 90 ஆண்டுகளாக ஆல் இண்டியா ரேடியோ மக்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பங்காற்றி வருகின்றது. தகவல், கல்வி மற்றும் பொழுதுபோக்கு, இந்த மூன்றையும் ஒருங்கிணைத்து அனைவருக்கும் சமமாக வழங்கி வருகின்றது. நகரங்களில் மட்டுமல்லாமல் கிராமங்களிலும் கூட வானொலி ஒரு நம்பிக்கையான நண்பராக இருந்து வருகின்றது. மின்சாரம் இல்லாத காலத்திலும் கூட மக்களுக்கு தகவலை கொண்டு சென்ற ஒரு சக்தி வாய்ந்த ஊடகமாக இது திகழ்கிறது. எங்கள் பாட்டி தாத்தா காலத்திலிருந்து இன்று வரை வானொலி நம் வாழ்க்கையில் ஒரு உணர்ச்சி பூர்வமான இடத்தை பிடித்துள்ளது. செய்திகள், இசை, இளைஞர்களுக்கான நிகழ்ச்சிகள் போன்றவை ஒவ்வொருவரின் தினசரி வாழ்க்கையின் ஒரு

0: குறியாகவே மாறியுள்ளது. நானும் சிறுவயதில் என் பாட்டியுடன் சேர்ந்து வானொலி கேட்ட அனுபவம் உள்ளது. அந்த சிறிய தருணங்கள் இன்று வரை என் நினைவில் ஒரு பெரிய அனுபவமாக உள்ளது. சில நேரங்களில் அந்த நிகழ்ச்சிகள் நம்ம வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தையும் ஏற்படுத்தும். இந்த 90ஆம் ஆண்டு விழா அதன் சேவையை நினைவு கூறும் ஒரு முக்கியமான தருணமாகும். இனியும் பல ஆண்டுகள் மக்களுக்கு அறிவும் விழிப்புணர்வும் வழங்கி தொடர்ந்து சேவை செய்ய வேண்டும் என்று நான் மனதார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
1: என் பேர் சிறுதீப். இப்போதான் நம்ம பாட்டு கேட்கறதுக்கு வீடியோஸ் பார்க்கறதுக்குன்னு நம்ம ஸ்க்ராலிங்லேயே நம்ம லைஃப்பை வந்து தள்ளிட்டு இருக்கோம். அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் டயலிங்கில் தான் இருந்தோம். அந்த டயலை திருப்பினாலே என்டையர் இந்தியாவுமே கனெக்ட் ஆகும். இப்போ தான் வந்து காலையில் எழுந்திரிச்ச உடனே நியூஸ் பார்க்கலாம், டிவி ஆன் பண்ணு, அப்போலாம் வந்து ரேடியோவை போடு அப்படின்றது மட்டும்தான் வீட்டில் கேட்கும் காலையில். ரேடியோவில் வந்து இன்டர்நேஷ்னல் நியூஸ்லேருந்து லோக்கல் நியூஸ் வரை எல்லாமே இந்த ரேடியோவிலே கேட்ட காலங்கள்லாம் இருக்குது. மழை பெஞ்சதுன்னா பசங்க காலையில் நியூஸை பார்த்து லீவா ஸ்கூலான்னு தெரிஞ்சுக்கிறது. ஆனால் அப்போ நியூஸ் வானிலை இருக்கேனாலே ஆகாஷ் வானிலை மட்டும்தான். இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்னா இப்போ 90 வயசு ஆகுது நம்ம ஆல் இண்டியா ரேடியோவுக்கு. 1936 ஸ்டார்ட் பண்ணது, இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த ரேடியோவில் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே நம்ம கேதர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபார்மர்ஸ்க்கு வெதர் இன்ஃபோவாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லெசன்ஸ், ஜாப் அலர்ட்ஸ். இந்த ஏர் இப்போ வரைக்குமே பிரசர் பாரதி கீழே தான் ரன் ஆகிட்டு இருக்கு. இன்னும் எஃப்எம் நியூஸ் எஃப்எம் சேனல்ஸில் கலக்கிட்டு இருக்கு. சிக்னல் கிளியராக இல்லை, ஆண்டனா இல்லை, நம்ம தான் ஆண்டனா ஆகி ரேடியோவுக்கு அருகில் நிற்கணும். அந்த காலங்கள்லாம் மறக்கவே முடியாத காலங்களாக இருந்துச்சு. அந்த ரேடியோ கேட்டு வந்தவங்க எல்லாருமே வந்து ஒரு லெஜெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம நிறைய சேனல்ஸில் கிரிக்கெட் அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் நியூஸ் எல்லாமே பார்க்குறோம் இது பண்ணுற விஷயம்ல. அப்போ இந்தியா நீட்ஸ் 2 ரன்ஸ்னு சொல்லி அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அந்த 5 செகண்ட் சைலன்ஸ் விடுவாங்க. யார் ஜெயிக்கிறா யார் தோக்கிறான்னு தெரியாமல் அந்த ஹார்ட் பீட் லப் டப் லப் டப்னு அடிக்கும் போது அந்த ஒரு ஃபீல் வந்து அப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். நம்ம ஆல் இண்டியா ரேடியோ தான் வந்து ஒரு ஒரிஜினல் நெட்ஒர்க், ஆல் ஓவர் இந்தியா ஒரிஜினல் நெட்ஒர்க்காக கனெக்ட் ஆகிட்டு இருக்கு.
2: இவாஞ்சலின், நீங்க சொல்லுங்க, ஆகாஷ்வாணி மேல உங்களுக்கு இருக்கக்கூடிய அபிப்பிராயம் என்ன?
3: ஹாய், நான் இவாஞ்சலின். ஆல் இந்தியா ரேடியோ இப்போ 90th இயரை செலிப்ரேட் பண்ணுது. நீங்க நினைச்சு பாருங்க, இன்டர்நெட் இல்லாத காலத்துல இருந்து இப்போ டிஜிட்டல் இயரா வரைக்கும் மக்களோட மனசுல கனெக்ட் ஆகி இருக்கிற ஒரு மீடியம் தான் நம்ம ரேடியோ. எனக்கு பர்சனலாக சொல்ல போனால், நான் சின்ன வயசில் இருந்தபோது காலையில் எழுந்த பிறகு நியூஸு, அதுக்கப்புறமா இனிமையான பாடல்கள், ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ப்ரோக்ராம், அது எல்லாமே ஒரு ரொட்டீன் மாதிரி எனக்கு இருந்தது. ஆனால் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் எங்கள் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, அவங்க காலத்தில் ரேடியோ இன்னும் ஸ்பெஷலாக இருந்துச்சுன்னு. அதுலேயும் குறிப்பாக இன்று ஒரு தகவல்னு ஒரு ப்ரோக்ராமை நடத்தியவர் தென்கட்சி சுவாமிநாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட வாய்ஸ் கேட்கும் போது எல்லாருமே அமைதியாக அவர் என்ன பேசுகிறாரு, என்ன கதை சொல்கிறாரு அப்படின்னு கேட்பாங்க. அதுவும் இல்லாமல் அவர் சிம்பிளாக சொன்னாலும் அதில் ஒரு மாரலோட ஒரு லெசன் கற்றுக்கிற மாதிரி சொல்லுவார் அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லுவார். இன்னும் ப்ரோக்ராம்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக மட்டும் இல்லாமல் ஒரு கம்பானியனாகவும் ஒரு டீச்சராகவும் நமக்கு மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரியும் அந்த ஸ்டோரிஸ் இருக்கும். இன்னும் சில கிராமங்களில் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் இல்லாத காலத்தில் இப்போ கூட ரேடியோ வச்சு தான் நியூஸும் டிசாஸ்டர் பற்றி, எலெக்ஷன் பற்றி, நாட்டு நடப்பை பற்றி, இது எல்லாத்தையும் வந்து ரேடியோ மூலமா தான் கற்றுக்குறாங்க. ஸோ ரேடியோ வந்து ஒரு சாதாரண பொருள் இல்லை, அது வந்து நமக்கு ஒரு எமோஷன். எனக்கு பர்சனலாக ரேடியோவில் வந்து டிஃப்ரெண்ட்டான லாங்குவேஜஸ், சாங்ஸு, கல்ச்சர்ஸ், அது எல்லாமே எனக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து ரேடியோ தான். இன்னும் சொல்லப்போனால் சோஷியல் மீடியா போட்காஸ்ட்லாம் இப்போ வந்துடுச்சு, ஆனால் அப்போ காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே ரேடியோ மட்டும் ஒரு தனியான ஃபீல் கொடுக்குது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், ரேடியோ இன்னும் பல வருடங்கள் நம்ம கூட இருக்கும். நமக்கு நாலேஜ் கொடுக்கறதுலையும் சரி, அவேர்னஸ் கொடுக்கறதுலையும் சரி, நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் கொடுக்கும். அதனால தான் எனக்கு ரேடியோ ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ.
2: இதுவரை வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் நினைவுகளும் நவீனமும் குறித்த நேர்முகம் கேட்டீர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை. நேரம் காலை 8:58. நேர்களே, இன்று மதியம் 12:30 பன்னிசை மாலை எஸ் ஜானகி அவர்கள் பாடிய ஆழ்வார் பாசுரங்கள் கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணம் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள், புதின தொடர் வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். நேர்களை இன்று காலை 10:02 கேட்கலாம். கேட்டாலே இனி கொம்புகுனூர் வழி நேர்கள் விருப்ப பாடல்களை, திரைசு பாடல்களை கேட்கலாம். இன்று காலை 11:02 நேர் நேரத்தின் தலைப்பு கோடைக்கால உணவு.

உங்களுடன் உரையாடுபவர் சுபாஷினி. அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 2275240 மற்றொரு எண் 2275250. கைபேசி மற்றும் வெளியூர் நேயர்கள் 04133 என்ற எண்ணை முன் சேர்த்து அழைக்கவும். இன்று மதியம் 2:15 என்றும் இணைவை 2:40 பிரெஞ்சு மொழி பாடம், ஆசிரியர் ஜி சுப்பிரமணியன் அவர்கள், மாணவி எம் பல்லவி. 2:55 வானிலை அறிக்கை, சென்னையஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல், ஷியாமலா வெங்கடேஸ்வரன் அவர்கள் பாட்டு இடம்பெறும். நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் சென்னையஞ்சல் தொடரும்.

நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்றைக்கு இடம்பெறுவது டாக்டர் சுபாஷினி பார்த்தசாரதி அவர்களின் பாட்டு. ஆனந்த் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வயலின், கும்பகோணம் கே சுவாமிநாதன் அவர்கள் மிருதங்கம். முதலில் அம்மராவம்மா என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, கல்யாணி ராகம், கண்டச்சாப்பு தாளம்.

நேரம் 9:33 ஆகாஷ்வாணி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் அரங்கிசை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டாக்டர் சுபாஷினி பார்த்தசாரதி அவர்களின் பாட்டு. ஆனந்த கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வயலின், கும்பகோணம் கே சுவாமிநாதன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து கருணாநிதி இல்லலோ என தொடங்கும் ஷியாமா சாஸ்திரி கீர்த்தனை, தோடி ராகம் ரூபகதாளம்.

நிகழ்ச்சியின் நிறைவாக வந்தே மாதரம் ஸ்லோகம், அதனைத் தொடர்ந்து சரணு சரணு ஆனையா இயற்றியது செஞ்சுருட்டி ராகம் ரூபகதாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை டாக்டர் சுபாஷினி பார்த்தசாரதி அவர்களின் பாட்டு இடம்பெற கேட்டீர்கள். ஆனந்த் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வயலின், கும்பகோணம் கே. சுவாமிநாதன் அவர்கள் மிருதங்கம்.

0: சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் ஆனந்தி முருகன். ரவீந்திரநாத் தாகூரின் 165வது பிறந்தநாளை முன்னிட்டு பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஆகியோர் அவருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளனர். சமூக ஊடக பதிவு ஒன்றில் இதுகுறித்து பதிவிட்டுள்ள திரு ராஜ்நாத் சிங், குருதேவ் ரவீந்திரநாத் தாகூர் ஏக் பாரத் ஸ்ரேஷ்ட பாரத் என்ற உணர்வை அளவற்ற முறையில் வலுப்படுத்தியதாக தெரிவித்துள்ளார். இதேபோல உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, இலக்கியம், இசை மற்றும் தத்துவம் மூலம் சுதந்திர உணர்விற்கு தாகூர் புதிய உத்வேகத்தை அளித்ததாக புகழாரம் சூட்டியுள்ளார். 2026 பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக நடைபெறும் வேளாண்மை பணிக்குழுவின் 5 சர்வதேச மாநாடு மத்திய பிரதேசத்தின் பொருளாதார தலைநகரமான இந்தூரில் இன்று தொடங்குகிறது. பிரேசில், ரஷ்யா, சீனா உள்ளிட்ட 21 நாடுகளைச் சேர்ந்த வேளாண்மை அமைச்சர்கள், உயரதிகாரிகள், விஞ்ஞானிகள் மற்றும் கொள்கை வகுப்பாளர்கள் இம்மாநாட்டில் பங்கேற்கின்றனர். அடுத்த தலைமை பாதுகாப்பு படை தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் NS ராஜா சுப்பிரமணியத்தை அரசு நியமித்துள்ளது. அவர் தாம் பொறுப்பேற்கும் நாள் முதல் மறு உத்தரவு வரும் வரை இராணுவத்துறையில் செயலாளராகவும் பணியாற்றுவார் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வரும் 30 ஜெனரல் அனில் சௌஹான் தனது பதவிக்காலத்தை நிறைவு செய்த பிறகு லெப்டினன்ட் ஜெனரல் NS சுப்பிரமணி அப்பதவியை ஏற்றுக்கொள்வார். தமிழகத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் திரு விஜய் தலைமையில் ஆட்சி அமைப்பது குறித்த நிச்சயமற்ற தன்மை தொடர்கிறது. அரசு அமைக்க ஆதரவு அளித்ததாக வெளியான அறிக்கையை IUML நிராகரித்துள்ளது. குமரி கடல் பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக இன்று முதல் வரும் 14 வரை தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 17 உட்பட்டோருக்கான மகளிர் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதிக்கு இந்தியா முதன்முறையாக தகுதி பெற்று வரலாறு படைத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 11
2: நேரம் காலை 10:13. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை மற்றும் நமது நிலை நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் இப்போவி முழுவதும் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். நேயர்கள் இனி கேட்கலாம் கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர்கள் விரும்பும் பாடல்களை கேட்டு மகிழலாம். ஆகாஷ்வாணியை நினைத்தாலே இனிக்கும் ஆகாஷ்வாணி பாடல்களை கேட்டாலே இனிக்கும் நேயர்களே, உங்கள் விருப்ப பாடல்களை நீங்களும் உலக வாழ் நேயர்கள் கேட்டு மகிழ ஆசையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஃபேஸ்புக் அதாவது முகநூலில் ஆகாஷ்வாணி புதுச்சேரி என்ற பக்கத்தில் கேட்டாலே இனிக்கும் என்ற பக்கத்தில் உள்ள கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை பதிவிடுங்கள். நாங்கள் ஒளிபரப்ப தயாராக உள்ளோம். நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடலுக்கு அழைப்பு விடுத்துள்ளவர் கோவை மாவட்டம் பூபுதூர் சிவசுப்பிரமணியன். இவர் விரும்பிய பாடலின் திரைப்படம் எங்க வீட்டு பிள்ளை கேட்கலாம்.

கேட்டாலே இணைக்கும் நிகழ்ச்சியில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். வரும் பாடல் நாகர்கோவில் மந்திரமூர்த்தி பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளார். பாடலின் திரைப்படம் தர்மம் தலைக்காகும் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

நேரம் காலை 10:11 28 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர்கள் விருப்ப பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேயர்களே, இன்று காலை 11:02 நேர் நேரத்தின் தலைப்பு கோடைக்கால உணவு. உங்களுடன் உரையாடுபவர் சுபாஷினி. அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 2275230 மற்றொரு எண் 2275240. கைபேசி மற்றும் வெளியூர் நேயர்கள் 0413 என்ற எண்களை முன் சேர்த்து அழைக்கவும். கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளவர் சென்னை அந்தோனிராஜ். பாடலுக்கு வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்தின் ஒரு பாடலை கேட்கலாம்.

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர்கள் விருப்ப பாடல்கள் வரிசையில் அடுத்ததாக ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன் இவர் விரும்பிய பாடலின் திரைப்படம் புதிய பூமி.

நேரம் காலை 10:58. ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர்கள் விருப்ப பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த வரிசையில் அடுத்ததாக எடப்பாடி தங்கவேல், நாச்சியார்பேட்டை அன்பழகன், கொள்ளிடம் காமராஜ் இவர்களின் விருப்ப பாடலின் திரைப்படம் நேற்று இன்று நாளை.

நேரம் காலை 10:36 7:00 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர்கள் விருப்பப்பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த வரிசையில் அடுத்ததாக கடலூர் துறைமுகம் சுரேஷ் இவர் விரும்பிய பாடலின் திரைப்படம் கிளிஞ்சல்கள்.

நேரம் காலை 10:41. ஆறு நொடி கேட்டாலே இன்றைக்கும் முகநூல் வழி நேயர்கள் விருப்பப்பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த வரிசையில் அடுத்ததாக ஹேமலதா, இவர் விரும்பிய பாடலின் திரைப்படம் 96.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக காதல் ஓவியம் திரைப்படத்திற்காக அறந்தாங்கி ஐயப்பன் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளார். அவர் விரும்பிய பாடல் இப்பொழுது கேட்கலாம்.

சொந்தன் சொந்தம் தந்த சொந்தம்.

0: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
1: ஒரே கிளிக்லயா அற்புதம்.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

நேரம் காலை 10:53:33 கேட்டாலும் இணைக்கும் முகநூல் வழி நேர்கள் விருப்ப பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த வரிசையில் அடுத்ததாக நாளெல்லாம் பௌர்ணமி படத்திலிருந்து பாடலை கேட்கலாம். பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளவர் பம்மல் ராஜன்.

நிகழ்ச்சியில் நிறைவாக எஃப்எம் பி மணிமாறன், ராஜன் சுப்பிரமணியன், சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன், நெல்லை பாரதி, மொராதபாத் மாவட்டம் முகேஷ் காஷ்யப் மற்றும் நண்பர்கள், பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், பாபு முள்ளக்காடு, மதுரை சோ சண்முக சுந்தரம், வானவில் ஆனந்த், புலுவாப்பாளையம் ஆனந்த முருகன் ஆகியோரின் பொதுப்பாடலாக நானே நான் நானேதான் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

0: நேயர்கள், இதுவரை ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் முகநூல் வழி நேயர்கள் விருப்பப்பாடல்களை கேட்டீர்கள்.
1: தொடர்வது 11 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் ஆனந்தி முருகன். ரவீந்திரநாத் தாகூரின் 165வது பிறந்தநாளை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி அஞ்சலி செலுத்தியுள்ளார். சமூக ஊடகத்தில் இதுகுறித்து பதிவிட்டுள்ள அவர், மனித குலத்தின் ஆழமான உணர்வுகளுக்கும் கலாச்சாரத்தின் உன்னதமான விழுமியங்களுக்கும் குருதேவ் தாகூர் வடிவம் கொடுத்துள்ளதாக புகழாரம் சூட்டியுள்ளார். தாகூரின் சிந்தனைகள் தொடர்ந்து மக்கள் மனதில் ஒளிரச் செய்யவும் மக்களின் முயற்சிகளில் முன்னேற வழிகாட்ட உதவும் என்று திரு மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சிலி நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு பிரான்சிஸ்கோ ஃபெரஸ் மெக்கனா இன்று முதல் வரும் 15ஆம் தேதி வரை இந்தியாவில் அரசுமுறை பயணம் மேற்கொள்ள உள்ளார். வரும் செவ்வாய்க்கிழமை மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயலுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதுடன்

தொழில் கூட்டமைப்பு நடத்தும் வணிக விழாவிலும் கலந்து கொள்ள உள்ளார். தொடர்ந்து அவர் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருடன் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். பீகார் மாநிலத்தில் இடி மின்னல் மற்றும் புயல் தொடர்பான தனித்தனி விபத்துக்களில் உயிரிழந்த 7 பேரின் குடும்பத்தினருக்கு அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிவாரண தொகை வழங்க உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் ஆட்சி அமைப்பதில் இழுபறி நீடித்து வரும் நிலையில் புதுச்சேரி தனியார் விடுதியில் தங்க வைக்கப்பட்டிருந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை சென்னைக்கு வரும்படி தலைமை உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் கடந்த 3 தினங்களாக புதுச்சேரியில் தங்கியிருந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று காலை முதல் ஒவ்வொருவராக சென்னை புறப்பட்டு சென்றுள்ளனர். வடக்கு இலங்கையின் காங்கேசன் துறைமுகத்திற்கும் நாகப்பட்டினத்திற்கும் இடையில் இயங்கும் பயணிகள் படகு ஒன்று இயந்திர கோளாறு காரணமாக நேற்றிரவு நடுக்கடலில் தத்தளித்தது. இந்திய கடற்படை அதிகாரிகள், உள்ளூர் மீனவர்கள் விரைந்து சென்று படகை மீட்டனர். படகில் பயணித்த அனைத்து பயணிகளும் பாதுகாப்பாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸில் நேயர் நேரத்திற்காக இணைந்திருக்கிறோம். நேயர்களே, வெகுநாள் கழித்து நம்முடைய நேயர் நேரத்தில் நேயர்கள் இணைய காத்திருக்கிறார்கள். இன்றைய நேயர் நேரத்தின் தலைப்பு கோடைக்கால உணவு. கோடைக்கால உணவு பற்றிய தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க அழைக்கலாம். 2275240 2275230 வெளியூர் நேயர்கள் 0413 என்ற குறியீட்டு எண்ணை முன் இணைத்து அழைக்கலாம். வாங்க நேயர்களே, பேச தொடங்கலாமா? இந்திய கோடைக்காலம் முன்பை விட மிக வெப்பமாக மாறிக்கிட்டே இருக்குது. இதனால் மக்களுக்கு வெப்பத்தாக்கம், நீர் இழப்பு, உணவு நஞ்சாதல், மந்தமான கல்லீரல், வயிறு உப்பசம் போன்ற பல பாதிப்புகள் அதிகரித்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றிய தங்களுடைய கருத்துக்களை நேயர்கள் பகிர்ந்து கொள்ளலாம். நேயர் ஒருத்தவங்க இணைஞ்சிருக்காங்க.
1: வணக்கம்.
0: காலை வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
1: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம் நிகழ்ச்சியில் ஆப்பிளே ரொம்ப சிறப்பாக கேட்டுட்டு இருக்கோம்.
0: நன்றி சார், நன்றி சார். எல்லாரும் கேட்டு மகிழ்தான் உங்களுடைய முதன்மை அலைவரிசையிலிருந்து. இணையிலிருந்து நம்முடைய நேயர் நேரம் ஆரம்பிச்சிருக்காங்க சார். தலைப்பு கோடைக்கால உணவு. சொல்லுங்க சண்முக சுந்தரம் சார்.
1: இந்த கோடைக்கால உணவுகள் வந்து எனக்கு வந்து நான் என்ன செஞ்சு சாப்பிடுவேன்னா, மோர் வந்து நல்லா செஞ்சு சாப்பிடுவேன். அதாவது தயிரில் வந்து தண்ணி ஊற்றி அதை கலக்குனா அது மோருன்றாங்க, அதுக்கு அப்படி கிடையாது. அந்த தயிர் வந்து தண்ணி ஊற்றி நல்லா கடையணும். கடைஞ்சிட்டு அந்த வெண்ணெயை தண்ணியை எடுத்துட்டு அதில் மீதம் இருக்கக்கூடிய அந்த இதில் தான் மோரில் வந்து சின்ன வெங்காயம் நறுஞ்சீரகம்லாம் போட்டு வறுத்து போட்டு அதை வந்து நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இந்த தர்பூசணி பழங்கள், அதனுடைய ஜூஸில் வந்து நான் பழங்களாகவும் சாப்பிடுவேன், ஜூஸ்களாகவும் சாப்பிடுவேன். இந்த நீட்டத்தான உணவுகளை நம்ம மேம்படுத்திக்கிட்டோம்னாவே இந்த கோடை காலத்தை வந்து ரொம்ப சிறப்பாக சமாளிக்கலாம்.
0: நிச்சயமா சார், நம்முடைய நீர் இழப்பை சரி செய்யக்கூடிய பல காய்களில் தர்பூசணி பழம் நீங்கள் சொன்ன மாதிரியே, அதுபோல் நீங்கள் சொன்ன அந்த ஒரு செய்தி என்னென்னா, கருஞ்சீரகம் வந்து மோரில் கலந்து சாப்பிடுவீங்க, அதில் வெண்ணெயை எடுத்துகிட்டு சாப்பிடுவீங்க அப்படின்னு சொன்னது நேயர்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்திருக்கும். அழைப்புக்கு நன்றி சார்.
1: நன்றி.
0: அடுத்த நேயர் நம்ம இணைப்பில் காத்திருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்கள் சார்.
2: புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கிலிருந்து ஐயப்பன்.
0: வணக்கம் சார் ஐயப்பன் சார்.
2: வணக்கம். கோடைக்கால உணவுகள்னு கேட்டிருக்கீங்க.
0: ஆமாங்க சார்.
2: நீர் சத்து மிகுந்த உணவுகளா சாப்பிடணும்.
0: சரிங்க சார், சரிங்க சார்.
2: தர்பூசணி பழம். ஹலோ,
0: சொல்லுங்க சார், சொல்லுங்க சார்.
2: தர்பூசணி பழம், மாதுளம் பழம், ஆரஞ்சு பழம்.
0: சரிங்க சார்.
2: எலும்புச்சை சாறு. முக்கியமா தண்ணி நிறைய குடிக்கணும்.
0: நிச்சயமா சார், நம்ம தண்ணி குடிக்காம இருக்கிறது கூட இல்லை, தண்ணி குடிக்க மறந்துடுறோம். அதுதான் இங்க பெரிய சிக்கலாவே இருக்கு நமக்கு.
2: ஆமா ஆமா. ஒரு நாளைக்கு இவ்வளவு தண்ணி குடிக்கணும்னு சொல்றாங்க, நம்ம அவ்வளவு குடிக்க மாட்டேங்கிறோம்.
0: ஆமா ஆமாங்க சார், சரியா.
2: தண்ணினாலே எல்லாரும் வந்து குடிக்க மாட்டேங்கிறாங்க.
0: சரிங்க சார்.
2: கோடை காலத்துல வந்து தண்ணியை வந்து நல்லா குடிக்கணும்.

0: நிச்சயமா சார்.
1: முக்கியமா ஹீட்டை குறைக்கிற மாதிரி வந்து நல்லா முல்லை பழங்களா பார்த்து எடுத்துக்கணும்.
0: சரிங்க சார், உங்களுடைய
1: நன்றி.
0: அழைப்புக்கு ரொம்ப நன்றி சார். ஐயா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறைய நீர் காய்கறிகள் பழங்களை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை விட தண்ணியை வந்து நம்ம குடிக்க மறந்துடுறோம் அப்படின்ற ஒரு முக்கியமான செய்தியும் சொல்கிறாங்க. தண்ணி வந்து நம்ம பக்கத்துலேயே இருந்தால் கூட நம்ம அதை குடிக்க மறந்து போயிடுறோம். அதனால் நம்ம எதிரில் நமக்கு கண்ணுக்கு தெரிகிற மாதிரி நம்ம நம்மளுடைய தண்ணி கூட குடுவைகளை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு ஞாபகத்தில் வரும். அடுத்த நேயர் இணைப்பில் காத்திருக்காங்க. வணக்கம், யார் பேசுறீங்க?
2: எங்கள் தோழிக்கு முற்பகல் வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். முதன்மை அலைவரிசையோட நல்லாப்பாளையம் மா கலையரசு ஐயா பேசுறீங்க, சொல்லுங்க சார்.
2: கோடைக்காலம் அப்படின்னு சொல்ற நேரங்கள்ல நான் நிறைய மோர் சோறு தான் சாப்பிடுவேன். அந்த புளி சோறு, அந்த காரு, இதெல்லாம் குடும்பம் தவிர்த்திடுவேன். ஏன்னா அது எனக்கு உடல் நல்லா பாதிக்கும். சின்ன சின்ன கட்டிகள்லாம் வந்து ரொம்ப தொல்லைகள் பண்ணுது. கோடை கால உணவியது, குளிர்காலத்துக்கு ஏற்ற உணவியது, அது எது மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா நமக்கு அது ஒத்து வரும். அது நம்ம கவனத்தில் எடுத்துக்கிட்டு பண்ணோம்னு சொன்னா நம்ம நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை நம்ம வாழலாம். அதை விட்டுட்டு கிடைக்கிறதுலாம் நம்ம சாப்பிடலாம், எது ஒன்றாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போற நேரங்கள்ல இந்த கோடை காலத்துல நம்ம தொல்லைகளை அனுபவிக்க வேண்டியது. குறிப்பா சொன்ன அந்த குழந்தைகளுக்கும் மூத்த குடிமக்களுக்கும் அந்த உணவு விஷயத்துல ரொம்ப கண்ணு கருத்துமா இருக்கணும். நம்ம இதுல கொஞ்சம் அலட்சியமா இருந்துக்கிட்டா நிறைய நோய் விலை கொடுத்து வாங்கணும். நோய் கொள்ள விலை கொடுத்து வாங்கிட்டு நிறைய மருத்துவ செலவுகளை பண்ணணும். வைத்தியனுக்கு கொடுப்பது வாணியனுக்கு கொடுப்பதை வைத்தியனும் கொடுப்பதை வாணிபனும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க.
0: சரியா சொன்னீங்க.
2: நம்ம இருக்கணும் உணவு விஷயத்துல அலட்சி இந்த தவிர்க்கப்பட வேண்டும். நம்ம எந்த ஒரு நோய் வந்தாலும் தன்னிச்சையா மருத்துவம் எடுத்துக்காம துறை சார்ந்த மருத்துவர்களை சந்திச்சு சார்ந்து நம்ம எடுக்கணும். நிறைய தண்ணீர் குடிக்கிற நேரங்களில் நமக்கு நோயினுடைய தாக்கம் குறையும், சிறுநீர் சிலமை சிரமம் இல்லாமல் பிரியும். அப்ப நம்ம நோயுடைய தாக்கம் இல்லாம நல்லா வாழலாம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழறதுனாலதான் நான் வந்து நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னுடைய குடும்பத்தில் இருக்கணும், என்னுடைய பேர பிள்ளைகளும் நோய் இல்லாம வாழ்ந்தாங்கன்னா அந்த உணவு முறை தான் முதன்மை காரணமே.
0: சரிங்க சார், மிக்க நன்றி சார் உங்களுடைய தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு. நன்றி சார், நன்றி சார். எப்பொழுதும் இதே போல உங்களுடைய ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருங்க சார். நேயர்களே, இன்றைய நேயர் நேரத்தின் தலைப்பு கோடைக்கால உணவு. கோடைக்கால உணவு அப்படின்னு சொல்லும்போது நம்ம எப்பொழுதுமே பழங்களை தான் முக்கியமாக எடுத்துக்கணும். அதில் நம்மளுடைய முன்னாள் நேயர்கள் சொன்னது போல் தர்பூசணி, வெள்ளரிக்காய், இளநீர், மோர், எலுமிச்சை, முலாம்பழம் போன்ற பழங்களை நம்ம எடுத்துக்கொள்வது சிறப்பு. இவை எலக்ட்ரோலைட் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்தை நமக்கு கொடுக்குது. அடுத்த நேயர் இணைப்பில் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்
3: மேடம்.
0: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கு மேடம். தாங்களா அனைவரும் நலமா மேடம்?
0: நிச்சயமா நல்லா இருக்கும் சார். ரொம்ப நாள் கழிச்சு உங்களோட பேசுறதுல மிக்க மகிழ்ச்சி சார்.
3: 56 நாட்களுக்கு பிறகு சந்திச்சு மிக்க சந்தோஷம் மேடம்.
0: மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி சார்.
3: இந்த கோடைக்கான உணவு வச்சிருக்கீங்க மேடம்?
0: ஆமாங்க சார்.
3: கீரை, நீராகாரம், இது போன்ற பொருள் தான் சூடான இந்த எண்ணெய் பொருளை தவிர்க்கணும் மேடம்.
0: நிச்சயமா நிச்சயமா.
3: இந்த கீரை சாப்பிட வரிசையில் மேடம் பகல் நேரத்தில் எடுத்துக்கணும் மேடம்.
0: கீரைகளை பகல் நேரத்தில் உண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க.
3: நிச்சயமா மேடம். இளநீர் பருகலாம், தர்பூசணி, இது மாதிரி பழ வகைகளை நம்ம சுத்தமாக செஞ்சு சாப்பிட்டா அதே நம்மளுக்கு உடல் நலத்துக்கு ஆரோக்கியமாக இருக்கு மேடம். இதான் என்னுடைய கருத்து மேடம். மற்ற நேரில் என்னென்ன கருத்து சொல்றேன்னு கேட்கலாம் மேடம்.
0: நிச்சயமா சார், உங்க கருத்துக்கு மிக்க நன்றி சார். ஆமா சார்,
3: மிக்க நன்றி மேடம்.
0: ரொம்ப ரொம்ப நன்றி சார் இணைப்பில் வந்ததுக்கு. அடுத்த நேயர் நம்ம இணைப்பில் இருக்காங்க. நேர்களே, நேயர் நேரம் நிகழ்ச்சியில கோடைக்கால உணவு குறித்து பேசிட்டு இருக்கோம். நேர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க அழைக்கலாம். இரண்டு இரண்டு

0: 7 5 2 2 7 5 2 2 3 0 வெளியூர் நேயர்கள் 0 4 1 3 என்ற குறியீட்டு எண்ணை முன் இணைத்து அழைக்கலாம். நேயர்களே, இன்றைய நேயர் நேரத்தில் கோடைக்கால உணவு குறித்து பேசிகிட்டு இருக்கோம். இதில் காய்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரைக்காய், பூசணிக்காய், கோவைக்காய், சோளக்கதிரை, நம்ம வெண்ணெய், காரம்லாம் சேர்க்காமல் அப்படியே சாப்பிட்டோம் அப்படின்னா நார்ச்சத்து மிகுந்து நமக்கு காணப்படும், நம்மளுடைய தோல் வறட்சி ஆகாமல் பார்த்துக்கும். அடுத்த நேயர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் சார்.
1: ஹலோ.
0: வணக்கம் மேடம். வணக்கம். நலமா இருக்கோங்க மேடம்.
1: இன்னொரு நலமா இருக்கணும்னு வள்ளலார் அருளால அண்ணாமலையார் அருளால வேண்டிக்கிறோம்பா. ஒவ்வொரு நாளும் நீண்ட நாட்களுக்கு பிறகே நம்ம தொடங்குறோம்.
0: ஆமாங்க மேம். ஆமாங்க மேம். நேயர்களோட பேசுறதுல எங்களுக்கும் மிக்க மகிழ்ச்சி மேடம்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக. நன்றிங்கம்மா.
0: ஆமா, உங்க பேர் சொல்லுங்கம்மா.
1: உணவுன்னு சொன்னாக்கா நம்ம வருடம் வருடம் சொல்லிட்டே இருக்கோம்.
0: ஆமா
1: அதாவது வந்துட்டு நாம இந்த கோடை காலத்துல என்னென்ன நுங்கு எடுத்துக்கலாம். நேயர்கள் சொன்னது போல இளநீர்ல வந்துட்டு அந்த நீர் பட்டை எசிவிட்டு அதுல கொண்டு வெந்தியம் போட்டு அதை கலக்கி அந்த தண்ணீரோட கலக்கி அதை வந்துட்டு அந்த மூடிய மூடி வச்சிருந்தோம் ஆவி போவாத அளவுக்கு. அந்த பிறகு அதுக்கு பிறகு ஒரு 10 நிமிடம் சென்று அதை தந்தர்லயோ இல்ல வேற எதுவா ஊற்றி நம்ம சாப்பிட்டோம்னாக்கா அது வந்து குளிர்ச்சி அடங்குவோம். இன்னொன்று பாத்தீங்கன்னாக்கா இந்த சோற்றுக்கத்தாகை அதை வந்துட்டு அந்த நுங்கு இருக்கு இல்லைங்களா, அதை நல்லா கழுவிட்டு இந்த கஞ்சி தண்ணியில போட்டு அதை சாப்பிடலாம். இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டு வந்தோம்னாக்கா நம்ம உடல் வளர்ச்சி உடல் நலமா இருக்கும், நல்லாவும் இருக்கும், மனதும் நல்லா தெளிவாக இருக்கும். இன்னும் நிறைய பேசிட்டே இருக்கும். நன்றியம்மா.
0: மிக்க நன்றிம்மா.
1: நன்றிப்பா.
0: நேர்கள் அனைவரும் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. கோடை காலத்தில் என்ன உணவுகள்லாம் சாப்பிட்டா நம்ம உடலை நம்ம இந்த கோடை காலத்திலிருந்து பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு. அடுத்த நேயர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம்.
2: நான் வேலூர் மாவட்டம் கட்படி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேடம்.
0: வணக்கம் மேடம். வணக்கம். நலமா இருக்கீங்களா?
2: வணக்கம். நல்லா இருக்கேன் மேம். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: மிக நலம் மேடம்.
2: எனக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பேசி தகவல் கொடுத்து இதே சமயத்துக்கெல்லாம் பாட்டு போடுவீங்க, அவ்வளவு நல்லா இருக்கும். நான் அப்படியே கேட்டு ரொம்பவே ரசிச்சிட்டு இருந்தேன். நாங்க இல்லனாலும் சூப்பரா சமாளிச்சு அந்த ஷோவை நிரப்பி நீங்க அதுக்கு வாழ்த்துக்கள். எல்லா நல்ல நல்ல சாங்ஸ் எல்லாம் போச்சு. ரொம்ப வித்தியாசமா இருந்தது. நான் அதிகம் வந்து பாண்டிச்சேரி எஃப்எம்மும் சரி ரெயின்போவும் சரி கேட்டுட்டே இருப்பேன். நல்லா இருந்தது மேம். ஆமா,
0: மிக்க நன்றி மேடம். நீங்க முதன்மை அலைவரிசையா இருந்தாலும் சரி எஃப்எம்ஆ இருந்தாலும் சரி ரெண்டுத்துக்கும் எப்பொழுதுமே உங்களுடைய தகவலை நீங்க கொடுத்துட்டே இருக்கீங்க. கவனிச்சுட்டுதான் இருக்கோம். ரொம்ப ரொம்ப நன்றி மேடம் உங்க ஒத்துழைப்பு.
2: 15 வருஷமா தொடர்ந்து நேரா இருக்கேன் நம்ம பாண்டியில. ஹாப்பியா இருக்கு அந்த ஒரு ரீயூனியனுக்கு வரும்போது. அந்த இன்னைக்கு வந்து சூப்பரான டாபிக் கொடுத்திருக்கீங்க மேம், அதுக்கு வாழ்த்துக்கள்.
0: நன்றி.
2: கோடை காலம். ஆமா, கோடை காலம் அப்படின்னாவே மேம் நிறைய பேருக்கு இந்த பச்சை காய்கறிகள் அப்படிங்கறது நீர்ச்சத்துள்ள காய்கறிகளை நம்ம சாப்பிடணும் மேம். உதாரணத்துக்கு இந்த சௌச்சௌ, அப்புறமா புடலங்காய், அப்புறமா கேரட், இந்த மாதிரியான விஷயம், தர்பூசணி, இதை வந்து பழம் ரொம்பவே நல்லது. அப்புறமா முள்ளங்கி, இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வாட்டர் கண்டென்ட் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு மேம். அதை உட்கொண்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ரெண்டாவது இந்த உடல் உஷ்ணம் அப்படிங்கறதும் வந்து இந்த வெய்ய காலத்துல அதிகமாக இருக்கும். அதனால இந்த எண்ணெய் குளியல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப அவசியம். அப்புறமா அந்த மோர் அப்படிங்கறது உடல் சூட்டை கம்மி பண்ணும் மேம். ஆனா தயிரா சாப்பிடுறத விட அந்த மோரை நல்லா கடைஞ்சு அந்த மோர்ல கொஞ்சோண்டு உப்பு, அதுக்கப்புறமா பெருங்காயம், அதுக்கப்புறமா வந்து இந்த கருவேப்பிலைய தாளிச்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளவு டேஸ்டா தேவாமிருதமா இருக்கும். அப்புறமா நம்ம உடல்ல இருந்து மேம் நிறைய அந்த வாட்டர் கண்டென்ட் அப்படிங்கறது வெளியில போயிட்டு இருக்கோம். அப்ப அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா நம்ம தண்ணீர் குடிக்கணும். நான் இப்ப என்ன வீட்டுல பண்ணுவேன், இந்த ஃப்ரிட்ஜ் வாட்டர் அப்படிங்கறத அவாய்ட் பண்ணிடுவேன் மேம். அதை நான் எடுத்துக்க மாட்டேன். அதுல என்ன பண்ணுவேன்னா அந்த மண்பானை இருக்கும், அதுல வெட்டி வேரை போட்டுட்டு அதுல தண்ணீரை ஊத்தி வச்சிருவோம். அது வந்து ஒரு குளிர்ச்சியான ஒரு பானமா மாறிடும். அதை நம்ம வந்து குடிக்கும் பொழுது உடலுக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கறதையும் கொடுக்கும். வாசமா இருக்கும் தண்ணி, அந்த மண்பானை அப்படிங்கும் பொழுது அந்த சில்னஸ் அப்படிங்கறது கொடுக்கும். ஃப்ரிட்ஜ் வாட்டரை காட்டிலும் இந்த மாதிரியான பாரம்பரிய முறையில

0: நம்ம தண்ணீர் அப்படிங்கிற ஒரு விஷயம் குடிக்கும் பொழுது தாகம் அடங்கின மாதிரி இருக்கும் மேம், அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணது அப்படிங்கறது நல்லது. நிறைவா ஒன்னு சொல்லணும்னா மேம், நம்ம வீட்டிற்கு எந்த அளவுக்கு சாப்பாடு அப்படிங்கறது முக்கியமோ, பியூரா நம்ம ஒரு 2 மந்த்ஸ்க்கு அந்த வெஜிடேரியன் ஃபுட்ஸ் அப்படிங்கறது கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கிறது அப்படிங்கறது நல்லது மேம். இப்ப சிக்கன் மட்டன் இது மாதிரியான நான்வெஜ் எடுக்கும் பொழுது ஆப்வியஸ்லி அந்த உடல் உஷ்ணம் அப்படிங்கறது அது கொடுக்கும். குளிர்காலத்துக்கு நல்ல கதகதப்பாக இருக்கும் மேம், நோ டவுட் அபவுட் இட். பட் இந்த வெய்ய காலத்துல சாப்பிடும் பொழுது ஏற்கனவே உஷ்ணமா இருக்கும் பொழுது அது வந்து இன்னும் ஒரு சுட்ட கலப்பி விட்டுரும். அதனால பெரியவங்க சொல்ற மாதிரி அந்த வெய்ய காலத்துல ஒரு 2 மந்த்ஸ் கொஞ்சம் அந்த நான்வெஜ் அப்படிங்கறத நம்ம சாப்பிடாம பியூர் வெஜ்ஜா நம்ம மாறினோம் அப்படின்னா ரொம்பவே ஹெல்த்தியா இருக்கும் மேம். இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் எல்லாம் செய்யணும். அதே மாதிரி குழந்தைகளுக்கு அந்த ஃப்ரெஷ் ஜூஸ் கொடுக்கணும் மேம். அத வந்து திண்டு ஜூஸா கொடுக்காம அந்த சாத்துக்குடி ஜூஸ், மாதுளம்பழம் ஜூஸ், தர்பூசணி ஜூஸ் இதெல்லாம் கொடுக்கலாம். தர்பூசணி எல்லாம் நிறைய கிடைக்குது மேம் வேலூர் மாவட்டத்துல. அதெல்லாம் நாங்க வாங்கி அப்படியே கட் பண்ணி ஃப்ரூட்ஸா சாப்பிடும் பொழுது ரொம்ப தாகம் தீர்ற மாதிரியும் இருக்கு, உடலுக்கு குளிர்ச்சி தருது மேம்.
1: நிச்சயமா நிச்சயமா, நிறைய நிறைய தகவல்களை பகிர்ந்துகிட்டீங்க மேம். ரொம்ப நன்றி இணைப்புல வந்ததுக்கு. ரொம்ப நன்றி மேடம்.
0: பை மேம். பை பை.
1: நன்றி நன்றி. அடுத்த நேயர் இணைப்புல இருக்காங்க அவங்களுடைய.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க.
2: ஈரா முருகன், இளமங்கலம்.
1: சொல்லுங்க சார். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கு மேடம்.
1: சொல்லுங்க சார்.
2: பேர் மேடம்?
1: சார், சுபா சாவித்ரி.
2: மேடம், ஒரு பொன்மொழி ஒண்ணு சொல்லுவாங்க, கூழானாலும் குளித்து கொடி, கஞ்சானாலும் கலைத்து கசகி
1: கட்டுனே.
2: இந்த தலைப்பு கொடுத்ததுக்கு நம்ம நிலையத்தாருக்கும் உங்கள் ஆர்ஜி அனைவருக்கும் உங்களுக்கு நன்றி, மிக்க மிக்க நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் மேடம்.
1: நன்றி சார். நன்றி சார்.
2: இந்த கோடைகால இக்கு வந்து இளநீர், தர்பூசணி, வெள்ளரி பிஞ்சி, கூழ், அத கேழ்வரகு கூழ், கம்மங்கூழ், இதெல்லாம் நம்ம மோர் அதோட நம்ம இளமையாக வச்சிருந்த தண்ணீர். நம்ம அறந்தங்க ஐயப்பன் சார் சொன்ன மாதிரி தண்ணீர் அதிகமா குடிக்கணும் மேடம். ஒரு நாளைக்கு 6 லிட்டர் இல்ல அல்லது 12 லிட்டர் குடிக்கணும். குடிச்சா நம்ம உடம்ப நம்ம கூலிங்கா வைத்திருக்கலாம்.
1: நிச்சயமா. ஆமா, 6 லிட்டர்
2: என்னுடைய கருத்து. அதான் 6 லிட்டர் இல்ல 12 லிட்டர்.
1: சரிங்க சார், சரிங்க சார். தண்ணி நிறைய குடிக்கணும் அப்படின்னு சொல்றீங்க.
2: ஆமாங்க மேடம்.
1: சரிங்க சார், சரிங்க சார்.
2: ஐப்போ சார் சொன்ன மாதிரி நானும் சொல்லிடுறேன். தண்ணி இருந்தா கூட தண்ணி எடுத்து குடிக்கிறதுக்கு பால் மாறுறாங்க. இந்த கோடை காலத்துக்கு எவ்வளவு தண்ணி குடிக்கணும் அந்த அளவுக்கு நம்மளுக்கு கூலிங்கா இருக்க உடம்பா. அது இல்லாம இளநீரும் குடிக்கணும், மோரும்
1: குடிக்கணும்.
2: ஃப்ரிட்ஜ்ல வந்து கூலிங்கா இருக்குதுன்ட்டு அந்த டைம் மட்டும் தான் கூலிங்கா இருக்கும். அப்புறம் அதுவே ஹீட் ஆயிடும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா. நம்ம அது வந்து குளிர்ச்சின்னு நினைச்சிட்டு குடிக்கிறோம், ஆனா அது நம்ம உடலை சூடாக்குது அப்படின்றது நமக்கு தெரியாம இருக்கு.
2: ஆமாங்க மேடம்.
1: ஆமா, அதனால நம்ம இயற்கையா கிடைக்கிற உணவுகளை அப்படியே உட்கொள்ளணும் அப்படி சொல்றீங்க.
2: ஆமா மேம். அப்புறம் லெமன் ஜூஸ் சொல்றாங்க மேடம், லெமன் ஜூஸ் கூட குடிக்கலாம் மேடம்.
1: நிச்சயமா.
2: அப்புறம் பனநுங்கு, பனம், பனையால செய்யறத அனைத்தும், பனம் எல்லாம் கூட சாப்பிடலாம்.
1: பிள்ளைகள்லாம் விளையாட்டு வந்து வேர்க்க வேர்க்க குடிப்பாங்க பானகம்லாம். இப்பெல்லாம் இல்லாம போயிடுச்சு. ஆமா
2: மேடம், இப்ப கூட திருமண விசேஷத்துல வந்து இந்த பானகத்தை முதல்ல குடுப்பாங்க மேடம்.
1: ஆமா ஆமா, அதெல்லாம் வழக்கத்துல திரும்ப வரணும் அப்படின்றது எங்களுடைய வேண்டுதலும் கூட சார். இணைந்திருங்க. அடுத்த நேயர் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம்.
2: நன்றி. வணக்கம். நன்றி மேடம். உங்களுக்கு ஈ ராமுருகன், இளமங்கலம்.
1: சரிங்க சார். ராமலிங்கம் சார், நன்றி சார். அடுத்த நேயர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம்.
3: வணக்கம். கும்பகோணம் மனோகரன் பேசுறேன். தலைப்பு கொஞ்சம் சொல்லுங்க
1: சார். இன்றைய நேயர் நேரத்தின் தலைப்பு கோடை கால உணவு குறித்து பேசிட்டு இருக்கோம் சார். நேயர்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கீங்க, சொல்லுங்க சார்.
3: கோடைக்கால உணவுகள்னாக்கா நம்ம வந்து எப்பயுமே குளிர்ச்சியான ஒரு உணவு தான் சாப்பிடணும்.
1: நம்ம
3: நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, சோளம், கம்பு எல்லாமே சொல்லியிருப்பாங்க.
1: ஆமா.

0: எல்லாத்தையுமே வந்து நம்ம குளிர்ச்சியா சாப்பிடணுட்டு அதிகமா குளிர்ச்சியா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஃப்ரிட்ஜில் எல்லாம் வைக்க கூடாது.
1: என்ன
0: அதை வந்து நம்ம ஆற வச்சு நல்லா நான் எதுவுமே இது பண்ணி சாப்பிடணும். அதே மாதிரியே பானை தண்ணி இருக்கு பாத்தீங்களா, அதுதான் உபயோகப்படுத்தணும். அந்த பானை தண்ணியை குடிச்சாலே போதும். ஃப்ரிட்ஜ்ல இருந்து நம்ம எடுத்து சாப்பிட்டோம்னா அது வந்து நம்மளுக்கு வந்து உடல் உபாதையை உண்டாக்கும். அதனால வந்து இந்த வேப்பம்பு இருக்கலாம் பாத்தீங்களா, வேப்பம்பூ அது வந்து ரொம்ப குளிர்ச்சியானது. அதை வந்து நம்ம காய போட்டு அதை வந்து எடுத்து வச்சு அதை வந்து ரசம் வச்சு அதை சாப்பிட்டோம்னாக்க நம்மளுக்கு குளிர்ச்சி அதிகமா உண்டாகும். அதே மாதிரியே நல்லா அந்த இதை வந்து நெய் ஊற்றி அந்த வேப்பம்பை போட்டு நல்லா அந்த வதக்கிட்டு அப்புறமா அந்த சாதத்துல போட்டு உப்பு போட்டு கொண்டு வந்து நம்ம சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், குளிர்ச்சி அப்படியே நம்மளுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி நெல்லிக்காய் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஜூஸ் குடிக்கலாம். அந்த நெல்லிக்காய் ஜூஸ் வந்து உடம்புக்கு அவ்வளவு நல்லது. அது வந்து பதினோரு மணியை போல எல்லா குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் அது மாதிரி போட்டு கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு நல்லா குளிர்ச்சியா இருக்கும். அதுலயும் இல்லாம வெயில்ல வந்து நம்ம எந்த ஆடைகளை நம்ம வந்து பயன்படுத்தணுமோ அந்த ஆடையை தான் பயன்படுத்தணும். நம்ம வந்து கனமான துணியெல்லாம் போடக்கூடாது, மென்மையான துணியை போட்டு நம்ம வந்து உடம்ப பாதுகாக்கணும். அதே மாதிரி வெயில்ல அலைஞ்சிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஜூஸ் போட்டு நம்மள கையால ஜூஸ் போட்டு நம்ம கொடுக்கணும். ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து நம்ம கொடுத்தோம்னா அது வந்து நம்மளுக்கு குளிர்ச்சி அதிகமா வேணுங்கிறதுக்காக அந்த மாதிரிலாம் செஞ்சோம்னா அது வந்து நம்மளுக்கு உடல் நல்லதே நல்லதா இருக்காது. அதனால வந்து எலும்புச்சம்பழ சாறு இதெல்லாம் குடிக்கணும். அதே மாதிரி எலும்புச்சம்பழம் தேய்ச்சிக்கணும், அந்த மாதிரிலாம் தேய்ச்சிக்கணும். உணவுகள்லயும் வந்து நம்ம எலும்புச்சம்பழத்தை வந்து அதிகமா சேர்த்துக்கணும். சாதங்கள் அதி கொடுக்கலாம், ஜூஸ் பண்ணி கொடுக்கலாம். அதே மாதிரியே லெமன் டீ கூட சொல்லுவாங்க இல்லையா, அது கூட போட்டு கொடுக்கலாம். அந்த மாதிரிலாம் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். கருவேப்பிள்ள பொடியெல்லாம் போட்டு சாப்பிட்டோம்னா பொடிகள்லாம் செஞ்சு வச்சுக்கணும். கருவேப்பிள்ள பொடி இந்த மாதிரி பருப்பு பொடி இந்த மாதிரி குளிர்ச்சியான இருக்கிறத எது எதோ அதெல்லாம் சாப்பிடணும். மாதுளம்பழம் சாறு ஜூஸ் வந்து எல்லாருக்கும் கொடுத்தோம்னா குளிர்ச்சியா இருக்குங்கிறது நடக்கிறது நிறைய சொல்லிட்டே நினைக்கிறேன். ரொம்ப நன்றி.
1: நிச்சயமா சார், நிறைய செய்திகள் சொல்லியிருக்கீங்க. நெல்லிக்காய் அப்புறம் வந்து பொடிகள்ல கூட நம்ம வந்து இயற்கையா கிடைக்கக்கூடிய பொடிகளை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்றீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார், நிறைய தகவல்களை நேயர்களோடு பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய அழைப்புக்கு மிக்க நன்றி சார்.
0: நன்றி.
1: நேயர்களே, இன்றைய நேயர் நேரத்தின் தலைப்பு கோடைக்கால உணவு. நேயர்கள் தங்களது கருத்துக்களை பதிவிட தெரிவிக்க அழைக்கலாம் 2275240 2275230. வெளியூர் நேயர்கள் 0413 என்ற குறியீட்டு எண்ணை முன் இணைத்து அழைக்கலாம். அடுத்த நேயர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம்மா, சொல்லுங்க, நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கோம். நான் பரமக்குடில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
1: சொல்லுங்க மேம், நல்லா இருக்கீங்களா?
2: ரொம்ப நலமா இருக்கோம். நீங்க நலமா இருக்கீங்களா? எல்லாரும்
1: மிக நலமா இருக்கோம். ஒரு 56 நாள் கூப்பிடல.
2: அது கூட நல்லது தானே. அதாவது வேக தடை, அதுக்குள்ள மதிப்பு, அந்த வானொலிக்குள்ள மதிப்பு அப்பதானே நாங்க நிறைய தெரிஞ்சுக்கிறோம்.
1: நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா,
2: எல்லாமே நன்மைக்குதான். ஏன்னா அந்த நேரம் வந்து உங்களுக்கு ஒரு கொஞ்சம் அந்த நோட்டீஸ் ஏதாவது எழுத தோணும் அந்த நேரம், அந்த நேரத்துல பயன்படுத்தி நிறைய புத்தகங்க. அந்த பாடல் ஒண்ணு எழுதியிருக்கேன், பாடு சாப்பாடை பத்தி. இந்த சாப்பாடு சாப்பிட்டோம்னா இந்த கோடை காலத்தை நல்லபடியா சிறப்பா பண்ண முடியும்.
1: அப்படிங்களா? பாடுங்க பாப்போம். கேக்கலாம்.
2: பிரியாணி என்றாலும் அதை கணக்காக உண்ண வேண்டுமே, அமிர்தமே என்றாலும் அதை அளவோடு பருக வேண்டுமே. பல ஊரின் உணவுகள் உண்டாலும் அம்மாவே கைமணம் பொடிட்டிடுமா, கேவரகு ரொட்டி தெளி பொங்கல் கிடியா பொங்கிட்டு உண்டல்லோ, காய்கறிகள் சீரை கூட்டு பொரியல் சாம்பார் பாயசங்கள் பலவகை உண்டல்லோ, பாலை நிலையை போட்டு பரிமாறி தான் காட்டு மனமனக்க வீட்டு சமையலை தான் விட்டு நம் வீட்டு உணவு போல வருமா. பிரியாணி என்றாலும் அதை கணக்காக உண்ண வேண்டுமே. பர்கர் பீசா மேகி தோட்டா நோடுஸ் எல்லாம் நம் நாட்டு உணவு இல்லையே. ஓ, அவர்கள் நாமும் தொடர்ந்து உண்டு வாழ்ந்தால் நோய்கள் உடலை

நம் பாரம்பரிய உணவை தேவை எறிந்து உண்போம், மருத்துவ செலவை குறித்து நாட்டில் வயலம் கேட்போம், இனி கையில் அற்ற புவியை படைப்போம்.

0: கைமானம் பொன்னிட்டிடுமா.
1: அழகா இருக்கு. ஊரில் பல உணவுகள் உண்டாலும் அம்மாவின் கைமணம் வருமா அப்படின்னு எழுதிருக்கீங்க. அழகா இருக்கு. அருமை அருமை.
0: அந்த மாதிரி உணவுகளை சரி பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கிட்டாலே நல்ல பசுத்து.
1: அழகா சூப்பரா பாடுறீங்க வேற ராஜேஸ்வரி மேடம். அருமை அருமை அருமை. நிலையத்தின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
0: ரொம்ப நன்றிங்கம்மா. இதுவரிந்து உண்பான்கள் இன்பம் போல் நிற்கும் கலியர் இறையான்கள் நோயின்னு வள்ளுவம் சொல்லுது. தேவையறிந்து நல்ல உணவுகளை உண்பவருக்கு நோய்கள் கிடையாது, தேவையில்லாம அதிகமா உண்பவர்களிடத்தில் நோய்கள் நிலைத்திருக்கும் சொல்றாரு. அதனால தேவையறிந்து உண்போம், நல்ல உணவுகளை சாப்பிடுவோம், ஆரோக்கியமான சமுதாயத்தை படிப்போம்ங்கிறது என்னோட கருத்து. நன்றிங்கம்மா.
1: மிக்க மிக்க நன்றி உங்களுடைய அழைப்புக்கும் உங்களுடைய பாட்டுக்கும். நிலையத்தின் சார்பாக மிக்க நன்றி மேடம். நன்றி நன்றி ராஜேஸ்வரி மேடம்.
0: எல்லாருக்கும் தலை வணங்குறேன். நன்றிங்கம்மா.
1: நன்றி நன்றி நன்றி நன்றி. நல்லது நேர்களே, இன்றைய நேர் நேரத்துல கோடைகால உணவு குறித்து நேர்கள் பல விதமாக தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. பாட்டெலாம் கூட பாடுறாங்க. நீங்கள் கூட பாடலாம். அழைக்க 2275240 2275230 வெளியூர் நேர்கள் 0413 என்ற குறியீட்டு எண்ணை முன் இணைத்து அழைக்கலாம். கோடை காலத்தில் நம்ம ஐஸ்கிரீம்ஸ் அப்புறம் சில்லுன்னு ஏதாவது குடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு குளிர்பானங்கள்லாம் குடிக்கிறோம் இல்லையா, இது நம்ம உடம்புக்கு மிக மிக கெடுதியான ஒரு விஷயத்தை ஏற்படுத்துது. அதில் மோனோசோடியம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அந்த மாதிரி நிறைய செயற்கை ஊட்டிகளை அதில் கொடுக்கறதுனால நம்முடைய உடல் வெப்பத்தை அது அதிகரிப்பதற்கு காரணமாக இருக்குது. அடுத்து நேயர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் நேயர், நேரத்தில் இணைஞ்சிருக்கீங்க. வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் சார், சொல்லுங்க.
2: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு
1: சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். பாபு சார்,
2: கோடைக்கால உணவுகள் நீர்ச்சத்து ஆகாரம் தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க.
1: ஆமா சார்,
2: நானும் அதே சொல்றேன். எங்க போனாலும் தண்ணி பாட்டல் கொண்டு போறது ரொம்ப நல்லது.
1: நிச்சயமா நிச்சயமா.
2: தண்ணி பாட்டல் கொண்டு எல்லாம் தண்ணி நம்ம சில இடங்கள்ல கிடைக்கும், சில இடங்கள்ல நமக்கு தண்ணி ஒத்துக்கிடாது.
1: ஆமா ஆமா. அதனால
2: எப்பவும் தண்ணி பாட்டல் கொண்டு குடும்பம் வரைக்கும் 11-3 வெளியே போகாம இருந்தா ஓரளவுக்கு வெயில் தாக்கத்துல இருந்து தப்பிச்சிடலாம்.
1: நன்றி சார் உங்களுடைய தகவலை பகிர்ந்து கொண்டதற்கு. மிக்க நன்றி சார். நேர்களே, இன்றைய நேயர் நேரத்தின் தலைப்பு கோடைகால உணவு. கோடைகால உணவு குறித்து நேயர்கள் அனைவரும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிட்ருக்கீங்க. இப்படி நம்ம ஐஸ்கிரீம்ஸ் குளிர்பானம்லாம் சாப்பிட்றோம் இல்லையா, இதனால் நம்மளுடைய உடலில் நம்மளுடைய வயிற்று பகுதியில் உஷ்ணம் அதிகமாகி அது வந்து நம்முடைய செரிமான மண்டலத்தை மிக அதிகமாக பாதிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நேர்களே, உங்களுடைய கருத்துக்களை பதிவிட அழைக்கலாம். 2275240 2275230 வெளியூர் நேர்கள் 0413 என்ற குறியீட்டு எண்ணை முன் இணைத்து அழைக்கலாம்.

0: மேம் வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், நான் மீண்டும் ஈரா முருகன் ஈரமாங்கலாம். மேம் ஒரு ரெண்டு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் மேடம். அதான் இந்த கோடை காலத்துல வந்து ஆடைகளை வந்து காட்டன் ஆடைகளாக உணர்த்தணும். கலர் வந்து மெயினா வந்து கருப்பு கலர் போடக்கூடாது. அப்புறம் வந்து ஒரு பெரியவர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, வெங்காயத்தை வந்து பாக்கெட்டில் வச்சுன்னு போனால் அதுவே வந்து உடம்புக்கு குளிர்ச்சி தரங்களாம். ஆமாங்க மேடம், இது நான் நியூஸ் பேப்பர்லேயும் படிச்சிருக்கேன், இந்த ஃபேஸ்புக்கில் வருங்களா மேடம், அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சிருக்கேன்.
1: நிச்சயமா நிச்சயமா.
0: அது வெங்காயத்தை வந்து பாக்கெட்டில் வச்சுக்கின்னு நம்ம போனால் அதே வந்து கோடை வெப்பத்தை வந்து நம்ம உடம்பு உஷ்ணத்தை வந்து கம்மி பண்ணி கொடுக்குமா?
1: ஓ ஓ, ரொம்ப ரொம்ப புதுமையான ஒரு செய்தியா இருக்கு. நேயர்களுக்கு இது நிச்சயமா பயன்படும் நினைக்கிறேன். சரிங்க சார்.
0: ஆமாங்க மேடம், வெங்காயமா, அதான் என்னுடைய கருத்து மேடம்.
1: சரிங்க சார், சரிங்க சார்.
0: நான் மறுபடியும் நீங்க ராமலிங்கம் ராமலிங்கம் சொல்றீங்க மேடம், நான் என்னுடைய பேர் வந்து முருகன் மேடம்.
1: முருகன் சார்,
0: நான் நீங்க ராமலிங்கம் சொல்றீங்க மேடம்.
1: மணிக்கணும் மணிக்கணும் சார், உங்க நீங்க இளமங்கலம்னு சொன்னீங்க இல்லையா? சரி, ஓகே.
0: ஆமா, இன்சில் வந்து ஈரா முருகன் வேற மேடம்.
1: சரிங்க சார், சரிங்க சார்.
0: கொஞ்சம் வெப்பத்தை வந்து அதிகமா இந்த கோடை காலத்துல பிளாக் கலர் தான், கருப்பு கலர் தான் அதிகமா உண்டாக்குமா?
1: கருப்பு கலர் டிரெஸஸ் எல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க.
0: அதே போல வந்து மதிய டைம்ல வந்து சாயந்தரம் 11 மணில இருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் வந்து தலையை வெளியே காட்டக்கூடாது, எப்படியாப்பட்ட வேலையா
1: இருந்தாலும்.
0: ஆமா மேடம், இது என்னுடைய கருத்து இதான் மேடம்.
1: கண்டிப்பாக சார், கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்கு நிச்சயமாக நம்ம நேயர்களுக்கு பயன்படும் அப்படின்னு நான் நம்புகிறோம். அழைத்தமைக்கு மிக்க நன்றி முருகன் சார்.
0: நன்றி
1: நன்றி நன்றி சார், நன்றி சார். நேயர்களே, இன்றைய நேயர் நேரத்தின் தலைப்பு கோடைக்கால உணவு. நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிட்ருக்கீங்க. உங்களுடைய கருத்துக்களை இனியும் தெரிவிக்க அழைக்கலாம். 2275240. அடுத்த நேயர் இணைப்பில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம்
2: வணக்கம் வணக்கம். நலம் சகோதரி?
1: நலம் நலம் சார், நீங்க நலமா இருக்கீங்களா?
2: இருக்கேன். நான் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம் பாபுராஜபுரம் இருந்து முகமது இக்பால்
1: பேசுறேன். பேர் சொல்லுங்க சார்.
2: முகமது இக்பால்.
1: முகமது இக்பால் சார், சொல்லுங்க சார்.
2: வெளிநாட்டிலேயே அமெரிக்காவிலேயே எல்லாம் நீராகாரத்தை வந்து பாட்டல்ல வந்து
1: அப்படின்னு சொல்லி வித்துட்டு இருக்காங்களாமா?
2: காலையில நம்ம வெயில் அதிகமான நேரத்துல நம்ம நீராகாரம் வச்சா உடம்புக்கும் ரொம்ப இதமா இருக்கும், உடம்புக்கு தெளிவா இருக்கும்.
1: அது
2: தத்து செஞ்சிருது நைட்ல உள்ளது, அது நைட்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சதுனால நமக்கு நல்ல இதெல்லாம் கிடைக்குதுங்கிறாங்க, நல்ல உடம்புக்கு தேவையான சத்து கிடைக்குதுங்கிறாங்க.
1: நிச்சயமா நிச்சயமா சார்,
2: இது தெரிஞ்சுதான் அந்த காலத்துல இருந்தே நீராகாரத்தையும் பச்சை மிளவா சின்ன வெங்காயம் சாப்பிட்டு இருந்துட்டாங்க.
1: கண்டிப்பா கண்டிப்பா சார்.
2: ஆமா, இப்பதான் தோசை இட்லின்னு போயிட்டு வேற வேற மாதிரி போயிட்டு இருக்கு, இப்ப ஃபாஸ்ட் ஃபுட் வரைக்கும் வந்துருச்சு.
1: அதனால மறுபடியும் நம்ம அதெல்லாம் ஆரம்பிக்கணும்.
2: நம்ம நீராகாரம் சாப்பிட்டாதான் அந்த கோடைக்கு ஏற்ற உணவுன்னு என்னுடைய கருத்து.
1: கண்டிப்பா சார், உங்களுடைய கருத்து நிச்சயமா உண்மையான நல்ல கருத்து. எல்லாரும் அதை செய்யணும் அப்படின்றத நம்மளுடைய வேண்டுதலும் கூட. என்ன அப்படின்னா, இயற்கையான நம்ம குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு பொருள் இல்லையா?
2: ஆமா ஆமா.
1: அதனால நீங்க சொன்ன அந்த கருத்து நிச்சயமா நம்ம நேயர்களுக்கு பயன்படும் சார்.
2: நன்றி நன்றிமா.
1: அழைத்தமைக்கு மிக்க நன்றி சார். இக்பால் சார்,
2: நன்றி
1: நன்றி சார், நன்றி. நேர்களே, இன்றைய நேர் நேரம் கோடைக்கால உணவு

குறித்து நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிட்ருக்காங்க. நீங்களும் அழைக்கலாம். 2275245 2275230 வெளியூர் நேயர்கள் அல்லது கைபேசியில் அழைத்தால் 0413 என்ற குறியீட்டு எண்ணை முன் இணைத்து அழைக்கலாம். நேர்களே, கோடை காலத்தில் நம்முடைய வேர்வை அதிகமாக வெளியேறதுனால தோல் பாதிப்பு அப்படின்றது அதிகமாக இருக்குது. எப்படி அப்படின்னா, தோல் வந்து வறண்டு போகிறது, தோல் வந்து சுருங்கி போகிறது, அந்த மாதிரியான பல சேதங்களுக்கு உள்ளாகுது. இதை நாம் தடுக்கிறதுக்கு கீரை வகைகளையும் தக்காளி, அதை நம்ம சாலட் மாதிரி சாப்பிடும் பொழுது தோல் வறட்சியை சரி செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. சருமத்தை சேதப்படுத்தும் கதிர்களுக்கு எதிராக பாதுகாப்பை, சிறந்த பாதுகாப்பை தக்காளி வந்து நமக்கு கொடுக்குது. அதனால தான் நம்மளுடைய உணவு முறையில் நிறைய தக்காளி சேர்த்துக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. நேர்களே, நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம், அழைக்கலாம். 2275235 2275240 என்ற எண்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். கோடைக்கால உணவு குறித்து

என்னுடைய குரலை நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா? யாரு இருந்தது?

0: சரியான வீட்டில் வாழ்ந்தாலும் அந்த வீட்டையே சுகாதாரம் வைக்கிறதுக்கு முறையே நம்ம மரம் வளர்க்கணுமே. பெரிய வீட்டில் வந்து யார் வேணாலும் வாங்க, பெரிய வீடு தான், எல்லா மரமும் இருக்கு.
1: அப்படி இல்ல, வெளியில நம்ம ஊர்ல பக்கத்துல கிடைக்கக்கூடிய குறைவான மலிவான விலையில கிடைக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்துங்க அப்படின்னு
0: சொல்றாங்க. மீன் குழம்பாக்குறோம், கறி குழம்பாக்குறோம், சிக்கன் குழம்பாக்குறோம், அப்படியே கீரை வாங்குறேன்.
1: வீட்டுல
0: இருக்கும்போது சுகாதாரமா இருக்கக்கூடிய வழி என்னத்தை ஒரு கையிலே கட்டின்னு ஒரு துண்டு போட்டுக்கின்னு இருக்கலாம். அதிகம் முடியும் அது நவநாகரிக காலத்துக்கு ஒத்து வராதுமா. பழக்க வழக்கங்களை நம்முடைய கையிலே வைத்துக் கொண்டு நாக பழங்காலத்துக்கு போகலாம். ரசமே சாப்பிடலாமா தண்ணி ஊத்து,
1: ரசமே போதும் கோடை காலத்து சமாளிக்க, ரசம் சாதமே போதும் அப்படின்னு
0: சொல்றாங்க. இன்னைக்கும் நீங்க நம்ம போங்க சின்ன அந்த கறி குழம்பு செஞ்சாலும் மீன் குழம்பு செஞ்சாலும் சின்ன வெங்காயம் நாள் இருக்கும். பழகிய அந்த அன்பு உறவுகளுக்கு அது தெரியும். நம்மளுடைய நேயர்களே சொல்றேன், எங்க வீட்டுக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்க அவர்களே
1: சொல்றேன், என்
0: பழகிய குணர்வுகள்லாம் தெரியும். சரிம்மா, நன்றிமா சார், தெரியும்.
1: நன்றிங்கய்யா, நன்றி. உங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சதுக்கு மிக்க நன்றி. அடுத்த நேயர் இணைப்பில் இருக்காங்க, வாங்க பேசலாம். நேர் நேரத்தில் கோடை கால உணவு குறித்து பேசிட்டு இருக்கோம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்மா, மீண்டும் ஜோதி பேசுறேன்.
1: சொல்லுங்க.
2: ஒரு பாடலும் இனியவள் சிந்தையில் உரைபவள் செந்தாமரை மலரால், இந்த செந்தாமரை மலருங்க நம்ம வாய்க்கு ஈஸியா சொல்லிடுறோம். இது எவ்வளவு ஒரு பிரமாதமான மருத்துவ குணம் இருக்குதுங்க. கண்டிப்பாக ஒரு பூவை பச்சிட்டு வந்து அதனுடைய இதழ வந்துட்டு ஒரு நாலஞ்சு இதழ், ஒரு நாளைக்கு நாலஞ்சு இதழ் வந்துட்டு பறிச்சு ஒரு தம்பல்ல ஒரு கால் லிட்டர் தண்ணியில அதை ஊற வச்சிடணும். காலையில எழுந்து நம்ம முகம் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு அது மாதிரி அந்த தண்ணி குச்சிடணும். அந்த இதழ நம்ம குச்சிட்டோம், அந்த இதழ நம்ம சாப்பிட்டோம்னு
1: வச்சுங்க,
2: உடல் பழம் பலப்படும், இதய வந்துட்டு பலப்படும்னு சொல்லியிருக்காங்க மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால இந்த செந்தாமரை மலர் வந்துட்டு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், அது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த பல மலர் வகையில வந்துட்டு செந்தாமரை மலர், வெந்தாமரை மலர், ரோஜா இதழ், இந்த இதழெல்லாம் நமக்கு குளிக்க தரும். பெண்களுக்கு வந்துட்டு மாதவிடாய் நேரத்துல வரும் இந்த இனிப்பு வலியெல்லாம் வராம இருக்கும். இந்த பல இதழெல்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா
1: நிச்சயமா நிச்சயமா மலர்களையும் நம்ம வந்து உடல் குளிர்ச்சிக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஜோதியம்மா.
2: ஆமா, தலையில் சூடிய தவிர அந்த மலர் வந்துட்டு நான் என்றைக்கும் வந்துட்டு சாவைக்கு பூஜைக்கு பூஜை ரூம்ல வந்து வந்த ரோஸ் வச்சுட்டாலும் கூட அதுக்கு கொஞ்சம் வதனாலும் கூட அதை எடுத்து காய வச்சு தேங்காய் எண்ணெயில போட்டு என்னுடைய பெண்ணுக்கு என்னுடைய பேர பிள்ளைங்களுக்கு எல்லாம் கொடுத்து அனுப்பிடுவேன். அது அவ்வளவு நல்லது. வெட்டி வேறு சமைஞ்சு சமைஞ்சு வித இந்த ரோஜா இதழ் இதெல்லாம் போட்டோம்னாக்கா கொஞ்சம் ரோஸ் கலர்லாம் கலரா மாறும். இந்த எண்ணெய் அதை தரணும்னாக்கா முடியும் உதிராது, குளிர்ச்சி அவன் இருக்கும், தலையில பொருக்கு வராது. இதெல்லாம் நான் சேகரணை பண்ணி என்னுடைய பேர பிள்ளைக்கு உங்களோட உறவினர்கள்லாம் இது சொல்லுவோம்மா.
1: நிச்சயமா நிச்சயமா, நம்ம மலர்களையும் நம்ம உடல் சூட்ல இருந்து குறைக்கிறதுக்காக பயன்படுத்தலாம்.
2: கண்டிப்பா
1: உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததற்கு மிக்க நன்றி. மிக்க நன்றிமா.
2: நன்றி.
1: நேர்களே, நேர் நேரத்தில் இன்னைக்கு நம்மளுடைய தலைப்பு பார்த்திங்கன்னா கோடைக்கால உணவு. கோடைக்கால உணவு அப்படின்னு சொல்லும்போது நேர்கள் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. மலர்களை அப்படியே வந்து நம்ம தண்ணியில் போட்டு இப்போ ஜோதியம்மா கடைசி சொன்னது பார்த்திங்கன்னா செந்தாமரை இதழ்களை வந்து நீங்கள் தண்ணியில் ரெண்டு நாள் ஊற வச்சுட்டு அதன் பிறகு அதை அந்த நீரை மட்டும் அறிந்தனாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை சுற்றிய நிறைய பொருட்கள் நம்மை உடலை குளிர்விக்க காத்துக்கிட்டு இருக்கு. அதனால் அந்த பொருட்களுக்கெலாம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றது போல் நம்முடைய நேயர்களில் சொன்ன நிறைய கருத்துக்கள் உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க அழைக்கலாம். 2275 2205 2240 என்ற எண்களுக்கு அழைக்கலாம். வெளியூர் நேயர்கள் 0413 என்ற குறியீட்டு எண்ணை முன் இணைத்து அழைக்கலாம்.

நேர்களே, நேர் நேரத்தில் இதுவரை கோடைக்கால உணவு குறித்து நம்முடைய நேர்கள் அனைவரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. இதில் சாஸ் அப்படின்னு நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, டொமேட்டோ சாஸ், அது கூட நம்ம உடம்புக்கு மிக கெடுதியாக இருக்குது. இதில் MSG அப்படின்ற மோனோசோடியம் குளுக்கோமேட் அப்படின்ற அதிகமான உப்பு நம்ம உடலை சேரக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. அதனால் குழந்தைகளுக்கு இந்த கோடை காலங்களில் இந்த மாதிரியான பொருட்களை தவிர்ப்பது மிக நல்லது. நேயர்கள் அனைவரும் கூறியது போல் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய செயல்களை பொருட்களை நம்ம உண்டாலே நம்ம கோடை காலத்தில் சிறப்பாக குளிர்ச்சியாக தோல் வறட்சி இல்லாமல் வாழலாம் அப்படின்னு நேயர்களே, நேயர் நேரத்தில் கலந்துக்கிட்ட அனைத்து நேயர்களுக்கும் நன்றி.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை.
1: நேயர்கள் கேட்க இருப்பது துலாக்கோல், நேயர் கருத்து மடல்களின் தொகுப்பு.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய நண்பகல் வணக்கம். இந்த வாரம் துலாக்கோல் நிகழ்ச்சியில யார் யாரெல்லாம் கடிதம் எழுதுறாங்கன்னு.
1: இந்த வாரம் நிறைய நேயர்கள் கடிதம் எழுதியிருக்காங்க.
2: புதிதா ஏதாவது நேயர் எழுதியிருக்காங்களா?
1: ஆமா ஆமா எழுதியிருக்காங்க.
2: இன்றைய நிகழ்ச்சியில முதல் கடிதமா என்ன படிங்களா?
1: முதல் கடிதமாக நல்லாப்பாளையத்திலிருந்து மா கலையரசு என்கிற நேயர் எழுதியிருக்காங்க. புதுச்சேரி வானொலி தலைமை நிர்வாகி அவர்களுக்கும் நிகழ்ச்சி அமைப்பாளருக்கும் அறிவிப்பாளர்களுக்கும் தொழில்நுட்ப உதவியாளர்களுக்கும் நேயர்களுக்கும் 102.8 பண்பலை அறிவிப்பாளர் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு கடிதத்தை ஆரம்பிச்சிருக்காங்க.
2: அது சித்திரை மாதம் முழுக்க வாழ்த்துக்கள் சொல்லி கொண்டே இருக்கிறாங்க நேயர்கள் இல்லைங்களா?
1: ஆமா, அந்த வகையில இந்த நேயர் ஒரு கடிதம் போட்டிருக்காங்க. புதுமைகள் பல படைக்கும் புதுச்சேரி வானொலி நிலையத்தார் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு
2: நமது நிலையத்தின் சார்பாகவும் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம்.
1: ஓகே, நிலையத்தில் அனைவருக்கும் நல்ல உடல்நலமும் மனநலமும் வாழ்க என்று கூறியிருக்காங்க. அப்புறம் புதுச்சேரி தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பின்னர் நிறைய நிகழ்ச்சி மாற்றங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நேரடி நிகழ்ச்சிகள், புதுச்சேரி முதன்மை அலைவரிசை, 102.8 ரெயின்போ பண்பலை ஆகியவற்றில் புதிய நிகழ்ச்சிகளை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். இது பல நேயர்களின் ஒட்டுமொத்த கருத்து. நேயர்களின் மன உணர்விற்கு நன்கு மதிப்பளித்து நிகழ்ச்சிகளை மாற்றித்தாருங்கள் என்று மீண்டும் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் குறைந்தது 40 ஆண்டு கால வானொலி நேயர் என்று கடிதத்தை முடித்திருக்கிறார்.
2: அதே நேயர் இன்னொரு கடிதம் எழுதியிருக்கிறார், இதையும் படிங்களே.
1: சென்ற மாதம் 16ஆம் தேதி வியாழன் அன்று காலை 7 மணி முதல் 7:14 மணி வரை ஒலிபரப்பிய கவிதைகள் ஒவ்வொன்றும் தரமாக இருந்தது, மிகவும் சிறப்பாக இருந்தது. நாங்கள் அனைவரும் செவிமடுத்தோம். அற்புதமான நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை அமைத்து வழங்கிய விதம் இன்னும் ஒரு சில நிமிடங்கள் இந்த நிகழ்ச்சி நீடிக்க கூடாதா என்ற எதிர்பார்ப்பை கொடுத்தது. கவிதைகள் வழங்கியவருக்கும் ஒலி வடிவம் சிறப்பாக அமைத்து வழங்கிய நிகழ்ச்சி அமைப்பாளர் பொறுப்பாளர் அனைவருக்கும் எமது நன்றிகள் பாராட்டுக்கள் என்று எழுதியுள்ளார். அடுத்த கடிதம் யார் எழுதியிருக்காங்க?
2: தெள்ளாறு நான் பானு அவர்கள் எழுதியிருக்காங்க. இந்த கடிதம் வந்து கடந்த மாதம் 8ஆம் தேதி ஒலிபரப்பான நிகழ்ச்சி. ஒரு சமயம் நமக்கு கடிதம் தாமதமாக கிடைத்திருக்கலாம். கடந்த மாதம் 8ஆம் தேதி காலை 7:02 நமது நிலையம் தயாரித்து வழங்கிய புதுவை புதுமை நிகழ்ச்சியில் தமிழ்மொழியின் சிறப்பு என்ற தலைப்பிலான உரைச்சித்திரம் கேட்டு மகிழ்ந்தேன். ஒவ்வொரு தமிழனும் கேட்டு உணரத்தக்க உரைச்சித்திரமாக இது அமைந்திருந்தது. பாராட்டுக்கள். கல் தோன்றி மண் தோன்றி காலத்தே வானோடு முன்தோன்றிய மூத்த குடி தமிழ்குடி என்ற பாடலை பங்கேற்ற சந்துரு சொல்ல, விமலா தமிழின் தொன்மையையும் சங்க பாடல்களின் எண்ணிக்கைகளையும் பாடிய ஆண்பால் பெண்பால் புலவர்களின் எண்ணிக்கையையும் கூற, கோபால் சார் தமிழின் பெரும் பழமை சிறப்பு போன்றவற்றை வானளவு உயர்த்தி பேசிக்கொண்டே சென்றார். நாகர்கள் என்ற இனம் இமய முதல் குமரி வரை வாழ்ந்துள்ளனர். உலகில் மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை போன்ற நாடுகளில் தமிழர்கள் வாழ்கின்றனர் என்பதையெல்லாம் விரிவாக விளக்கினார். இம்மொழியில்தான் நம் இராமாயணமும் மகாபாரதமும் முதலில் எழுதப்பட்டது, பின் தமிழில் வந்தது. தற்போது சமஸ்கிருதம் பாதுகாக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு வருகிறது. தமிழும் சமஸ்கிருதமும் நம் இரு கண்கள் என்கிறார்கள் என்றெல்லாம் என் சிந்தனையில் தோன்றி சிறகடித்தன. நல்ல உரைச்சித்திரம் அமைத்த மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்களுக்கும் உடன் பங்கேற்ற ஸ்ரீனிவாச முருகன் ஹதிஜாபி அவர்களுக்கும் பாராட்டுக்கள் என்று எழுதியிருக்கின்றார். அடுத்து யார் கடிதம் படிங்களே?
1: எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை பற்றி ஒரு நேயர் கடிதங்கள் நிறைய எழுதியிருக்காங்க.
2: யார்?
1: மணிநகரம் மதுரையிலிருந்து சோ சண்முகசுந்தரம், எஸ் ஐஸ்வர்யா, எஸ் மித்ரன், எஸ் அக்ஷய மீனாட்சி இவர்கள் அனைவரும் ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. எஃப்எம் ரெயின்போவில் காலை 10:02 ஒலிபரப்பாகும் கெட் செட் கோ நிகழ்ச்சி செயலி வழியே செவிமடைத்தோம். அற்புதமான பல்வேறு பொது அறிவு தகவல்கள் இடம்பெற்றது. சரியான பதில்களை நேயர்கள் வாட்ஸ்அப் மூலம் தெரிவித்தனர். நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது.

0: வழங்கிய அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் பாராட்டுக்கள்னு நிறைய கடிதங்கள். அதே நிகழ்ச்சியை பத்தி ஒவ்வொரு நாளும் அந்த நிகழ்ச்சியை கேட்டு இவங்க வந்து கடிதம் எழுதியிருக்காங்க.
1: அதே நேயர் இன்னொரு கடிதமும் எழுதியிருக்கின்றார். அன்பார்ந்த புதுவை பண்பலைக்கு கனிவான வணக்கம். கடந்த 20ஆம் தேதி அன்று காலை 10 மணிக்கு கெட்செட் கோ நிகழ்ச்சியை செயலி வழியே செவி மடுத்தோம். இதில் இந்தியாவில் உள்ள பல்வகை சிற்பங்கள் மற்றும் ஓவியங்கள் பற்றியும் அஜந்தா மற்றும் தஞ்சை கோயில்களின் சிறப்புகளை அறிந்தோம். நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கிய ஆர்ஜே அன்பரசி அவர்களுக்கும் படைத்த புதுவை பண்பலைக்கும் எமது பாராட்டுக்கள், நன்றி, நல்வாழ்த்துக்கள் என்று எழுதியிருக்கின்றார்.
0: அடுத்த கடிதம் எந்த நேரம் எழுதியிருக்காங்க?
1: விழுப்புரத்திலிருந்து செல்வராஜ் அவர்கள் எழுதியிருக்கின்றார். புதுச்சேரி ரெயின்போ பண்பலையில் தினசரி காலை 8:02 மணிக்கு நம்ம புதுவை பற்றிய செய்திகள் ஒளிபரப்பாகிறது. புதுச்சேரி முதன்மை அலைவரிசை மற்றும் புதுச்சேரி ரெயின்போ பண்பலை புதுச்சேரி மற்றும் விழுப்புரம் மாவட்டம், கடலூர் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம், திருவண்ணாமலை தாலுகா வரை தனது கட்டுப்பாட்டில் நிகழ்ச்சிகளை சிறப்பாக நேயர்களுக்கு வழங்கி வருகிறது. வாழ்த்துக்கள். எனவே விழுப்புரம் மாவட்டம், கடலூர் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகள், பாராளுமன்ற தொகுதிகள், கோயில்கள் பற்றிய செய்திகள் போன்றவற்றை தினசரி அரை மணி நேரம் ஒளிபரப்பினால் அந்தந்த மாவட்ட வானொலி நேயர்கள் கேட்டு மகிழ்வார்கள். இதற்கு ஆவணை செய்யும்படி அன்புடன் கோருகிறேன். தவிர சனிக்கிழமைதோறும் காலை 7:02 துலாக்குள் நேயர் கடிதம் தற்போது ஒளிபரப்புவதில்லை. நினைவலைகள் புதிய நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிறது. துலாக்குள் நேயர் கடிதம் வேறு கிழமையில் ஒளிபரப்புமாறும் கோருகிறேன் என்று எழுதியிருக்கின்றார். இதற்கு நிலையத்தின் நிகழ்ச்சி பிரிவு தலைவர் அவர்கள் கூறியிருப்பதாவது, உங்கள் கோரிக்கை பரிசீலனையில் உள்ளது. துலாக்கோல் தற்போது சனிக்கிழமை நண்பகல் 12 மணிக்கு முதன்மை அலைவரிசையில் ஒளிபரப்பாகிறது என்று கூறியிருக்கின்றார்.
0: நமது வானொலியில் ஒலிபரப்பாகி வரும் புதின பக்கங்கள் என்கிற நிகழ்ச்சியை பற்றி பிள்ளையார்குப்பத்திலிருந்து ஜோதி முனிநாதன் என்கிற நேயர் ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர் மிகவும் அருமை. இதில் மைத்ரேயி என்கிற பெண்மணி முக்கிய கதாபாத்திரமாக இருக்கிறாள். 10ஆம் வகுப்பு படித்த இளம் பெண் குடும்பத்தில் காலடி எடுத்து வைக்கிறாள். ஏழ்மை குடும்பத்தில் பிறந்த மைத்ரேயிக்கு அந்த சூழ்நிலை வந்ததற்கு காரணம் காதல். ஆனால் ஜாதி வேற்றுமையால் அவள் பெண் மணி முடிவில் விடுதியில் சேர்க்கப்படுகிறாள். ரிப்பீட், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர் மிகவும் அருமை. இதில் மைத்ரேயி என்கிற பெண்மணி முக்கிய கதாபாத்திரமாக இருக்கிறாள். 10ஆம் வகுப்பு படித்த இளம்பெண் திருமணம் செய்து கொண்டு ஒரு குடும்பத்தில் காலடி எடுத்து வைக்கிறாள். ஏழ்மை குடும்பத்தில் பிறந்த மைத்ரேயிக்கு அந்த சூழ்நிலை வந்ததற்கு காரணம் காதல். ஆனால் ஜாதி வேற்றுமையில் அவள் குடும்ப பிரச்சனையால் பெண்மணி முடிவில் விடுதியில் சேர்க்கப்பட்டாள். அங்கு மைத்ரேயிக்கு பல பெண்களால் மன அழுத்தம் கொடுமையும் தாங்க முடியவில்லை. இந்த நிகழ்ச்சி ஒரு கிராமப்பகுதியில் நடைபெற்றது போல் இருந்தது. எழுதிய ஆசிரியர் அவர்களுக்கும் வாசித்த ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்களுக்கும் நமது வானொலிக்கும் என் நன்றிகள் என்று தெரிவித்துள்ளார். அதேநேயர் 28ஆம் தேதி அன்று ஒலிபரப்பான மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண நிகழ்வு நேரடி ஒலிபரப்பு மிகவும் மன மகிழ்ச்சியையும் நல்ல சிந்தனையையும் தந்தது. நேரடி வர்ணனை செய்தவர்கள் இருவரும் ஆலயத்தில் நடைபெறுவதை கண்முன்னே நிறுத்தினார்கள். இறைவன் இறைவி அருள் யாவருக்கும் கிட்டியது. நேரடியாக ஆலய வழிபாடு செய்தது போல் மனதில் அமைந்தது. வர்ணனை செய்த இரு உள்ளங்களுக்கும் அமைத்த நிலையத்தார் அவர்களுக்கும் படைத்த மதுரை வானொலிக்கும் ஒலிபரப்பு செய்த நமது புதுவை வானொலிக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கமும் என்று கூறியுள்ளார். இதே நேயர் சென்ற மாதம் 29ஆம் தேதி அன்று ஒலிபரப்பான உழைப்பவர் அரங்கம் நிகழ்ச்சி பற்றி ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. சலவை தொழிலாளி வி முருகன் அவர்களுடன் சந்திப்பு மிக அற்புதமான நேர்மையான கருத்துக்களை எடுத்துரைத்தது. எந்த தொழில் செய்தாலும் விடாமுயற்சியும் உண்மை, நேர்மை, நம்பிக்கை இவைகள் யாவும் நம் மனதில் இருந்தால் வெற்றி நம் கையில். அனைவருக்கும் பயனுள்ள கருத்துக்களை வழங்கிய அவர்களுக்கும் நேர்முகம் கண்ட நமது நிலைய அறிவிப்பாளர் அவர்களுக்கும் நமது நிலைய அலுவலர் அவர்கள்

0: அவர்களுக்கும் நமது வானொலிக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கமும் என்று இந்த கடிதத்தினை முடித்திருக்கிறார். சென்ற மாதம் 30ஆம் தேதி அன்று ஒளிபரப்பான சிவரஞ்சினி நாடகம் பற்றியது. இந்த கடிதத்தை திண்டிவனம் கே குப்பு சாரங்கபாணி என்கிற நேயர் எழுதியிருக்காங்க. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் ஒத்தாசையாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை மையமாக கொண்டது. திரைப்பட பாடல்கள் இடம்பெற்றது சிறப்பு. சிவரஞ்சினியாக நடித்தவர் குரல் வண்ணம் மிக சிறப்பு என இந்த நாடகத்தை மெச்சுகிறேன் என்று எழுதியுள்ளார். அடுத்ததா நமது நிலையம் புதிதாக ஒவ்வொரு சனிக்கிழமை காலை 7:02 ஒலிபரப்பாகும் நினைவலைகள் அப்படிங்கிற நிகழ்ச்சியை பத்தி ஒரு சில கடிதங்கள் வந்திருக்கு.
1: ஆமாம், புதுச்சேரி தாகூர் நகர் எம் கிருபானந்தன் அவர்கள் தான் எழுதியிருக்கின்றார். நினைவலைகள் புதிய நிகழ்ச்சி மிக நன்றாக இருக்கிறது. அனைத்து புதுச்சேரி வானொலி நேயர்களுக்கும் எனக்கும் மகிழ்ச்சி தருகிறது. நிலைய அலுவலர்கள் மற்றும் புதுவை வானொலிக்கும் எனது பாராட்டுக்கள் என்று எழுதியிருக்கின்றார். வேற என்ன கடிதம் மேடம்?
0: இன்னும் ஒரே ஒரு கடிதம் நினைவலைகள் நிகழ்ச்சியை பற்றி வந்திருக்கு. சென்ற சனிக்கிழமை அன்று காலை 7:02 ஒலிபரப்பான நினைவலைகள் நிகழ்ச்சியை பற்றிய ஒரு கடிதம். இன்று காலை நிகழ்ச்சி கேட்டேன். முதலில் ஓபனிங் சாங் நினைவோ ஒரு பறவை, சூப்பர் சாங் செலக்ஷன். நிகழ்ச்சியின் முன்னோட்டமும் கேட்டேன். அந்த நாள் ஞாபகம் என்ற பாடல் அருமை. தலைப்பிற்கேற்ற பாடல்கள், சக மனிதர்களின் அனுபவங்களில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடங்கள். முதலில் சக மனிதர்கள் சொல்வதை காது கொடுத்து கேட்க வைத்து இருக்கிறீர்கள். இன்று பேசியவர் மிக சுவாரஸ்யமாகவும் கோர்வையாகவும் தன்னுடைய சிறு வயது அனுபவங்களையும் தனது இளமை பருவ வேலைகளையும் சொன்னார். உழைப்பு என்றும் வீண் போகாது என்று மிக அழகாக இந்த நிகழ்ச்சியின் மூலம் உணர்த்திய நிகழ்ச்சி தயாரிப்பாளருக்கு வாழ்த்துக்கள். முகம் தெரியாதவர்களின் அனுபவங்களை பகிர்தல் ஒரு நல்ல விஷயம். நெறியாளரின் குரலில் வசீகரமும் கம்பீரமும் கலந்து இருந்தது. பங்கேற்றவரை தயக்கமில்லாமல் பேச வைத்ததற்கு சபாஷ் போடலாம். மொத்தத்தில் ஒரு அருமையான நிகழ்ச்சி கேட்ட உணர்வு. நன்றி, வாழ்த்துக்கள்.
1: இந்த கடிதம் யாரு எழுதியிருக்காங்க?
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரியில் முகநூல் வழியாக அதுல வந்த ஒரு நிகழ்ச்சி குறித்த விமர்சனம் இது. புதுச்சேரி தில்லை மேஸ்திரி வீதியில் இருந்து சி மலர்விழி அப்படிங்கிற நேயர் எழுதியிருக்காங்க.
1: முகநூலில் ஆகாஷ்வாணி புதுச்சேரியில் நிகழ்ச்சி குறித்த நிறைய போஸ்டர்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் நிகழ்ச்சி குறித்த போஸ்டர் பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை அதில் பதிவு செய்யலாம்.
0: அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வழக்கம் போல கடிதங்கள் எழுதலாம்.
1: நிலைய இயக்குனர், துலாக்கோள் பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், இந்திரா நகர், புதுச்சேரி 6 என்ற முகவரிக்கு தங்களுடைய நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை எழுதி அனுப்பலாம்.
0: arpandi@gmail.com என்கிற மின் அஞ்சலிலும் நிகழ்ச்சி பற்றிய விமர்சனங்களையும் கருத்துக்களையும் அதிலே நீங்க குறிப்பிடலாம். இத்துடன் இன்றைய துலாக்கோள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: அடுத்த நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம்.
0: ஸ்ரீனிவாச முருகன்,
1: எஸ் ஜெயஸ்ரீ.
0: வணக்கம் நேயர்களே. நேயர்கள் இதுவரை கேட்டது துலாக்கோள், நேயர் கருத்து மடல்களின் தொகுப்பு. சங்கீத சாரல், பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள், வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீண இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 12:15.
3: நேயர்கள் கேட்க விருப்பது இசை பயிற்சி. நிகழ்ச்சியில் இடம்பெறும் பாடல் என்ன புண்ணியம் செய்தேனு. இயற்றியவர் ஊத்துக்காடு வெங்கடகவி அவர்கள். ராக

0: ரீத்தி கவுளை, தாளம் மிஸ்ர சாப்பு. கற்றுத்தருபவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி, கற்றுக்கொள்பவர் ஏ ஸ்ரீநிதி.
1: வணக்கம்.
2: வணக்கம். வாங்கம்மா, இன்றைய வகுப்புல என்ன புண்ணியம் செய்தேனோ அப்படின்னு தொடங்குற ஊத்துக்காடு வெங்கடகவியோட கீர்த்தனை ஒன்று சொல்லித்தர ஆரம்பிக்கிறேன். அது ரீத்திகவுளை ராகம், மிஸ்ர சாப்பு தாளம். இந்த ரீத்திகவுளை ராகம் வந்து 22வது மேளகர்த்தாவாகிய கரகர பிரியாவில் ஜன்யம். இதில் அமைஞ்சிருக்கிற ஸ்வரஸ்தானங்கள் வந்து எழுதிக்கோங்க. ஷட்ஜம்,
1: ஷட்ஜம்.
2: சதுஸ்ருதி ரிஷபம்,
1: சதுஸ்ருதி ரிஷபம்.
2: சாதாரண காந்தாரம்,
1: சாதாரண காந்தாரம்.
2: சுத்த மத்தியமம்,
1: சுத்த மத்தியமம்.
2: பஞ்சமம்,
1: பஞ்சமம்.
2: சதுஸ்ருதி தெய்வதம்,
1: சதுஸ்ருதி தெய்வதம்.
2: கைசிக்கி நிஷாதம்,
1: கைசிக்கி நிஷாதம்.
2: பொதுவாக வந்து ஊத்துக்காடு வெங்கடகவியோட பாடல்கள் வந்து நிறைய ஸ்ரீகிருஷ்ணர் மேலே இருக்கும். இது வந்து குருநாதர் மேலே இருக்குது இது இந்த பாடல். இப்போ இந்த கீர்த்தனையோட பல்லவி எழுதிக்கோங்க. என்ன புண்ணியம் செய்தேனோ,
1: என்ன புண்ணியம் செய்தேனோ.
2: சத்குருநாதா,
1: சத்குருநாதா.
2: எத்தனை,
1: எத்தனை.
2: தவம் செய்தேனோ,
1: தவம் செய்தேனோ.
2: நின் அருள் பெறவே,
1: நின் அருள் பெறவே.
2: நான்,
1: நான்.
2: அடுத்து அனுபல்லவி. பன்னரும் வேதங்கள்,
1: பன்னரும் வேதங்கள்.
2: படித்து,
1: படித்து.
2: உணர்ந்தாலும்,
1: உணர்ந்தாலும்.
2: உன் அருள் இல்லாவிட்டால்,
1: உன் அருள் இல்லாவிட்டால்.
2: ஒன்றுக்கும் உதவாது,
1: ஒன்றுக்கும் உதவாது.
2: தின்னத் தெவிட்டாத,
1: தின்னத் தெவிட்டாத.
2: தெள்ளமுதே,
1: தெள்ளமுதே.
2: குருதேவா,
1: குருதேவா.
2: தேவா,
1: தேவா.
2: தேவா, தேவா. மொத்தம் 4 தேவா வரணும்.
1: தேவா, தேவா.
2: உன் அருள் பெறவே நான்,
1: உன் அருள் பெறவே நான்.
2: அடுத்த சரணம். வாடிய பயிருக்கு,
1: வாடிய பயிருக்கு.
2: பெய்யும்,
1: பெய்யும்.
2: மழையை போலே,
1: மழையை போலே.
2: படர்முல்லை,
1: படர்முல்லை.
2: கொடிக்கு,
1: கொடிக்கு.
2: ஒரு,
1: ஒரு.
2: கொழு,
1: கொழு.
2: கிடைத்தார் போல,
1: கிடைத்தார் போல.
2: தேடியும்,
1: தேடியும்.
2: காணாத,
1: காணாத.
2: திரவியமே,
1: திரவியமே.
2: சத்குரு தேவா,
1: சத்குரு தேவா.
2: தேவா,
1: தேவா.
2: தேவா, தேவா.
1: தேவா, தேவா.
2: அப்போ வந்த மாதிரியே இதுலேயும் 4 தேவா. நின் அருள் பெறவே நான்,
1: நின் அருள் பெறவே நான்.
2: அதாவது மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி அவர் வந்து அந்த குருவோட மகிமையும் அந்த குரு பக்தியும் இந்த கீர்த்தனத்தில் வெளிப்படுத்தியிருக்கார். சாப்பா சாப்பாடு.

0: இதோட இந்த வகுப்பை முடிச்சுக்கலாம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். இசை பயிற்சியில் நேர்கள் இதுவரை கேட்டது ஊத்துக்காடு வெங்கடகவி அவர்கள் இயற்றிய என்ன புண்ணியம் செய்தேனோ என தொடங்கிய பாடல். ராகம் ரீத்தி கௌளை, தாளம் மிஸ்ரசாபு. கற்றுத்தந்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி, கற்றுக்கொண்டவர் ஏ ஸ்ரீநிதி.
2: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
3: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
2: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எண் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

0: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
2: ஒரே கிளிக்லயா அற்புதம்.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க, ஆர்பிஐ சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் இன்று எஸ் ஜானகி அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆழ்வார் பாசுரங்களில் முதலாவதாக பச்சை மாமலை.

0: மாட்டிக்கிட்டீங்க.
1: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் இன்று எஸ் ஜானகி அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆழ்வார் பாசுரங்களில் முதலாவதாக பச்சை மாமலை.

பனிசை மாலையில் எஸ் ஜானகி அவர்களின் பாட்டு ஆழ்வார் பாசுரங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக வந்து உதைத்த

நேர்கள் இதுவரை பனிசை மாலையில் எஸ் ஜானகி அவர்களின் பாட்டில் ஆழ்வார் பாசுரங்களை கேட்டு மகிழ்ந்தீர்கள். இன்னும் சில நொடிகளில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மேற்குவங்க முதலமைச்சராக பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரி இன்று பதவியேற்றார். முப்படைகளின் தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் ராஜா சுப்பிரமணி நியமிக்கப்பட்டுள்ளார். பிரதமரின் 3 காப்பீட்டு திட்டங்களில் இதுவரை 94 கோடி பேர் இணைந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். வேளாண் துறையின் நீடித்த வளர்ச்சிக்கான தேசிய இயக்கத்தின் கீழ் மத்திய அரசு இதுவரை 2119 கோடி ரூபாயை விடுவித்துள்ளது. உலகக்கோப்பை ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வீர் சோட்டானி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மேற்குவங்க முதலமைச்சராக பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரி இன்று பதவியேற்றார். கொல்கத்தாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மாநில ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். திரு நிசித் பிரமாணிக், திரு திலீப் கோஷ், திரு சுதிர்ராம் டுடு, திரு அசோக் கீர்த்தானியா, திருமதி

அக்னிமித்ரா பால் உள்ளிட்டோர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங், பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் உள்ளிட்டோர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்றனர். மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்றது. 294 உறுப்பினர்களை கொண்ட அம்மாநில சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் பிஜேபி 207 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. ஃபால்டா தொகுதியில் மட்டும் வரும் 21ஆம் தேதி மறு வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இந்த தேர்தலில் 15 ஆண்டு காலம் ஆட்சி பொறுப்பில் இருந்த திரிணாமுல் காங்கிரஸ் 80 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது. தமிழகத்தில் தாவேக்க புதிய அரசு அமைப்பதில் தொடர்ந்து தேக்க நிலை நீடிக்கிறது. அறுதி பெரும்பான்மைக்கு 2 உறுப்பினர்களின் ஆதரவு தேவை என்ற நிலையில் அக்கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆதரவை எதிர்நோக்கியுள்ளது. இது தொடர்பான முடிவினை இன்று அறிவிக்க உள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூறியுள்ளது. இதற்கிடையே பெரும்பான்மை ஆதரவை பெறுவதற்காக தாவேக்க குதிரை பேரத்தில் ஈடுபடுவதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் குற்றஞ்சாட்டினார். இந்நிலையில் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க ஆதரவு வேண்டுமென்றால் தேசிய ஜனநாயக கூட்டணியை நாடக்கூடாது என்ற இடதுசாரி கட்சிகளின் நிபந்தனையை தாவேக்க மீறியுள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள திமுக அமமுக உறுப்பினர்களின் ஆதரவை தாவேக்க கோரியதை சுட்டிக்காட்டியுள்ளது. கேரளாவில் புதிய அரசு அமைப்பது தொடர்பாக காங்கிரஸ் தொடர்ந்து ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகிறது. இது தொடர்பாக கேரளாவைச் சேர்ந்த காங்கிரஸ் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் திரு சதீசன், திரு ரமேஷ் சென்னிதாலா, கேரள காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு சன்னி ஜோசப் ஆகியோர் புதுதில்லியில் அக்கட்சியின் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தியை இன்று சந்திக்க உள்ளனர். இந்த சந்திப்பின்போது புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வது குறித்து விவாதிக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். 140 உறுப்பினர்களை கொண்ட கேரள சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி 102 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியது. முப்படைகளின் தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் ராஜா சுப்பிரமணி நியமிக்கப்பட்டுள்ளார். இப்பொறுப்பினை தற்போது வகித்து வரும் அனில் சௌஹானின் பதவிக்காலம் வரும் 30ஆம் தேதியுடன் முடிவடைவதையொட்டி இந்த நியமனம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ராணுவ விவகாரங்கள் துறையின் செயலராகவும் லெப்டினன்ட் ஜெனரல் ராஜா சுப்பிரமணி பணியாற்றுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய பாதுகாப்பு குழுமத்தின் ராணுவ ஆலோசகராக தற்போது அவர் பணியாற்றி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பிரதமரின் 3 காப்பீட்டு திட்டங்கள் 11 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். இத்தொடர்பாக புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். பிரதமரின் விபத்து காப்பீட்டு திட்டம், ஆயுள் காப்பீட்டு திட்டம் மற்றும் அடல் ஓய்வூதிய திட்டங்களில் 94 கோடி பேர் இணைந்துள்ளதாக அவர் கூறினார். ஆயுள் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இதுவரை 21,500 கோடி ரூபாய் இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டுள்ளதாகவும் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இதன் மூலம் பயனடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பிரதமரின் விபத்து காப்பீட்டு திட்டத்தின் கீழ் 660 கோடி ரூபாய் அளவிற்கு இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் 1,84,00,000 குடும்பங்கள் பயனடைந்திருப்பதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி, ஏழை மக்களுக்கு காப்பீட்டு வசதி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். இந்த திட்டங்கள் முழுமையாக டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக பயனாளிகள் எவ்வித சிரமமும் இன்றி இழப்பீட்டுத் தொகை பெறுவது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு பங்கஜ் சௌத்ரி கூறினார். வேளாண் துறையின் நீடித்த வளர்ச்சிக்கான தேசிய இயக்கத்தின் கீழ் இதுவரை 2,119 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதன் மூலம் 14 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைந்திருப்பதாக வேளாண் துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த இயக்கத்தின் கீழ் கடந்த நிதியாண்டில் 97 லட்சம் மண் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு அதன் வளம் குறித்து பரிசோதிக்கப்பட்டதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் மண் வள அட்டைகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ரவீந்திரநாத் தாகூரின் 165வது பிறந்த தின கொண்டாட்டங்கள் இன்று நடைபெறுகின்றன. இதனையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனர்.
தொழிலாளர்கள் நலனுக்கான 4 புதிய சட்டங்கள் முழுமையாக செயல்பாட்டுக்கு வந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதற்கான விதிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளதாக தொழிலாளர் நலத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பை உறுதி செய்ய இந்த சட்டங்கள் பயனளிக்கும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது.

0: டிரினிடாட் டொபாகோ உடனான நல்லுறவு பாரம்பரியம் மிக்கது என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக அந்நாட்டிற்கு சென்றுள்ள அவர் இரு நாடுகளுக்கிடையே கலாச்சாரம், விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களில் ஒற்றுமை காணப்படுவதையும் சுட்டிக்காட்டினார். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவை வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து அந்நாட்டு பிரதமருடனும் டாக்டர் ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். இதன் பின்னர் பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தானதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்குவங்கத்தில் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்திற்காக 2,700 கோடி ரூபாய் வழங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதற்கான ஒப்பந்தத்தில் மேற்குவங்க அரசு கையெழுத்திட்டவுடன் இந்த தொகை விடுவிக்கப்படும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இலங்கையின் காங்கேசன் துறையிலிருந்து நாகப்பட்டினம் நோக்கி வந்து கொண்டிருந்த பயணிகள் கப்பல் மோசமான வானிலை காரணமாக நடுக்கடலில் பழுதடைந்தது. கடலோர பாதுகாப்பு படையினர் மீட்பு பணிகளை மேற்கொண்டு பயணிகளை பாதுகாப்பாக மீட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: இலங்கை காங்கேசன் துறை துறைமுகத்திலிருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு நாகப்பட்டினம் நோக்கி பயணிகள் கப்பல் வந்து கொண்டிருந்தது. நாகப்பட்டினம் துறைமுகத்தை நெருங்கி சுமார் 2 கடல் மைல் தொலைவில் வந்தபோது திடீரென மோசமான வானிலை மற்றும் கடல் கொந்தளிப்பு காரணமாக கப்பலின் இயந்திரத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்த கப்பல் கேப்டன் உடனடியாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இரவு நேரத்தில் கப்பலை நடுக்கடலில் பாதுகாப்பாக நங்கூரமிட்டு நிறுத்தினார். இச்சூழ்நிலை குறித்து கப்பல் நிர்வாகம் உடனடியாக நாகப்பட்டினம் துறைமுக அதிகாரிகள், இந்திய கடலோர காவல்படை, கடலோர பாதுகாப்பு குழுமம் மற்றும் மாவட்ட நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவித்து அவசர உதவி கோரியது. பயணிகள் பாதுகாப்பை முதன்மையாக கொண்டு உடனடியாக நாகப்பட்டினம் துறைமுக அதிகாரிகளும் இணைந்து உடனடியாக இரவு நேர மீட்பு பணிகளை தொடங்கினார்கள். கடல் சீற்றமாகவும் இருள் சூழ்ந்தும் இருந்த போதிலும் மீட்பு குழுவினர் துரித நடவடிக்கையால் கப்பலில் இருந்த இந்திய மற்றும் இலங்கை பயணிகள் அனைவரும் படிப்படியாக இயந்திர படகுகள் மூலம் பத்திரமாக மீட்கப்பட்டனர். மீட்கப்பட்ட பயணிகள் அனைவரும் இரவோடு இரவாக நாகப்பட்டினம் துறைமுகத்திற்கு பாதுகாப்பாக அழைத்து வரப்பட்டனர். நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: பஞ்சாபில் அம்மாநில தொழில்துறை அமைச்சர் திரு சஞ்சீவ் அரோராவின் கூட்டாளிகளுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். 4 இடங்களில் இந்த சோதனை நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே அமலாக்கத்துறையை மத்திய அரசு தவறாக பயன்படுத்தி வருவதாக பஞ்சாப் முதலமைச்சர் திரு பகவந்த் மான் குற்றஞ்சாட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் கடந்த ஓராண்டுக்குள் 3 முறை அமலாக்கத்துறை இதுபோன்ற சோதனையில் ஈடுபட்டுள்ளதாக குற்றஞ்சாட்டினார். சிலி வெளியுறவு அமைச்சர் திரு பிரான்சிஸ்கோ பிரஸ் மெக்கனா 6 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வருகிறார். மத்திய அமைச்சர்கள் திரு பியூஷ் கோயல், டாக்டர் ஜெய்சங்கர் ஆகியோருடன் அவர் பேச்சு நடத்த உள்ளார். உலகக்கோப்பை ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வீர் சோட்ரானி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். எகிப்தின் ஜீசாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 14-12, 8-11, 5-11, 11-7, 11-2 என்ற செட்கணக்கில் இந்தியாவின் அபய் சிங்கை வென்றார். கான்சாஸில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தேஜஸ்வின் சங்கர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் உயரம் தாண்டுதல் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஸ்வீடனில் நடைபெற்ற டெப்டி சீக்மென்ட் செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்குவங்க முதலமைச்சராக பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரி இன்று பதவியேற்றார். முப்படைகளின் தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் ராஜா சுப்பிரமணி நியமிக்கப்பட்டுள்ளார். பிரதமரின் 3 காப்பீட்டு திட்டங்களில் இதுவரை 94 கோடி பேர் இணைந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். வேளாண் துறையின் நீடித்த வளர்ச்சிக்கான தேசிய இயக்கத்தின் கீழ் மத்திய அரசு இதுவரை 2,119 கோடி ரூபாயை விடுவித்துள்ளது. உலகக்கோப்பை ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வீர் சோட்ரானி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: ஆகாஷவாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 12:13.
3: ஆகாஷவாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள்.
4: கண்காட்சியில் அனுசுயாவோ புவனாவோ பொறுப்பை பகிர்ந்து கொள்ள வரும்போது கூட தேவைக்கு அதிகமாக அவள் பேசுவதில்லை. இரவில் ராசமாலை அவள் அருகில் படுத்துக்கொள்கிறாள். இறுதி ஆண்டு தேர்வை எண்ணி

0: இன்று மாலை அவள் பள்ளியிலிருந்து திரும்பும் நேரத்தில் அலுவலக அறையில் லோகாவும் டாக்டர் மித்ராவும் இருக்க காண்கிறாள். டாக்டர் மித்ரா இந்த இல்லத்தின் மருத்துவர். குழந்தைகளை பார்க்க நாள்தோறும் வருவதுண்டு. வயது முதிர்ந்த அந்த அம்மாள் மிக அன்பாக பேசுவார். அவருடைய சிரிப்பே அமுதம் தோய்ந்தாற்போல் இருக்கும். லோகா அவளை கண்டதும் அழைக்கிறாள். ஸ்கூல் பஸ் இவ்வளவு சுருக்காக வருகிறதா என்ன?
1: இல்லை மேடம்,
0: எனக்கு கிளாஸ் இல்லை, ஸ்டடி லீவு தான். இப்போ நான் அங்கே உள்ள ஹாஸ்டல் பெண்ணுடன் சேர்ந்து படிக்கப் போனேன், அதனால் வந்துவிட்டேன். இன்னைக்கு எனக்கு ராத்திரி கிச்சன் டியூட்டி.
1: தனியாகவா வருகிறாய்?
0: நான் நடந்துதான் வரேன் மேடம். லோகா அவளை ஏற இறங்க பார்க்கிறாள். நீ தனியாக வருவதும் போவதும் சரியில்லை, காத்திருந்து பஸ் வரும்போது தான் திரும்ப வேணும்.
1: சரி, போய் டாக்டருக்கு லைம் ஜூஸ் கொண்டு வா
0: என்று அனுப்புகிறாள். லோகாவிடம் இந்த கடுமையை அவள் எதிர்பார்க்கவில்லை. அனுசூயாவும் புவனாவும் சுதந்திரமாக வெளியே பஸ்ஸில் செல்கின்ற நேரே ஒழிய, உண்மையில் அவள்தான் விடுதியின் மற்ற பெண்களை தவிர சுதந்திரமாக பள்ளிக்கு சென்று வருகிறாள். ரோசியும் மீனாட்சியும் பஸ் வரவில்லை என்றால் பள்ளிக்கே செல்வதில்லை. ஜெயில் புள்ளிகளைப் போல் போகணும் வரணும் என்று அனுசூயா கூறியது செவிகளில் ஒலிக்கிறது.

0: நடந்து கொண்டதற்கு வருந்துகிறாள். அவள் மீது ஏற்கனவே மற்ற பெண்கள் பொறாமை கொண்டு நடக்கின்றனர். எனவே அவளிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று எண்ணியவளாக மாடிக்கு வருகிறாள். மாடி அரைக்கதவு சாத்தினால் போல் இருக்கிறது. அவள் மெதுவாக தட்டுகிறாள். எஸ் என்று டாக்டர் குரல் கொடுக்கிறாள். உள்ளே அவள் மட்டும்தான். நீண்ட மேசைக்கருகில் அமர்ந்திருக்கிறாள். அந்த பெரிய அறைக்கு மைத்ரேயி எப்போதோ சுத்தம் செய்வதற்காக வந்திருக்கிறாள். பளிச்சென்ற வினோலியம் விரிப்பினால் புதுமை பெற்ற தரையில் கால் வைக்கவே கூசுகிறது. பக்கத்துக்கு எட்டாக 16 நாற்காலிகளும் மெத்தை தேய்த்த வசதியான இருக்கைகள். அவ்வளவு நீளம் இல்லாதது போனாலும் 8 பேர் அமர்ந்து உண்ணக்கூடிய மேசை. மெருகு குலையாமல் மின்னுகிறது. ஓரத்தில் ஒரு அலமாரி. சுவரில் வரிசையாக படங்கள் இருக்கின்றன. காந்தியடிகளின் படம் பெரியது. அடுத்து நேருவின் படம். அதை அடுத்து முன்னாள் சுகாதார அமைச்சராக இருந்த பெண்மணியின் படம். அவள் உள்ளே வந்ததும் டாக்டர் எழுந்து கதவை சாத்துகிறாள். பழச்சாற்றை கையில் வாங்கி கொண்ட டாக்டர் மித்ரா கனிவாக புன்னகை செய்து அவளுடைய கையை ஆதரவாக பற்றும்போது மைத்ரேயிக்கு இனம் புரியாத அச்சமும் திகைப்பும் மேலிடுகின்றன. அவளுடைய மண்டையில் 1000 கேள்விகள் விஸ்வரூபம் எடுக்கின்றன. அந்த இல்லத்தில் நுழைந்தபோது அவள் முறைப்படி ஒருமுறை மருத்துவ பரிசோதனைக்கு உள்ளானதுண்டு. டாக்டர் மித்ராதான் செய்தாள். இப்போது என்ன டாக்டர், இப்போ மெடிக்கல் டெஸ்டா? இல்லை இல்லை, நீ உட்காரு, உன்னை ஒன்றும் செய்ய போகிறதில்லை, கொஞ்சம் பேசலான்னு. மறுபடியும் கனிவான நோக்கு, சிரிப்பு. பேசுவதற்கு கதவை சாத்துவானேன். அவளுக்கு கேட்க நாவு எழவில்லை. உனக்கு கல்யாணம் ஆயிருக்குல்ல, அந்த துயரக்கதையை இப்போது எதற்கு கேட்கிறீர்கள் என்று வினவுகின்றன அவள் விழிகள். குனிந்தபடியே ஆமாம் என்று தலையாட்டுகிறாள். எத்தனை மாசம் இருந்தாய் அவனுடன்? 4 மாசம். சந்தோஷமாக இருந்திருப்பா? இல்லை. சந்தோஷமாக இருந்திருந்தால் இங்கே வந்து அல்லல் படுவேனா? பாவம், நீ இரவெல்லாம் நினைச்சு நினைச்சு அழுகிறாயாமே. நீ சரியாக இரவு தூங்குறதில்லையாமே. என்னது, நீங்கள் என்ன கேட்குறீங்க டாக்டர்? நான் மடத்தனமாக ஆளை புரிஞ்சிக்காம போய் பாதாளத்தில் விழுவது போல விழுந்தேன். நல்ல வேளையாக அங்கே ஒரு அம்மாள், உன் போன்ற நல்ல குல பெண்கள் வந்து நல்லபடியாக வாழ முடியாது, போய் எங்கேயானும் பிழைத்து கொள்ளுன்னு சொன்னபோது பயந்து ஓடி வந்துட்டேன். வீட்டில் அக்காவின் கணவர் என்னை அடுத்து விரட்டினார். பிறகு லோகாமாவிடம் வந்து அண்டினேன். அவள் முகம் சிவக்க, கண்கள் தழும்ப, மென்மையான உணர்வுகளும் சிதையும் வேதனையில் விடுவிடென்று பேசும்போது டாக்டரின் முகம் மேலும் கனிகிறது. தப்பாக எடுத்துக்கொள்ளாதே, இங்குள்ள பெண்கள் உன் மீது மிகவும் இழிவான வகையில் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். என்ன குற்றம் சாட்டினார்கள் டாக்டர்? நான் வெளியே பள்ளிக்கூடம் போய் வரும் நேரத்தில் யாரையானும் சந்திக்கிறேன்னு என் மீது அடாப்பழி சுமத்துகிறார்களா? கடவுளே, நான் ஏன் இங்கே வந்தேன்? நான் இங்கு உள்ளவர்களை அடிமனசிலிருந்து வெறுக்கிறேன். இவர்கள் விரசமாக பேசும்போதெல்லாம் கூசி போகிறேன். இவர்களுடைய பேச்சும் செய்கைகளும் கேலிகளும் சாடைகளும் நான் அடியோடு வெறுக்கிறேன். உங்களிடம் என்ன பழி சுமத்தினார்கள் டாக்டர்? நான் கருவிற்றிருக்கிறேன் என்று சொன்னார்களா? எனக்கு நோய் இருக்கிறது என்று சொன்னார்களா? அவர்கள் உங்களிடம் என்ன பழி சுமத்தி என் மீது உங்களை சந்தேகப்பட செய்திருக்கிறார்கள்? நஞ்சத்து குருதிக்களத்திலிருந்து செந்தி மலர்கள் போல் அவளுடைய கேள்விகள் டாக்டரின் செவிகளில் வந்து படுகின்றன. அவள் தன் அன்பான கை கொண்டு மேனி துடிக்க நிற்கும் அவள் கையை அழுந்த பிடிக்கிறாள். ஷ், ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. நான் நம்பலை, லோகாவும் நம்பலை. ஐ எம் சாரி மை டியர். இதை மறந்துடு. நீ இங்கே இருக்க வேண்டியவள் அல்ல. உன்னை வேற தகுதியான இடத்துக்கு நான் அனுப்ப சொல்கிறேன். ஒரு அப்பாவினா யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம் கேட்கலாம்னு நினைக்கிறாங்களா? தன் நடத்தை மீது அவர்கள் சந்தேகம் கொண்டார்கள் என்ற செய்தி உறுதியான பிறகு அவளுக்கு அடக்க இயலாமல் கண்ணீர் பெருகுகிறது. நோ மை சைல்ட், நோ நோ நோ, அழக்கூடாது. கமான், லெட் அஸ் ஷேர் என்று நீர்ப்பானையின் மீது கவிழ்த்திருந்த டம்ளரை எடுத்து பாதி பழச்சாரை அதில் ஊற்றுகிறாள். இந்தா, நீ பாதி, நான் பாதி குடிக்கலாம். எனக்கு வேண்டாம் டாக்டர், நான் சொன்னா கேட்கணும். இவ்வளவு மென்மையான தோலை வச்சுட்டு இந்த உலகில் எப்படி பிழைக்கிறது?
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர்.

0: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: ஆகாஷவாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 1:07. மகளிர் நேரம். மகளிர் நேரத்தில் நேயர்கள் தங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 2275230, 2275240. வெளியூர் நேயர்கள் அல்லது கைபேசியில் அழைத்தால் 0413 என்ற குறியீட்டு எண்ணை முன்னிணைத்து அழைக்கலாம்.

0: நேர்களே, மகளிர் நேரம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மகளிர் நேரத்தில் தங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம் அப்படின்னு சொன்னோம். நேர் ஒருத்தர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாமா? வணக்கம், சொல்லுங்க.
1: ஹலோ, வணக்கம்மா. நான் பிள்ளையார் குப்பத்துலேருந்து ஜோதி முனி நகர் பேசுகிறேங்கப்பா.
0: சொல்லுங்கம்மா.
1: ஐ, எனக்கு வந்துட்டு இன்னைக்கு இன்றைக்கு வந்துட்டு அன்னையர் தினம் இல்லைங்களா? எல்லாருடைய அன்னைக்கும் என்னுடைய அன்னை காலமாயிட்டாங்க. அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்கிறேம்மா. என்னுடைய வந்துட்டு தாய் இல்லாமல் நான் இல்லை அந்த படத்துலேருந்து அதே பாட வரிகள் வரும், அதே பாட போடுக்குப்பா.
0: நிச்சயமாம்மா.
1: தாயில்லாமல் நான் இல்லை அந்த பாடல் வேணும்மா. நன்றிங்கம்மா.

நேயர்களே, மகளிர் நேரத்தில் மகளிர் தங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் உங்களுடைய விருப்ப பாடலையும் கேட்க அழைக்கலாம். 2275230 2275240 வெளியூர் நேயர்கள் 0413 என்ற குறியீட்டினை முன்னிணைத்து அழைக்கலாம்.

மகளிர் நேரத்தில் மகளிர் தங்கள் விருப்ப பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேர்களே, இன்று மாலை 5:30 மணிக்கு சின்னஞ்சிறு கிளிகள்

மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் நேயர்கள் தங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 2275-23-0, 2275-24-0. வெளியூர் நேயர்கள் 0413 என்ற குறியீட்டு எண்ணை முன் இணைத்து அழைக்கலாம்.

சங்கீத சாரல் பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள், வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீண இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.

0: மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள்,
1: ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள நிகழ்ச்சி
0: தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
2: மகளிர் நேரத்தில் மகளிர் அனைவரும் தங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 2275 2320 2275 2450. வெளியூர் நேயர்கள் கைபேசியில் 0413 என்ற குறியீட்டு எண்ணை முன் இணைத்து அழைக்கலாம்.

தலைநகரம் படத்திற்காக ஒலித்த குரல்கள் ஹரிகிருஷ்ணன், ஹரிணி. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

கை கொடுத்த தெய்வம் படத்திற்காக என்றும் இனியவையில் ஒலித்த குரல் டி எம் சௌந்தரராஜன். காலை எழும் பனித்துளி, காதல் சொல்லும் காதல் வரிகள், மழலை சிரிப்பின் ஓசை, மனம் தொடும் மெல்லிசை, கவலைகள் வந்து போகலாம், மகிழ்வூட்டும் தருணங்கள் வந்து சேரலாம், மனதில் என்றும் இனியவையாக என்றும் இனியவை பாடல்கள்.

0: என்றும் இனியவ பாடல்களை கேட்பதற்கும் பழைய நினைவுகளை அசை போடுவதற்கும் இனிமையாக இனிமையான பாடல்களை என்றும் இனியவையில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக பார்த்தால் பசி தீரும் படத்திற்காக பாடல்.
1: மெல்லினமாம்
2: இடையினமாம்
1: இடையினமாம்.

என்றும் இனியவை பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகாஷவாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேரம் 2:31:20. வரும் பாடல் நெஞ்சம் மறப்பதில்லை என்ற படத்திலிருந்து பி.பி. சீனிவாஸ், எஸ். ஜானகி குரல்களில்

காலத்தை கடந்து தலைமுறையை கடந்து இன்றும் என்றும் நம் மனதில் ஒலிக்கும் மெல்லிசை காதல் பாடல்களின் தொகுப்பை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிறைவாக ஆயிரத்தில் ஒருவன் படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் குரலில்

0: என்றும் இனியவை கேட்டு மகிழ்ந்தீர்கள் நேயர்களே. ஆகாஷவாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் தொடர்வது பிரெஞ்சு பாடம். நேரம் 2:40.
1: வணக்கம் நேயர்களே, மொழி பயிற்சியில் பிரெஞ்சு பாடம் கேட்கவிருக்கிறோம். ஆசிரியர் ஜி சுப்பிரமணியன் அவர்கள், மாணவி எம் பல்லவி.
2: Bonjour mademoiselle.
3: Bonjour monsieur.
2: Comment ça va?
3: Oui, je vais bien. Merci. Et vous?
2: Oui, ça va bien. Bon, est-ce que vous savez la leçon d'aujourd'hui? இன்று என்ன பாடம் என்று தெரியுமா?
3: Oui monsieur.
2: Quel est le titre de la leçon? பாடத்தோட பெயர் என்ன?
3: Adressez-vous à l'accueil.
2: Oui, adressez-vous à l'accueil. Très bien. Bon, donc quelle situation ce que nous allons voir? என்ன சூழ்நிலை நம்ம இப்ப பார்க்க போறோம் பாடத்தினுடையது?
3: À la poste.
2: À la poste. அப்படி என்றால்?
3: À la poste comme email.
2: அதாவது à la poste என்பது ஒரு அஞ்சலகம், போஸ்ட் ஆபீஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், தமிழில் அஞ்சலகம். அங்கு நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான், உரையாடல் தான் இன்றைய பாடத்துல பார்க்க போறோம். Bon, commencez à lire.
3: Susan, qu'est-ce que je dois faire pour envoyer ce paquet? Jean, allez à la poste. Susan, oui. Mais qu'est-ce que je dois dire? Jean, bonjour madame, je voudrais envoyer ce colis au Canada.
2: Merci. Donc la munade sonna madri paadathudaiya thalaippu enna nu kettingna, oru anjalagathula neenga oru kadidatha eduthittu poittu oru register post panna poringa, aana ungalku anga thagaval theriyala. Idhu dhaan oru paadathudaiya thalaippa vechi adressevu aalukai akkai. Akkai endral
3: akkai na mail. நான் பார்த்த வரைக்கும் மெயில் படிச்சிருக்கேன்.
2: அதாவது அக்கை என்றால் நீங்க ஒரு அலுவலகத்தில் போனீங்கன்னா இன்ஃபர்மேஷன் பாயிண்ட்னு இருக்கும், அதாவது வரவேற்பு சொல்லலாம், தகவல் அறியக்கூடிய ஒரு இடமா இருக்கும். அப்படிப்பட்ட இடத்துக்கு தான் அக்கை என்று பிரெஞ்சு மொழியில் சொல்வார்கள். நீங்களாகவே அதிரசே வூ, அதாவது நீங்களாகவே போய் முன் வந்து

0: அந்த தகவல் அறியக்கூடிய இடத்துல உங்களுடைய சந்தேகங்களை தெளிவுபடுத்திக்கிறீங்க. அது எந்த இடம்னு கேட்டால் ஒரு அஞ்சலகம் அல்ல போஸ்ட்டு. ஏன்னா பிரான்ஸ் நாட்டில் போஸ்ட்டு என்பது மிக முக்கியமான ஒரு அலுவலகம். வங்கிகளைப் போலவே போஸ்ட் ஆஃபீஸ் கூட ரொம்ப முக்கியமான ஒரு அரசு அலுவலகமாக இயங்குது. அங்கே என்ன நடக்குதுன்றது தான் இப்போ நமக்கு பாடத்துடைய உரையாடலாக இருக்குது. இந்த சியூசான் என்றவங்க என்ன கேட்குறாங்க, கஸ்கஷ துவாஃபேர் புராவையேசு பக்கே, அப்படி என்றால் என்ன?
1: நான் என்ன பண்ணணும், இந்த பேக்கெட் ஆர் கூரியர் ஏதோ ஒன்று அதை வந்து சென்ட் பண்ணுறதுக்கு?
0: ஆமாம், இந்த பாக்கெட்டை நான் அனுப்பணும், ஆனால் எனக்கு தெரியல, எனக்கு வழி சொல்லுங்க, எனக்கு உதவுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு ஜான் என்ற நபர் என்ன வழிகாட்டுகிறார்?
1: அலையாலா போஸ்ட்,
0: நீங்க அஞ்சலகத்துக்கு போக, அதன் வழியாக உங்களுடைய பொருளை அனுப்பலாம். சீசன் அவர் என்ன சொல்றாங்க?
1: Oui, mais qu'est-ce que je dois dire?
0: நான் என்ன கேட்கணும்? Je dois dire. பிரெஞ்சு மொழியில கட்டாயத்துக்காகவே பயன்படுத்தக்கூடிய வினைச்சொற்கள்லாம் இருக்கு. Le verbe devoir, le verbe falloir, இதெல்லாம் வந்து ஒரு certain expression obligatoire. ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு நீங்கள் பேசும்பொழுது, ஒரு அவசர நிலைக்கு பேசும்பொழுது இது கண்டிப்பாக இந்த வினைச்சொல்லை தான் பயன்படுத்துவார்கள். அப்போ நான் என்ன செய்யணும், நான் என்ன கேட்கணும் அங்கே போய், எனக்கு தெரியல அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஜான் என்பவர் என்ன பதில் அளிக்கிறார்?
1: Bonjour madame, je voudrais envoyer ce colis au Canada.
0: அதாவது வணக்கம் மேடம், நான் இந்த கனடா என்ற நாட்டுக்கு இந்த பார்சலை நான் அனுப்ப விரும்புகிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சென்ற வகுப்பில் கூட இது சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு நினைவு ஊட்டுகிறேன். ஜவ் என்பது தேவை, மற்றும் அந்த பேசுகிற ஒரு உரையாடலுடைய அமைப்பு வேற. ஜவுத்ரே என்பது உங்களுடைய விருப்பத்தையும் வெளிப்படுத்துறது தான். அது இல்லை வெர்பு வுழுவார் செகோஷிகே கோண்டிஷனல் பிரிசம், அது அப்படி தான் பயன்படுத்தியிருக்காங்க. அதை சொன்ன உடனே நான் இந்த மாதிரி கனடா நாட்டுக்கு அனுப்ப வேணும், இதுக்கு எனக்கு என்ன தெரியலேன்னு கேட்கும்போது திரும்பவும் தொடர்றது உரையாடல். அதுக்கு இந்த ஜான் அவங்க என்ன சொல்கிறாரு?
1: Jean, est-ce que vous auriez de colis timbre à 0,460?
0: அதாவது ஜோலி. ஜோலி என்றால் என்ன?
1: ஜோலி இங்க வந்து
0: என்ன? ஜோலி பாஸ்க உசத் ஜோலி அப்படின்வாங்க. நீங்க அழகாக இருக்கிறீர்கள். அப்ப அந்த அழகாக இருப்பது அது டேம்பர். டேம்பர் சவதிர்குவா? அதாவது நம்ம ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு பொருள், ஒரு லெட்டரோ எதுவோ அனுப்பணும்னா கண்டிப்பாக அந்த காலத்தில், இப்போ இருக்கிற காலகட்டங்களில், இப்போலாம் ஸ்பீட் போஸ்ட்டு என்னமோ வந்துருச்சு, இன்னும் பயன்படுத்திக்கிறாங்கள ஸ்டாம்ப்ஸ், அஞ்சல், அந்த முத்திரை இருக்கு இல்லையா, அந்த முத்திரை வந்து அதை வாங்கி தான் நம்ம ஒரு பொருளை அனுப்ப முடியும். அதோடைய விலை கூட அதில் குறிப்பிட்டிருக்காங்க, அதாவது 46 சென்ட். அதுதான் அதோடைய விலை, அது ஸ்டாம்புடைய விலை. அழகான ஒரு நான் சொன்ன மாதிரி உரியன்னா அது ரொம்ப மரியாதையாக கேட்குது. உங்ககிட்ட இருக்கா, உங்களிடம் இப்படிப்பட்ட முத்திரை அதெல்லாம் இருக்கா, அழகான முத்திரைன்னு கேட்கும்போது அதுக்கு அந்த அஞ்சல் அலுவலகர் என்ன பதில் சொல்றாரு? லோ போஸ்டியே கெஸ்கில் ரெப்போ என்ன பதில் சொல்றாரு?
1: Oui, bien sûr, je vais vous montrer ce que vous avez.
0: Ce que nous avons. இருக்கு நிச்சயமா. Bien sûr. Bien sûr என்பது நிச்சயமாக, நான் உங்களுக்கு காட்டுறேன். Je vais vous montrer ce que nous avons. எங்க கிட்ட இருக்கிறதெல்லாம் காட்டுறோம், நீங்க எது வேணாலும் வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. அதன் பிறகு Jean.
1: Pour qu'un paquet arrive le plus vite possible, quel est le meilleur système?
0: அதன் பிறகு அடுத்த ஒரு சூழ்நிலையை உருவாக்குற, அதாவது எனக்கு ஒரு பொருள் நான் அனுப்பணும், அது மிக விரைவாக செல்லணும். Pour qu'un paquet arrive le plus vite possible. Le plus vite. அதாவது பாசிபிள் என்பது பாசிபிள், முடியும். லே ப்ளூ வீத் என்பது மிக விரைவாக, அதாவது ஆங்கிலத்தில் சூப்பர் ரிலேட்டிவ் டிகிரி என்று சொல்வார்கள். அதாவது ஃபாஸ்டஸ்ட் பாசிபிலிட்டி என்பது தெளிவாக சொல்லணும். ப்ளூ வித் பாசிபிள் என்பது த மோஸ்ட் பாசிபிள் டைம் விச் த பேக்கெட் வில் அரைவ் டு த டெஸ்டினேட்டர் என்று ஆங்கிலத்தில் சொல்வது போல, நீங்கள் சீக்கிரமாக அனுப்புறதுக்கு என்ன வழி இருக்குது அதை எனக்கு சொல்லுங்கள். கெலலு மெய்யர், லே மெய்யர் அப்படி என்றால்
1: மெய்யர்னா ஒரு கரெக்டான சிஸ்டம்.
0: அதாவது இது கூட பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் ரிலேட்டிவ் டிகிரி என்று ஆங்கிலத்தில் சொல்ல பெஸ்ட் என்று சொல்லுவோம் இல்லையா, பெஸ்ட் விஷஸ், அது மாதிரி பெஸ்ட் என்ற ஒரு வார்த்தைக்கு பிரெஞ்சு மொழி லே மெய்யர் மஸ்குல இல்லைங்களா. எதுக்காக இங்கே மஸ்குலன்னு சொல்கிறோம்? புர்க்கோம் இட் லீஸ் மோ மஸ்குல, என்ன காரணம்? ஏன்னா ஆங்கிலத்தில் பெஸ்ட் என்று சொன்னால் ஒரே வார்த்தை தான், ஒரே சொல்லு தான். பிரெஞ்சு மொழியில்

0: நான்கு விதமாக பிரிக்கிறார்கள். அதை ஒன்று லே மேயர், இரண்டாவது லா மேயர், லே மேயர் மஸ்குலம் ப்ளூரியல், லே மேயர் ஃபெமினம் ப்ளூரியல். இங்கே எதுக்காக லே மேயர் என்று பயன்படுத்துகிறார்கள், என்ன காரணம்?
1: சிஸ்டம்,
0: லே மேயர் சிஸ்டம், வாலா சிஸ்டா, அதாவது முறை. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அஞ்சலகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப விரைவாக இயங்கக்கூடிய அஞ்சலகம், அது போல தான் அப்பயும் இருந்திருக்கு. ஆனால் அவங்களுக்கு தெரியாததுனால எந்த வழியில் இந்த பார்சல் அனுப்பிச்சான்னா சீக்கிரமாக போய் சேரும் அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த அஞ்சல் அலுவலகர் என்ன பதில் கூறுகிறார்?
1: La poste.
0: Le postier.
1: Avec Colissimo, le paquet arrive dans un délai de 2 jours.
0: Avec le Colissimo என்ற முறை, அதுல ஒரு போஸ்டல் சிஸ்டத்துல ஒரு முறை இருக்கு, அது ஒரு பேர் கொலிசிமோ என்ற ஒரு வழியில நீங்க அனுப்பிச்சீங்கன்னா இந்த பாக்கெட் வந்து எத்தனை நாளுக்குள்ள போய் சேர்ந்துரும்? Dans un délai de 2 jours. ரெண்டு நாளுக்குள்ளேயே போயிடும் அப்படின்னு இவருக்கு ஒன்று ஒரு யோசனை வந்துச்சு. சரி பரவாயில்ல அப்படின்னு நினைச்சிட்டு அதுக்கு என்ன பதில் கூறுகிறார் ஜான்?
1: Comment est-ce qu'on fait pour envoyer ces objets fragiles?
0: அதாவது இவரு வந்து அஞ்சலகத்துக்கு போய் பல கேள்விகள் கேட்கிறாரு, ஒன்னு ஒன்னா கேட்டுட்டு இருக்காரு. இப்ப என்ன கேட்கிறாரு, எடுத்துட்டு வந்த பொருள் ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு அதுல நிறைய சந்தேகம். அந்த பொருள் வந்து எளிதில் உடையக்கூடியது, ஒப்ஜே ஃப்ரஜில், எளிதில் உடையக்கூடிய பொருளா இருக்கு, எனக்கு இது ஒரு பாதுகாப்பா அனுப்பணும், அதுக்கு என்ன வழி? ஆஸ்கு ஆன் ஃபே புர் ஆன் ஒய்யே திஸ் ஒப்ஜே ஃப்ரஜில் அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு என்ன அஞ்சல் அலுவலகர் பதில் கூறுகிறார்?
1: இல் எக்ஸிஸ்ட் தேஸ் ஒம்பலாஜ் ஸ்பெசியோ புர் லே புத்தை சினோ வு தேவே பியா என்வலோப்பே லிஸ் ஒப்ஜே ஃப்ரஷ்.
0: நீங்கள் கவலைப்பட வேணாங்க, இந்த அஞ்சல் அலுவலகத்தில் அதுக்கான வசதிகள்லாம் இருக்குது, அதனால் நீங்கள் அதை எப்படியும் நம்ம பாதுகாப்பாக அனுப்பலாம். இல் எக்ஸிஸ்ட் திஸ் ஆம்பாலாஜ், ஆம்பாலாஜ் என்றால் ஆம்பாலாஜ் பேக்கிங், பேக்கேஜ் பண்ணுறோம் இல்லையா, ஒரு பொருளை நம்ம வந்து அனுப்பும்போது ரொம்ப சேஃப்டியாக அதை பாதுகாப்பாக பேக் பண்ணி அனுப்பணும், அதுவும் ஸ்பெஷல் பேக்கேஜ், ஸ்பெஷலாகவே இருக்குது. இதுக்குன்னு வசதிகளை கூட அஞ்சல் அலுவலகத்தில் வச்சுருக்கிறாங்க. நீங்கள் குறிப்பாக அந்த பாட்டில்ஸ் புத்தை பாட்டில்ஸ்லாம் அனுப்பணும்னா அது சேஃப்டியாக போவோம், உங்களுக்கு பாதுகாப்பாக போவோம். ஒருவேளை சீனோ இல்லாவிடில் நீங்களே கூட ஊதேவே பியா, ஊதேவே பியா ஆம்பளப்பே லெஸ் ஒப்ஜே ஃப்ரஜில், இல்லை நீங்களே கூட உங்கள் வசதிக்கு ஏற்ப நீங்கள் எப்படி பண்ணணுமோ நீங்கள் பேக் பண்ணிக்கலாம் அதை அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு அடுத்த சூழ்நிலைக்கு வந்துட்டோம், அதோட அந்த உரையாடல் முடிந்தெடுத்து அடுத்ததாக மூன்றாவது உரையாடல் என்ன
1: பாருங்கள். Vous, les Français, vous avez toujours des mots impossibles. C'est quoi? Une lettre recommandée avec accusé de réception?
0: இது அடுத்த சூழ்நிலை, அது அதோட அந்த பொருளை அனுப்புறதுக்கான சூழ்நிலை முடிஞ்சிருச்சு. இன்னொரு நபர் அவர் என்ன கேட்கிறாரு, ஓலாலா அப்படி என்றால் என்ன?
1: அது ஒரு எக்ஸ்பிரஷன் மிஸ்டர்.
0: ஆமாம், அதாவது பிரெஞ்சு மொழியில் ரொம்ப பிரபலமான ஒரு எக்ஸ்பிரஷன் இல்லைங்களா, அதாவது இது பல தரப்பட்ட சூழ்நிலைக்கு பயன்படுத்துகின்ற ஒரு வார்த்தை தான் இது. ஓலாலா என்பது அடக்கடவுளே இப்படியும் சொல்லலாம், ஐயோ என்றும் சொல்லலாம், பல தரப்பட்ட சூழ்நிலைக்கு ஏற்றார் போல அதோடைய பொருள் விளங்கும். இது என்ன கேட்டீங்கன்னா impossible, அதாவது நீங்கள் பிரெஞ்சுக்காரர்கள், உங்களுக்கு எப்பொழுதுமே வந்து என்ன சொல்கிற அந்த வாக்கியத்துடைய பொருள் என்ன கூறுங்கள் பார்ப்போம். எப்பொழுதுமே முடியாது என்ற சொல்ல பயன்படுத்தக்கூடாது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியல எப்படி அனுப்பணும், அதை விட்டுட்டு முடியாது என்ற சொல்ல பயன்படுத்தாதீங்க. செக்வா யூன் லேத்ரு ரெக்கமெண்டே அவைக்கு இது அக்யூஸ் ரெசப்சியம், அக்யூஸ் ரெசப்சியம் என்றால் யூன் லேத்ரு ரெக்கமெண்டே
1: யாராச்சும் ரெக்கமெண்ட் பண்ண லெட்டர்,
0: அந்த பொருள் அல்லது ஆங்கிலத்தில் வந்து ரிஜிஸ்டர் லெட்டர், பதிவு தபால் என்று தமிழில் சொல்லுவோம். அந்த பதிவு தபாலை கூட பார்த்தீங்கன்னா நமக்கு உறுதிப்படுத்தும் வகையில் ஒரு அக்னாலஜ்மெண்ட் கார்டு என்று சொல்வார்கள், ஒப்புகை அட்டை தமிழில் சொல்ல போனால், அந்த ஒப்புகை அட்டையோடு சேர்த்து தான் நம்ம பதிவு தபால் பண்ணுவோம், நம்மளுடைய பாதுகாப்புக்கும் சேஃப்டிக்காக தான் அப்படின்னு சொன்னவொடனே அப்படியா அடி என்று ஜோயல் அவங்க அவர் என்ன சொல்றாரு,
1: இது
0: இந்த அக்யூஸ் ரெசப்ஷன் சொன்னவொடனே அவருக்கு

0: புரியல, அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. இது ஒன்றுமே இல்லை, இது வந்து அந்த ஊழியர் அவங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு பேப்பரோ கொடுப்பாரு, அதில் வந்து உங்களுடைய தகவல்லாம் கொடுத்தீங்கன்னா அந்த கடிதம் போன பிறகு திருப்பி வந்து உங்களுக்கு வந்து சேரும், அந்த அட்டை வந்து உங்களுக்கு திருப்பி சேரும், அதுதான், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொன்னவனே அடுத்ததாக உடனே சந்தேகம், அதுக்கு நான் ஏதாவது காசு கொடுக்கணுமா, பணம் கட்டணுமா? இல்லை இல்லை, அது இலவசம் தானே, சே கிராச்சு அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்புறாங்க. அதுக்கு ஜோயல் என்ன பதில் சொல்றாரு? இல்லை இல்லை, நீங்கள் பணம் கட்டணும், அந்த ஒப்புகை அட்டைக்கு தனியாக பணம் கட்டணும், அது வந்து கடிதத்தோட வர சேர்ந்து வரும், ஆனால் நார்மலாக அனுப்பக்கூடிய கடிதத்தை விட கொஞ்சம் அதிகமாக விலை கொடுக்க வேண்டியதாக இருக்கும், அவ்வளோதான் என்று சொல்கிறார். புரியுதா இந்த படத்துடைய பொருள்? புரியுதா? மெர்சிமா. செல்லர் த ஃபினீர் பூர்ணோத்ரு கூர் ஒழுதி ஓவா உவார் அலா புருஷன்.
1: மெர்சி பூக்கூ மிஸ்யூ.
0: மெர்சி மதுவசெல் அலா புருஷன்.
2: நேயர்களே, இதுவரை மொழி பயிற்சியில் பிரெஞ்சு பாடம் இடம்பெற கேட்டீர்கள். ஆசிரியர் ஜி சுப்பிரமணியன் அவர்கள், மாணவி எம் பல்லவி. இத்துடன் இன்றைய பிரெஞ்சு பாடம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.

0: இன்னும் சில நொடிகளில் வானிலை அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தென் தமிழகத்தின் அநேக இடங்களிலும் வட தமிழகத்தின் பல இடங்களிலும் பரவலாக மழை பெய்துள்ளது. புதுச்சேரி காரைக்காலில் லேசான மழை பெய்துள்ளது. மழை பெய்துள்ள இடங்களும் அளவுகளும்: ஊத்து 17 சென்டிமீட்டர், நாலுமுக்கு 16 சென்டிமீட்டர், காக்காச்சி 14 சென்டிமீட்டர், மாஞ்சோலை 11 சென்டிமீட்டர், ஆய்க்குடி மற்றும் போடிநாயக்கனூர் தலா 9 சென்டிமீட்டர், கருப்பநந்தி அணை 8 சென்டிமீட்டர், குலசேகரப்பட்டினம், செங்கோட்டை, சாத்தான்குளம் இங்கெல்லாம் தலா 7 சென்டிமீட்டர், ஸ்ரீவைகுண்டம், குண்டூர் அணை தலா 6 சென்டிமீட்டர், காரைக்குடி, பூதலூர், திருச்செங்கோடு, மேட்டுப்பாளையம், கன்னிமார், வேம்பக்கோட்டை, தென்காசி, மாம்பழத்துறையாறு, ஆனைக்கிடங்கு ஆகிய இடங்களில் தலா 5 சென்டிமீட்டர், அடிவினைனார் கோவில் அணை, ஒட்டன்சத்திரம், குறிஞ்சிப்பாடி, வாத்தலை அணைக்கட்டு தலா 4 சென்டிமீட்டர், மூலக்கரைப்பட்டி, தங்கச்சிமடம், சூரலக்கோடு, சேரன்மாதேவி, அவலாஞ்சி, தூத்துக்குடி விமான நிலையம், மணிமுத்தாறு, கோயம்புத்தூர் தெற்கு, முக்கடலணை, நுங்கம்பாக்கம், எலந்தங்குட்டை மேடு, கொடுமுடியாறு அணை, தொழுதூர், கூடலூர் பஜார், பேச்சிப்பாறை, தேவக்கோட்டை, செம்மேடு, ராமேஸ்வரம், விருதுநகர், தேவிமங்கலம், திருபுவனம், பாம்பன், நாகப்பட்டினம், திருமயம், சிவலோகம் ஆகிய இடங்களில் தலா 3 சென்டிமீட்டர், நம்பியூர், கிளென்மார்கன், கொடவாசல், ராஜா அண்ணாமலைபுரம், நம்பியார் அணை, உளுந்தூர்பேட்டை, அடையார், பரமக்குடி, சமயபுரம், நடுவட்டம், தஞ்சாவூர், கொடுமுடி தலா 2 சென்டிமீட்டர், ஈரோடு, கடலூர், நாங்குநேரி, அரசூர், எம்ஜிஆர் நகர், பெரம்பூர், பரமத்திவேலூர், திருக்காட்டுப்பள்ளி, தாமரைப்பாக்கம், சிங்கம்புனை, அம்பாசமுத்திரம், கொள்ளிடம், கொடைக்கானல் ஆகிய இடங்களில் தலா 1 சென்டிமீட்டர், சேலத்தில் அதிகபட்சமாக 36.6 டிகிரி செல்சியஸும், கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் குறைந்தபட்சமாக 21.4 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவானது. நேற்று நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தற்போது கேரள கடற்கரைக்கு அருகில் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகளில் காணப்படுகிறது. இது கடல் மட்டத்திலிருந்து 1.5 கிலோமீட்டர் உயரம் வரை விரிவடைந்துள்ளது. குமரி பகுதி மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவிய

வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தற்போது மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை பகுதிகளில் கடல் மட்டத்திலிருந்து சராசரியாக 5.8 கிலோமீட்டர் உயரம் வரை விரிவடைந்துள்ளது. இதன் தாக்கத்தால் இம்மாதம் 11ஆம் தேதி தென்மேற்கு வங்கக்கடலில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக இன்றும் நாளையும் தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலின் பல இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை மற்றும் காரைக்காலின் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கன முதல் அதிகன மழை பெய்யக்கூடும். நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி பகுதிகளின் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 32 முதல் 33 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 11 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவக்கூடும். கன்னியாகுமரியில் அதிகபட்சமாக 34.2 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவானது. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 3:14. பன்மொழி பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நேர்களே. அடுத்ததாக தெலுங்கு பட பாடல் எஸ்பிபி குரலில்.

பன்மொழி பாடல்களில் அடுத்ததாக ஹிந்தி மொழி பாடல்களை பார்க்க இருக்கிறோம். ஹிந்தி மொழி பாடலை பாடியிருப்பவர் அலேகா யாக்னிக், உதித் நாராயணன் குரல்களில் ஒலிக்கிறது.

பன்மொழி பாடல்களை கேட்டு ரசித்தீர்கள். நேயர்களே, வானொலிக்கு 90 கொண்டாட்டங்களை ஒட்டி நேயர்கள் முன்னிலையில் நிகழ்ச்சி ஒளிப்பதிவு செய்யப்படுகிறது. காரை எஸ் கனகராஜ் மற்றும் குழுவினர் வழங்கும் சிறப்பு நாட்டுப்புற பாடல்கள் கோரிமேடு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் நிலைய வளாகத்தில் நாளை மறுநாள் காலை 11 மணியளவில் ஒளிப்பதிவு செய்யப்படுகிறது. நேயர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஒளிப்பதிவு செய்யப்பட்ட சிறப்பு நாட்டுப்புற பாடல்களை இம்மாதம் 15 தேதி அன்று நண்பகல் 12:02 முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹர்ட்ஸ் மற்றும் எஃப்எம் பண்பலை அலைவரிசை 102.8 மெகாஹெர்ட்ஸில் கேட்க தவறாதீர்கள்.

ஆகாஷவாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 3:30. சங்கீத சாரல் ஷியாமலா வெங்கடேஸ்வரன் பாட்டு கேட்கலாம். நிகழ்ச்சி தொடங்கும் முன் விளம்பரம்.

0: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
1: ஒரே கிளிக்லயா, அற்புதம்.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

சங்கீத சாரலில் ஷியாமலா வெங்கடேஸ்வரனின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக துர்காதேவி என்று தொடங்கும் பாடல், நவரச கன்னட தாளம் ராகம் ஆதி தாளம்.

பனிசை மாலையில் ஷியாமலா வெங்கடேஸ்வரன் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக காலராத்திரி ஸ்வரீபினி என தொடங்கும் பாடல், ஹாமிகா ராகம் ஆதிதாளம்.

0: நைனோ உரங்களின் மகிமை ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேம்மா. ஆமா, 6 மாசத்துக்கு முன்னாடி.
3: ஆகாஷவாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 4:10. திரை இசை கேட்கலாம். மெர்சல் படத்திற்காக ஒலிக்க இருக்கும் குரல்கள் சித் ஸ்ரீராம், ஸ்வேதா மோகன் குரல்களில்.

இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காஞ்சனா படத்திற்காக ஒலித்த குரல்கள் சஞ்சித், சுரேஷன், தக்ஷணா ஆகியோர். அடுத்து பென்னி டயல் குரலில் தேவி பட பாடல்.

0: சர்வீஸை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
1: சைக்கிள்ல போனா கவனம் சாலையில இருக்கணும்.
2: மூணு பேரு நாலு பேரா கூட்டம் கூட்டமா போறது,
1: அரட்ட சிரிப்புன்னு அமக்களப்படுத்துறது,
2: காரு லாரின்னு பெரிய வாகனங்களுக்கு நடுவில் எல்லாம் புகுந்து புகுந்து போறது,
1: இன்னும் எத்தனையோ சாலை சாகசங்கள்
3: செய்வது சரியா சொல்.
2: சாலை விதிகள் நம்ம பாதுகாப்புக்காக,
1: அதையெல்லாம் மீறதுதான் சந்தோஷம் நான் நினைக்கிறீங்க.
4: இது

0: நேர்களே, வானொலிக்கு 90 கொண்டாட்டங்களை ஒட்டி நேர்கள் முன்னிலையில் நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. காரை எஸ் கனகராஜ் மற்றும் குழுவினர் வழங்கும் சிறப்பு நாட்டுப்புற பாடல்கள் கோரிமேடு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் நிலைய வளாகத்தில் நாளை மறுநாள் காலை 11 மணி அளவில் ஒளிப்பதிவு செய்யப்படுகிறது. நேர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஒளிப்பதிவு செய்யப்பட்ட சிறப்பு நாட்டுப்புற பாடல்களை இம்மாதம் 15 தேதி அன்று நண்பகல் 12:02 முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹர்ட்ஸ் மற்றும் எஃப்எம் பண்பலை அலைவரிசை 102.8 மெகாஹெர்ட்ஸில் கேட்க தவறாதீர்கள்.
1: அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையை போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 மணிக்கு உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்க

0: தொலைபேசியில் ஒலித்த குரல்கள். ரெமோ படத்திற்காக அனிருத், ஹேமச்சந்தர். அடுத்து அநேகன் படத்திற்காக
1: வரும் பாடல் சங்கர் மகாதேவன்,
0: சின்மயி பாடியது.

இசையில் அடுத்து ஒலிக்க இருப்பது தினேஷ் கனகரத்தினம் கிருஷ் குரல்களில்.

திரை இசையில் அடுத்ததாக வரும் பாடல் அனிருத் ஜனிதா காந்தி குரல்களில் வரும் பாடலின் படம் டாக்டர்.

திரை இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நேயர்களே. வானொலிக்கு 90 கொண்டாட்டங்களை ஒட்டி நேயர்கள் முன்னிலையில் நடைபெறும் காரை எஸ் கனகராஜ் மற்றும் குழுவினர் வழங்கும் சிறப்பு நாட்டுப்புற பாடல்கள் கோரிமேடு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் நிலைய வளாகத்தில் நாளை மறுநாள் காலை 11 மணி அளவில் ஒளிப்பதிவு செய்யப்படுகிறது. நேயர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஒளிப்பதிவு செய்யப்பட்ட சிறப்பு நாட்டுப்புற பாடல்களை இம்மாதம் 15 தேதி அன்று நண்பகல் 12:02 முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் எஃப்எம் பண்பலை அலைவரிசை 102.8 மெகாஹெர்ட்ஸில் கேட்க தவறாதீர்கள். வாரிசு படத்திற்காக அனிருத், ஜனிதா காந்தி குரல்களில்.

நேயர்கள் கேட்கவிருப்பது இளைய பாரதம். ஹலோ மக்களே, நான் உங்கள் நிவேதா ஸ்ரீ. இன்னைக்கு டைம் என்ன அப்படின்னா 5:20 ஆகிறது. நீங்கள் கேட்டிருக்கிறது ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் இளைய பாரதம். மக்களே, நினச்சி பாருங்கள், நம்ம காலேஜ் லைஃப்னா வெறும் சப்ஜெக்ட் மட்டும் இல்லைங்க, ஃப்ரெண்ட்ஸுன்னு ஒரு ஃபுல் சிலபஸே இருக்குது. ஒரு கிளாஸில் எல்லா சப்ஜெக்ட் டீச்சர்ஸும் இருப்ப மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஃபுட் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, காசிப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, எக்ஸாம் சேவியர்ஸ், சில ஃப்ரெண்ட்ஸ் லஃப்டை கொடுப்பாங்க, சில ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ட்ரென்த் கொடுப்பாங்க. இன்றைக்கி நம்ம ஷோ முழுக்க டைப்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் இன் காலேஜ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்டே டியூன்ட் வித் மீ. நீங்கள் கேட்டிருக்கிறது ஆகாஷ்வாணி புதுச்சேரி இளைய பாரதம். என்ன மக்களே, என்ன யோசிக்கிறீங்க, நம்ம என்ன பேச போகிறோம்? காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டோம், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லிட்டோம். அப்படி என்னப்பா ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்குது, என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டுருக்குறீங்களா? ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் டைப் என்னவாக இருக்கும், கெஸ் பண்ணிங்களா? ஆனால் மக்களே, எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு தனி ரோல் ப்ளே பண்ணுவாங்க. நம்ம காலேஜ் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் கேட்டகரி யாருன்னு பார்க்கலாமா? வேறு யார், நம்ம பஞ்சாயத்து ஃப்ரெண்ட்ஸ் தான். நம்ம எப்பவுமே வம்பு விலைக்கு கொடுத்து வாங்குவோம். அந்த வம்பு விலை கொடுத்து வாங்கும் போது முன்னாடி வந்து நிற்கிற நம்ம சிங்கம் மாதிரி வந்து நிற்பாங்க. இவங்க தான் வந்து விடுடா பார்த்துக்கலாம், நான் இருக்கேன், நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு எந்த பிரச்சனையும் நம்ம விலை கொடுத்து வாங்கினாலும் ஒரு வார்த்தை போதுங்க, நான் இருக்கேன்டா நீ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தை சொல்கிறது அதுவே தனி சுகங்க. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸு நம்ம நண்பர்கள் லைஃப்பில் இருந்தால் போதும், எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் நம்ம சாதாரணமாக செலவு பண்ணிடலாம் மக்களே. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஃபீலுக்கு இந்த நேரத்தில் இந்த பாடல் இல்லைன்னா எப்படி மக்களே, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ மக்களே. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் இளைய பாரதம். நம்ம சண்டைனா வந்து நம்மளை காப்பாற்றுற ஹீரோவை பற்றி பேசியாச்சு. ஆனால் சண்டை இல்லாத நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் காப்பாற்றுற இன்னொரு ஹீரோ இருக்காரு, அவரை பற்றி சொல்லலைன்னா எப்படி? வேற யாரு, நம்ம பசியில் இருக்க பசி ஃப்ரெண்டு தான். ஸோ கிளாஸ் கற்று பண்ணுறதுக்கு கூட யோசிப்பாங்க, ஆனால் கேன்டீன் போகிறதுக்கு யோசிக்கவே மாட்டாங்க. நம்ம பையில் காசு இருக்கோ இல்லையோ, ஆனால் அவங்க கையில் எப்பவுமே ஒரு வடையோ சமோசாவோ இருந்துட்டே இருக்கும். இவங்க தான் நம்ம பசியோட பாதுகாவலராகவே இருப்பாங்க. சாப்பாடு ஷேர் பண்ணுற நண்பர் தான் உண்மையான ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த கேன்டீன் மெமரிஸ்க்கு இந்த நேரத்தில் ஒரு வைப் சாங்கோட கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: கல்யாண சமையல் சாதம்

சாப்பாடு மெட்டல் செட்டில் ஆயாச்சு நேர்களே. ஆனால் நம்மளோட இன்னொரு பெரிய சர்வைவல் கிட் இருக்கே, அது என்ன தெரியுமா? யோசிக்கிறீங்களா? வேற என்ன, நம்ம நோட்ஸ் ஃப்ரெண்டு தான். செமஸ்டர் எக்ஸாமுக்கு முதல் நாள் வரைக்கும் நம்மக்கிட்ட பேசுவாங்களா மாட்டாங்களான்னே தெரியாது. ஆனால் கரெக்டாக அந்த லாஸ்ட் மினிட்ல அந்த புண்ணியவன் வந்து நோட்ஸ் கொடுப்பான் பாருங்க, அவன் தான் நம்ம காலேஜோட ரியல் காட்ஃபாதராகவே இருப்பாங்க. உண்மையிலாகவே சொல்லுவாங்க, லாஸ்ட் மினிட் வந்து நம்மளை பாஸ் ஆக்குற அந்த நண்பனுக்கு ஒரு சல்யூட் கொடுக்கலாம்ல, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ஒரு ஸ்பெஷல் சாங் டெடிகேட் பண்ணலாமா? ஸோ இது அந்த டெடிகேட்டட் சாங்.

வெல்கம் பேக் டு த ஷோ மக்களே. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் இளைய பாரதம். சரி, எக்ஸாம் பாஸ் ஆகிற உதவுற அந்த நோட்ஸ் கொடுக்குற ஃப்ரெண்டை பற்றி பார்த்தாச்சு. ஆனால் காலேஜ் நமக்கு புக்ஸ் மட்டும் இல்லை, பார்டர்ஸ் தாண்டி ஃப்ரெண்ட்ஷிப்பையும் கொடுக்குது. அந்த லாங்குவேஜ் அவங்களோட லாங்குவேஜ் வேறு வேறு இருக்கலாம், ஸ்டேட் வேறு வேறு இருக்கலாம், ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் ஒரே ஃபீல் தான். வேறு யார், நம்ம மாநிலம் தாண்டிய மாப்பிள்ளை தான். அவங்க என்ன நம்மளுக்காக ஃப்ரெண்ட்ஸு ஆந்திரா, கர்நாடகா, கேரளான்னு எங்கேருந்து வேணால் வந்திருக்கலாம். ஆனால் நம்மக்கிட்ட வந்து வாடா மாப்பிள்ளைன்னு அந்த தமிழ் ஸ்லாங்கில் அவங்க கூப்பிடுவாங்க பாருங்கள். அதில் இருக்க ஒருத்தே ஒரு தனி பாசம் இருக்குங்க. அவங்க கொண்டு வர அவங்களோட ஹோம்மேட் ஸ்நாக்ஸு, புட்டு, அது இதுன்னு நம்ம போட்டி போட்டு சண்டை போட்டு சாப்பிடுவோம் பாருங்கள். அது ஒரு தனியான அழகான கவிதைன்னே சொல்லலாம். இப்படி நம்மளுக்கு ஸ்டேட் வேறு வேறு இருக்கலாம், அவங்களோட மொழிகள் எல்லாமே வேறு வேறு இருக்கலாம், ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப்புன்றது ஒரே ஃபீல் தானே. அந்த பியூட்டிஃபுல் பாண்டுக்கு இந்த நேரத்தில் ஒரு அழகான பாடல் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

வெல்கம் பேக் டு த ஷோ. மக்களை நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் இளைய பாரதம். இன்றைக்கி நம்ம ஷோவில் என்ன பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ காலேஜில் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்த கேட்டகிரி என்ன இருக்கலாம் இல்லை என்ன அப்படின்னு யோசிச்சு இப்போ நம்புகிறேன். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் கேட்டகிரி யார் அப்படின்னா காசிப் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களோட நியூஸை கேட்டால் சம்டைம்ஸ் நம்மளுக்கு சிரிப்பு தான் நிற்கும், ஆனால் அவங்க தான் காலேஜோட நடமாடும் நியூஸ் பேப்பர்னே சொல்லலாம். அவங்க கையில் யார் சண்டை போட்டால், யார் யாருக்கு பிரச்சனை, யார் நெக்ஸ்ட் இருக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட எல்லா நியூஸுமே ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருப்பாங்க. இவங்க தான் நம்ம காலேஜோட நைவ் நியூஸ் பேப்பர்னே சொல்லலாம். ஸோ இப்படி நம்மளோட எல்லா நியூஸுமே அப் டு டேட்டில் தெரிஞ்சு வச்சுருக்க அந்த நியூஸ் சேனல் ஃப்ரெண்டுக்கு இந்த ஃபன் வைபுக்கு ஒரு மாசான சாங் போடலாமா? ஸோ கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

வெல்கம் பேக் டு த ஷோ மக்களை. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையின் இளைய பாரதம். நம்ம ஷோவோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. என்ன, நம்ம எல்லா ஃப்ரெண்ட்ஸை பற்றியும் பேசியாச்சு, சாப்பாடு ஃப்ரெண்டு, மாநிலம் தாண்டிய ஃப்ரெண்டு, லாஸ்ட் மினிட்ல எக்ஸாம் சேவியர்னு நம்ம எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் பார்த்தாச்சு. ஆனால் நம்ம எல்லாத்தோட முக்கியமான ஃப்ரெண்ட், நம்மளோட காலேஜ் ஃபஸ்ட்டு டேல நம்ம பக்கத்தில் உட்காந்துருப்போம், அவன் தான் கடைசி வரைக்குமே நம்ம முடிக்கிற வரைக்குமே கூடவே வர இந்த நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். இந்த பெஸ்ட் ஃப்ரெண்டு யார் அப்படின்னா, நம்ம கூடவே இருப்பான், அவங்க இல்லைன்னா நம்மளுக்கு நாளே ஓடாது. நம்மளோட சிரிப்போ அழுகையோ இல்லை நம்மளோட வெற்றியோ தோல்வியோ, நம்மளோட வெற்றியில் கூட எல்லா இடத்துலையுமே நம்மளை பங்கெடுத்து நம்மளோட எல்லா கூடையும் நம்ம கூடவே வர அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட், நம்மளோட அந்த ஒரு ஜீவனுக்காக இந்த ஒரு சாங் டெடிக்கேட் பண்ணனா எப்படி? ஷோவோட நிறைவு தருணமாக கடைசி பாடல் நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் இளைய பாரதம்.

0: நேர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை நேரம் 5:30.
1: ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைய நமது சின்னஞ்சிறு கிளிகள் நிகழ்ச்சியில முருங்கப்பாக்கம் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கக்கூடிய பல்சுவை நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதியை நம்ம கேட்கலாம்.
2: அனைவருக்கும் வணக்கம். மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி உங்களுக்காக வான்வழியே வருகிறது.
3: சாதி சமயம் தவிர்த்து மக்கள் எல்லாம் சரிநிகர் சமமாய் ஒன்றாய் உயர வேண்டும் என வலியுறுத்திய நம் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பாடல்களை பாட வருகிறார்கள் நம் 3ஆம் வகுப்பு மாணவர்கள் ஜி ஆயினி, எஸ் ஷர்மிதா.
4: நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி முறைப்படி நூலைப்படி முறைப்படி நூலைப்படி காலையில் படி கடும் பகல் படி மாலை இரவு பொறும் படும் படி நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி முறைப்படி நூல்

சங்க தமிழ் நூலைப்படி முறைப்படி நூலைப்படி சங்க தமிழ் நூலைப்படி அறம்படி பொருள்படி அப்படியே இன்பம்படி அறம்படி பொருள்படி அப்படியே இன்பம்படி இறந்த தமிழ் நான் மறை பிறந்ததென்று சொல்லும்படி இறந்த தமிழ் நான் மறை பிறந்ததென்று சொல்லும்படி நூலைப்படி சங்க தமிழ் நூலைப்படி அகப்பொருள்படி அதன்படி புறப்பொருள்படி நல்லபடி அகப்பொருள்படி நல்லபடி புறப்பொருள்படி நல்லபடி புக புக படிப்படியாய் புலமை வரும் என் சொற்படி புக புக படிப்படியாய் புலமை வரும் என் சொற்படி நூலைப்படி சங்க தமிழ் நூலைப்படி ஜாதி எனும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி.

0: தரும். நன்றி.
1: வில்லின் துணை கொண்டு பாடப்படும் பாட்டு வில்லுப்பாட்டு. வில்லுப்பாட்டு என்பது தென் தமிழ்நாட்டில் நாட்டுப்புற கலைகளின் தனி சிறப்புடன் திகழும் தமிழர் கலை வடிவங்களில் ஒன்றாகும். இதோ வில்லோடும் இசையோடும் வருகிறார்கள் எங்கள் மூன்றாம் வகுப்பு கண்மணிகள் ஜி ஆயினி, பி சாய் கவின், எஸ் ஷர்மிதா.

0: இந்த நிகழ்ச்சியை பண்பலை வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் நம் அரசு தொடக்கப்பள்ளி முருங்கப்பாக்கம் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோமா?
1: ஓ, தெரிவித்துக் கொள்ளோமே. வணக்கம் வணக்கம் வணக்கம்.
2: அக்கா வணக்கத்தை சொல்லியாச்சு, நாம இங்க எதற்காக கூடியிருக்கோம்?
0: அதுவா தம்பி, நம்ம பண்பலை நேயர்களுக்கு நான் நல்ல செய்ய சொல்லிட்டு போகத்தான் நம்ம இங்க கூடியிருக்கிறோம்.
2: அக்கா, அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்ல வரேன்.
0: நல்ல செய்தியா? அற்புதம், சொல்ல தம்பி.
2: அக்கா, எங்க வீட்டுல எனக்கு ஒரு புது பைக் வாங்கி கொடுத்துருக்காங்க. என்னக்கா, எனக்கு பைக் வாங்கி கொடுத்தது உங்களுக்கு மட்டும் பிடிக்கலையா?
0: ஏண்டா தம்பி, நீ நல்லா இருக்கிறது உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு பிடிக்கவில்லையா?
2: என்னக்கா இப்படி சொல்றீங்க?
0: ஏண்டா தம்பி, உனக்கு எத்தனை வயசு ஆகுது?
2: ஆடி போய் ஆவணி வந்து எனக்கு 14 வயசு.
0: ஏண்டா தம்பி, நம்ம அரசாங்கம் பைக் ஓட்டுவதற்கு போட்டு உரிமம் எத்தனை வயதுல தருவாங்க தெரியுமா?
2: அக்கா, எங்க ஏரியாவில வந்து கேட்டு பாருங்க. என் பேரு ஸ்கிட்டு சாய்க்கவே. நான் ஸ்கிட் அடிப்பேன், டைவ் அடிப்பேன்.
0: இப்ப நான் உன்னை அடிக்க போறேன் பாரு.
1: பைக்ல ஏறி பண்ணுற ஜாலி, பைக்ல ஏறி

0: விதிகள் தெரியாம சாலை விதிகளை மதிக்காம நம்ம நாட்டுல மட்டும் ஓராண்டுக்கு எத்தனை லட்சம் உயிர்கள் அநியாயமா போகுது தெரியுமா?
1: அக்கா, சாலை விதிகள் என்னக்கா?
0: அத ஒரு பாட்டா சொல்றேன் கேளு.
2: பச்சை மஞ்சள் சிவப்பு விளக்கு மேல எரியுது, பச்சை மஞ்சள் சிவப்பு விளக்கு மேல எரியுது. நீ

0: அக்கா அருமையா சொன்னீங்க. சிக்னல்ல பச்சை விளக்கு எரியும் போது சாலையை கடக்க நிறைய பேர் தவற முயற்சி செய்யறாங்க. பாதசரி கோடுகளை சரியாக பயன்படுத்த விழிப்புணர்வு அவசியம் தேவை.
1: சரியா சொன்ன பாப்பா. அது மட்டும் இல்ல, இதையும் கேளு.
2: ஓரம் ஒதுங்க வழிய விடணும் 108. ஓரம் ஒதுங்க வழிய விடணும் 108. தலையில ஹெல்மெட்ட நீ போடணும் உன் பாதுகாப்புக்கு. போக்குவரத்து விதிகளை நாம ஆச்சு நடக்கணும். போக்குவரத்து விதிகளை நாம ஆச்சு நடக்கணும். ரோட்ல சேவை செய்யும் போலீஸுக்கு உதவி செய்யணும். வழிய வேணும் 108.

0: கூடாது. இந்த பெத்தவங்க இருக்கிறாங்களே, பிள்ளைகளை செல்லமா வளர்க்கறேன்னு இந்த பைக்கு செல்போனு இதையெல்லாம் சின்ன வயசுலயே வாங்கி கொடுத்துடுறாங்க. ஒரு வகையில பிள்ளைங்க எதிர்காலத்தையே கெடுத்துறாங்க.
1: அக்கா, பைக்க பற்றி சொன்னீங்க, சரி விபத்து ஏற்படும், ஆனா இந்த செல்போன்ல என்னக்கா பிரச்சனை?
0: அப்படி கேள்வி தங்கமே. இந்த செல்போன் பயன்படுத்தி இணையத்துல சடக்கு போடுற நேரத்துல தகவல்களை பெற முடியும். உள்ளங்கையில உலகமே இருக்கு.
1: அது நல்லது தானக்கா?
0: இருடி பாப்பா, நான் இன்னும் முடிக்கவே இல்லை. நம்மள மாதிரி மாணவர்கள் நேரம் வீணடிக்கப்படுது. உறவுகளோடு நேரில் பேசுவது குறைந்து செல்போன் வழியா நண்பர்கள், அதனால் ஏற்படும் சைபர் குற்றங்கள் வாழ்க்கை வீணாகுது.
1: கொஞ்சம் விபரமா சொல்லுங்கக்கா.
2: விதவிதமா செல்போன் கடையில அத வாங்கி வந்து படத்தை பாக்குது. வெளியில ஒன்னு கேம் ஆடுது, ஒன்னு பாட்டை கேக்குது. ஒன்னு கேம் ஆடுது, ஒன்னு படத்தை பாக்குது. விதவிதமா செல்லுல தான் இருக்குது. காதல சொருகி பாட்டை கேட்டு நடக்குது. இதுல ஹார்ன் அடிச்சா வண்டியாது மறைக்குது. வண்டி ஒன்ன மோதுது, உசுறு மேல போகுது. வண்டி ஒன்ன மோதுது, உசுறு மேல போகுது. உன பெத்தெடுத்த தாய் தந்தையும் அலறி துடிக்குது.

0: அக்கா, எந்த ஒரு பொருளையும் நம்ம பயன்படுத்துற விதத்தில் தான் நம்மளுக்கு நன்மை செய்யும்.
1: சரியா சொன்னடா தம்பி. இளைஞர்கள் கைதான் நம்ம இந்தியா இருக்கு. ஆனால் அந்த இளைஞர்கள் கையில் பைக்கும் செல்போனும் இருக்கு. அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சினு ஒரு பழமொழி இருக்கு. எனவே எல்லாவற்றையும் அளவோடு பயன்படுத்தி நம்மோட எதிர்காலத்தை வளமா அமைத்துக் கொள்ள வேண்டும்.
0: கா, ரொம்ப நேரமா பாடிக்கிட்டே.

0: எனக்கு ஒரு சோடா சொல்லுங்களேன்.
1: சோடா இல்ல தம்பி, சோழியவே முடிச்சுக்குவோம். இந்த நல்ல வாய்ப்பை நம்ம கழித்தேன்.

0: நன்றி.
1: சுதந்திர போராட்டம்னா நினைவுக்கு வர முதல் பெயர் வீரபாண்டிய கட்டபொம்மன்தான். சென்னையில் கால் பதித்த ஆங்கிலேயர் தென்னிந்திய மண்பரப்பு முழுவதையும் ஆட்கொள்ள துடிச்சும் போது இந்த மண்ணுக்கு அரணாக நின்று துணிச்சலாக எதிர்த்தார் வீரபாண்டிய கட்டபொம்மன். அவர் கொடுத்த துணிவால் தென்னிந்தியாவை நிர்வகித்த பல பாளையக்காரர்களும் ஆங்கிலேயர்களை எதிர்த்தாங்க. பாஞ்சால குருஜி ஆங்கிலேயர்களின் ஆட்சியின் கீழ் வந்ததா கட்டபொம்மனால் வரி செலுத்த முடியவில்லை. அப்போது திருநெல்வேலி பகுதியில் கலெக்டராக இருந்த ஜாக்சந்திரன் என்பவர் கட்டபொம்மனிடம் வரி கேட்க நேரில் சென்றபோது நடந்த நிகழ்வை நாடகமாக நடித்து காட்ட வருகிறார் மோகனா ஸ்ரீ பிரித்தீஸ்வர், இடம் ராமநாதபுரம்.
2: வீரபாண்டிய கட்டபொம்மன் வருகிறான், நாற்காலியை அப்புறப்படுத்துங்கள், அவன் வந்தால் உட்கார இடம் கொடுக்க கூடாது. நீதான் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்பவனோ?
3: நீதான் ஜாக்சன் துரை என்பவரோ?
2: ஏது வெகு தூரம் வந்து விட்டீர்?
3: நட்பு விரும்பி அழைத்ததாக அறிகிறேன். அதையே விரும்பி நானும் வந்துள்ளேன்.
2: நட்பு வேண்டும், ஆனால் அதற்கேற்ற நடத்தை இல்லை உன்னிடம்.
3: கற்றுக் கொடுக்கும் இனம் தமிழினம், நீ கற்றுக் கொடுக்க முயற்சிப்பது அருவி இனம்.
2: நவாபிடம் இருந்து நாட்டுரிமை பெற்றிருப்பது நாங்கள், நீயாக ஏன் எங்களை சந்திக்க வரவில்லை?
3: நாங்கள் இல்லாவிட்டால் நீ இந்த நாட்டுக்குள்ளே நுழைந்திருக்க முடியாது.
2: அகம் பிடித்தவனே, சொல்கிறேன் கேள். உன் நிலத்தில் விளையும் விளைச்சலுக்கு கிஸ்தி கொடுக்கவில்லை, எங்கள் பேரரசுக்கு கீழரசாக இருக்க திரைப்பணம் செலுத்தவில்லை, வெகு காலமாக வரி பணம் வந்து சேரவில்லை, இந்த பாக்கிக்கெல்லாம் வட்டியும் செலுத்தவில்லை.
3: நீ கேட்பதற்கெல்லாம் இதோ பதில், கிஸ்தி திரை வரி வட்டி. வானம் பொழிகிறது, பூமி விழுகிறது, உனக்கேன் கொடுக்க வேண்டும் கிஸ்தி? எங்களுடன் வயலுக்கு வந்தாயா, ஏற்றம் இறைத்தாயா, நீர்ப்பாய்ச்சி நடுவயல் இறைய கண்டாயா, நாற்று நட்டாயா, களை பிரித்தாயா, கழனி வாழ்வர்க்கு கஞ்சி களையம் சுமந்தாயா, அங்கு கொஞ்சி விளையாடும் எங்குள்ள பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பண்ணி புரிந்தாயா, அல்லது நீ மாமனா மச்சானா? மானம் கெட்டவனே, எதற்கு கேட்கிறாய் திரை, யாரை கேட்கிறாய் வரி? போரடித்து நற்குவிக்கும் மேடை நாட்டு உள்ளவர் கூட்டம் பரங்கையின் உடலையும் போரடித்து தலைகளை நெற்கதுகளாக குவித்து விடும். ஜாக்கிரதை.
2: ஷட் அப் கட்டபொம்மா, மீண்டும் கேட்கிறேன், நீ கொடுக்க வேண்டிய வரி பாக்கிக்கு என்ன பதில் சொல்கிறாய்?
3: மீண்டும் சொல்கிறேன், இது எங்கள் பூமி, உழைப்பது எங்கள் மக்கள், இதில் உனக்கேது உரிமை வந்தது? எங்கிருந்தோ பிறந்து இங்கு வந்து வியாபாரம் செய்கிற நீ எங்களிடம் வரி கேட்பது என்ன நியாயம்? நீ கேட்டவுடன் பணத்தை தூக்கி கொடுக்க நாங்கள் ஒன்றும் தொடை நடுங்கி இல்லை. துடிக்கிறது மீசை, அடக்கு அடக்கு என்று நட்பு நாடி வந்த உறவு முறை தடுக்கிறது.
2: என்ன மீசை முறுக்குகிறாயா? அது ஆபத்தின் அறிகுறி, உன்னை சீரைப்பிடிக்க உத்தரவிடுகிறேன்.
3: என்ன, வர சொல் பார்க்கலாம்.
2: யாரங்கே?
3: ஆ, மானம் அழிந்து விடவில்லையடா மர தமிழனுக்கு, என் மடியின் மீது கை வைத்த உன் தலை உருண்டு போகட்டும்.
1: கயத்தாறு பகுதியில் புளிய மரத்தின் அடியில் நடந்த விசாரணையில் கட்டபொம்மனை குற்றவாளி என்று தீர்ப்பளித்தனர். வெள்ளையன் தன் மீது சுமத்திய குற்றங்களை கட்டபொம்மன் மறுக்கவில்லை, உயிர் பிச்சை கேட்கவும் இல்லை. மேலும் கம்பீரத்தோடு என தாய் மண்ணை காப்பதற்காக ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பாளையக்காரர்களை திரட்டினேன், போர் நடத்தினேன் என்று முழங்கியவாறே தூக்கு மேடையேறினான் கட்டபொம்மன்.
0: நன்றி.
4: யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கு காணும் என்று எழுச்சிமிகு பாடல்களின் மூலம் நம்மை ஈர்த்த நம் முண்டாசு கவிஞர் பாரதியின் பாடல்களை பாட வருகிறார்கள் எங்கள் மூன்று மற்றும் நான்காம் வகுப்பு மாணவ செல்வங்கள் ஜி ஆயினி, எஸ் சர்மிதா, பி சாய்கவே, பி ஜெசிகா, எம் ஜித்யா, ஜே சிவானி.
5: செந்தமிழ்நாடெனும் போதினிலே இன்ப தென் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தைய நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே.

0: நன்றி.
1: உங்களுக்கு தெரியுமா, ஒவ்வொருவரும் தனித்துவமானவர்கள். இதோ சில நண்பர்கள், ஜி ஆயினி, எஸ் ஷர்மிதா, ஏ சந்திகா, பி சாய் கவின் மூன்றாம் வகுப்பில் இருந்து வருகிறார்கள். பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் என்ற ஆங்கில நாடகத்தை அரங்கேற்றப் போகிறார். தயாரா?
2: There were four friends. Circle, square, triangle and rectangle. One day there began a fight between the friends. Each of them said they were the best. Let us watch happens next.
3: I am the best. I have four sides. All of them are equal in sides. Children eat many sweets which are square in shape. I look very beautiful and so I am the best.
4: I am the best. Just look at me. I am so beautiful. I have three sides. Children use draw mountains. They enjoy yummy snacks in my shape. So I am the best.
1: Of course not. No one big can be better than me. I have four sides. Two are equally long and two are equally short. I look so very beautiful. Children eat biscuits and chocolates in rectangle shape. They also use many things in my shape. I am rectangle. I am the best.
2: The friends could not decide who was the best among them. They decide to ask the first person of meat. After some time, they meet a star.
1: All of your friends, then why should you fight? Let me something very important. Do you know what it could create? The most beautiful pictures and patterns. Just look around. We find amazing designs and things in all the shapes. So stop fight. We find amazing wonders.
2: Let us be friends.
0: Thank you.
1: அனைவருக்கும் வணக்கம். சில திறமைகளை உயர்வாகவும் சில திறமைகளை குறைவாகவும் நினைப்பது சரியா? வாருங்கள் பார்க்கலாம்.
4: டும் டும் டும் டும், காட்டுல புலியரசர் பதவியை ஏற்றார்.
1: நான் பொறுப்பை ஏற்றுக்கொண்டேன். பிற விலங்குகளுக்கும் பொறுப்பை பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன். சிங்கக்குட்டியாரே.
4: சொல்லுங்கள் அரசே.
1: நீங்கள் தான் படைத்தளபதி, உங்கள் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள்.
4: சரிங்க அரசே, நான் என் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன்.
1: ஆந்தையாரே.
4: சொல்லுங்கள் அரசே.
1: நீங்கள் தான் இரவு காவல் அமைச்சர், உங்கள் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள்.
4: சரிங்கள் அரசே, நான் என் பதவியை ஏற்றுக்கொள்கிறேன்.
1: கழுதையாரே.
4: சொல்லுங்கள் அரசே.
5: அரசே அரசே.
1: சொல்லுங்கள் கரடியாரே.
6: கழுதையால் ஒரு பயணமே இல்லை.
1: ஓ அப்படியா. ஆமையாரே.
3: சொல்லுங்கள் அரசே.
5: அரசே அரசே.
1: சொல்லுங்கள் கரடியாரே.
6: தாமையார் மெதுவாக தான் சொல்லும்.
1: முயலாரே.
3: சொல்லுங்கள் அரசே.
5: அரசே அரசே.
1: சொல்லுங்கள் கரடியாரே.
6: இந்த முயல் எதை பார்த்தாலும் இரண்டு ஓடும்.
1: யாரையும் குறைவாக எடை போடக்கூடாது. அவர்களின் உள்ள திறமைகளை அடையாளம் காணலாம். கழுதையாரே.
4: சொல்லுங்கள் அரசே.
1: நீங்கள் பகைவர்கள் வந்தால் உரக்க குரலை வைத்து எச்சரிக்கை செய்யுங்கள்.
4: சரிங்க அரசே.
1: ஆமையாரே.
3: சொல்லுங்கள் அரசே.
1: நீங்கள் மெதுவாய் செல்லுவீங்கள், அதனால் சமையல் வேலையை செய்யுங்கள்.
3: சரிங்கள் அரசே.
1: முயலாரே.
3: சொல்லுங்கள் அரசே.
1: நீங்கள் வேகமாக ஓடுவாய், அதனால் தேவையான பொருட்களை சேகரித்து விரைவாக செல்லுங்கள்.
3: சரிங்கள் அரசே.
1: கரடியாரே.
6: சொல்லுங்கள் அரசே.
1: யாரையும் குறைவாக எடை போடக்கூடாது. அவர்களின் உள்ள திறமைகளை அடையாளம் காணலாம்.
6: சரிங்கள் அரசே. இனிமேல் நான் யாரையும் குறைவாக எடை போட மாட்டேன்.
0: நன்றி.
1: இயற்கையோடு வாழுவது எவ்வளவு முக்கியம் என்று நமக்கு பாடல் மூலம் உணர்த்த வருகிறார்கள் எங்கள் மூன்றாம் வகுப்பு கண்மணிகள் ஜி ஆயினி, எஸ் ஷர்மிதா, ஏ சந்திகா.

0: குழந்தைகளா, இது வரைக்கும் நம்மளோட சின்னஞ்சிறு கிளிகள் நிகழ்ச்சியில முருங்கப்பாக்கம் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதியை கேட்டீங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில நம்ம சந்திக்கலாம். பாய் குட்டீஸ்.
1: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேம்மா. அம்மா, 6 மாதத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
1: ஆமா அண்ணே.
2: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது, எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
1: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
3: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
4: அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையைப் போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 மணிக்கு உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்.

நேயர்களே, வானொலிக்கு 90 கொண்டாட்டங்களை ஒட்டி நேயர்கள் முன்னிலையில் நடைபெறும் கார எஸ் கனகராஜ் மற்றும் குழுவினர் வழங்கும் சிறப்பு நாட்டுப்புற பாடல்கள் கோரிமேடு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் நிலைய வளாகத்தில் நாளை மறுநாள் காலை 11 மணி அளவில் ஒளிப்பதிவு செய்யப்படுகிறது. நேயர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஒளிப்பதிவு செய்யப்பட்ட சிறப்பு நாட்டுப்புற பாடல்களை இம்மாதம் 15 அன்று நண்பகல் 12:02 முதன்மை அலைவரிசை 1815 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் எஃப்எம் பண்பலை அலைவரிசை 102.8 மெகாஹெர்ட்ஸில் கேட்க தவறாதீர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6 மணி. தொடர்வது திரை இசை. திரை இசையில் முதலில் வருகிறது ஜென்டில்மேன் படப்பாடல்.

திரை இசையில் அடுத்து வருகிறது வால்டர் வெற்றிவேல் படப்பாடல். ஒலிக்கும் குரல்கள் மனோ உமாரமணன்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திரை இசை. நேயர்களே, இன்று மாலை 6:20 முதன்மை அலைவரிசையில் கேட்டு ரசிக்கலாம் மனோரஞ்சிதம். ஏழு மணிக்கு திரை இசை கேட்கலாம். சில நொடிகளில் மாநில செய்திகள் கேட்கலாம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை குஜராத்திற்கு 2 பயணம் மேற்கொள்கிறார். மேற்கு வங்கத்தில் பிஜேபி சட்டமன்ற கட்சித் தலைவர் திரு சுவேந்து அதிகாரி இன்று முதலமைச்சராக பதவியேற்றார். பிரதமரின் 3 காப்பீட்டுத் திட்டங்கள் 11 நிறைவு செய்துள்ளது. முப்படைகளின் தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் ராஜா சுப்பிரமணி நியமிக்கப்பட்டுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை குஜராத்திற்கு 2 பயணம் மேற்கொள்கிறார். நாளை மறுநாள் சோம்நாத் கோவிலின் மறு சீரமைப்பின் 75 நிறைவை குறிக்கும் வகையில் நடைபெறும் சோம்நாத் அம்ருத் மகோத்சவம் உள்ளிட்ட சமய மற்றும் கலாச்சார நிகழ்வுகளில் பங்கேற்கிறார். சோம்நாத்தின் செழுமையான பாரம்பரியத்தையும் ஆன்மீக முக்கியத்துவத்தையும் போற்றும் வகையில் பிரதமர் நினைவு அஞ்சல் தலை மற்றும் நாணயத்தையும் வெளியிடுகிறார். தனது பயணத்தின் போது வதோதராவுக்கு செல்லும் அவர் சர்தாம்தாம் விடுதியை திறந்து வைத்து பார்வையிடுகிறார். இந்த விடுதியில் 1000 மேற்பட்ட மாணவ மாணவியர் தங்கும் வசதிகளுடன் மைய உணவருந்தும் கூடம், நூலகம் மற்றும் கலையரங்கம் போன்ற அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை தெலங்கானாவில் சுமார் 1,535 மதிப்பிலான முக்கிய ரயில்வே உள்கட்டமைப்பு திட்டங்களை தொடக்கி வைக்கிறார். முக்கிய ரயில் பாதைகளின் திறனை வலுப்படுத்தவும் நெரிசலை குறைக்கவும் 118 நீளமுள்ள காசிப்பேட் விஜயவாடா பல்வழி திட்டம் மற்றும் காசிப்பேட் ரயில் மேம்பால புறவழிச்சாலை ஆகியவற்றின் தொடக்க விழா உள்ளிட்ட பல நிகழ்ச்சிகளில் திரு மோடி பங்கேற்கிறார். மேலும் செகந்திராபாத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டம் ஒன்றிலும் அவர் உரையாற்ற உள்ளார். மேற்கு வங்கத்தில் பிஜேபி சட்டமன்ற கட்சித் தலைவர் திரு சுவேந்து அதிகாரி இன்று முதலமைச்சராக பதவியேற்றார். கொல்கத்தாவில் உள்ள பிரிகேட் அணிவகுப்பு மைதானத்தில் நடைபெற்ற பிரம்மாண்ட விழாவில் அம்மாநில ஆளுநர் திரு ஆர்என் ரவி திரு சுவேந்து அதிகாரிக்கு பதவி பிரமாணமும் இரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைத்தார். இவ்விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங், பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நபின் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முதலமைச்சருடன் திரு திலீப் கோஷ், திரு அக்னி மித்ரா பால், திரு அசோக் கீர்த்தானியா, திரு நிஷித் பிரமாணிக், திரு ஷாசுதிராம் துடு ஆகிய 5 கேபினட் அமைச்சர்களும் பதவியேற்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்கள்.
2: மேற்குவங்க சட்டமன்றத்தில் மொத்தம் 294 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நடைபெற்ற தேர்தலில் 207 தொகுதிகளை பெற்று பாஜக முதல் முறையாக அம்மாநிலத்தில் ஆட்சி அமைத்துள்ளதும், திரிணாமுல் காங்கிரஸ் 15 ஆட்சி செய்த பின்னர் 80 மட்டுமே பெற்றுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேற்குவங்கத்தின் முதலமைச்சராக பதவியேற்ற திரு சுவேந்த் அதிகாரிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். திரு சுவேந்த் மக்களுடன் ஆழமான பிணைப்பை கொண்டுள்ளவர் என்றும், மக்களின் விருப்பங்களை மிக நெருக்கத்தில் இருந்து புரிந்து கொண்ட தலைவர் என்றும் தமது சமூக ஊடக பதிவில் பிரதமர் தெரிவித்துள்ளார். மேலும் அவரது பதவிக்காலம் பயனுள்ள வகையில் அமைய தாம் வாழ்த்துவதாகவும், அவருடன் பதவியேற்றுக் கொண்டுள்ள அமைச்சர்களும் மேற்குவங்கத்தின் வளர்ச்சி பயணத்தை மேலும் வலுப்படுத்துவார்கள் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மேற்குவங்கத்தின் ஃபால்டா தொகுதியில் மட்டும் வரும் 21 மறுவாக்குப்பதிவு நடைபெற்று 24 வாக்குகள் எண்ணப்பட உள்ளன.
1: டொபேக்கோ உடனான நல்லுறவு பாரம்பரிய மிக்கது என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவை வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து அந்நாட்டு பிரதமருடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். இதனைத் தொடர்ந்து சுற்றுலா, சூரிய மின்சக்தி, ஆயுர்வேதம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகின. அரசுமுறை பயணமாக அந்நாட்டிற்கு சென்றுள்ள டாக்டர் ஜெய்சங்கர் இரு நாடுகளுக்கும் இடையே கலாச்சாரம், விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களில் ஒற்றுமை காணப்படுவதை சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா

0: இந்தியா தனது தொகுதியான மத்திய பிரதேச மாநிலம் குணாவிற்கு நாளை செல்கிறார். அங்கு சுமார் 3,500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடக்கி வைக்கிறார். இதன் ஒரு பகுதியாக குவாலியர் சம்பல் பிராந்தியத்தில் சுமார் 1,100 கோடி ரூபாய் முதலீட்டில் முதல் சிமெண்ட் ஆலை ஒன்றிற்கும் அவர் அடிக்கல் நாட்டுகிறார். தொழிலாளர் நலனுக்கான 4 புதிய சட்டங்கள் முழுமையாக செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதற்கான விதிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளதாக அத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பை உறுதி செய்ய இந்த சட்டங்கள் பலனளிக்கும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. பிரதமரின் விபத்து காப்பீட்டுத் திட்டம், ஆயுள் காப்பீட்டுத் திட்டம் மற்றும் அடல் ஓய்வூதிய திட்டங்களில் இதுவரை 94 கோடி பேர் இணைந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். பிரதமரின் 3 காப்பீட்டுத் திட்டங்கள் 11 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளதைத் தொடர்ந்து புதுடெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், ஆயுள் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் இதுவரை 21,500 கோடி ரூபாய் இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டுள்ளதாகவும், 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இதன் மூலம் பயனடைந்துள்ளதாகவும் தெரிவித்தார். பிரதமரின் விபத்து காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் இதுவரை 660 கோடி ரூபாய் அளவிற்கு இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டுள்ளதாகவும், இதன் மூலம் 1,84,00,000 குடும்பங்கள் பயனடைந்துள்ளதாகவும் நிதியமைச்சர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி, இந்த திட்டங்கள் முழுமையாக டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாகவும், இதன் காரணமாக பயனாளிகள் எந்தவித சிரமமும் இன்றி இழப்பீட்டுத் தொகை பெறுவது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். முப்படைகளின் தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் ராஜா சுப்பிரமணி நியமிக்கப்பட்டுள்ளார். இப்பொறுப்பினை தற்போது வகித்து வரும் அனில் சௌஹானின் பதவிக்காலம் வரும் 30ஆம் தேதியுடன் முடிவடையவுள்ள நிலையில் இந்த நியமனம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்கள்.
2: லெப்டினன்ட் ஜெனரல் ராஜா சுப்பிரமணி தற்போது தேசிய பாதுகாப்பு குழுமத்தின் ராணுவ ஆலோசகராக பணியாற்றி வருகிறார். மறு உத்தரவு வரும் வரை அவர் ராணுவ விவகாரங்கள் துறையின் செயலராகவும் பணியாற்றுவார் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ராணுவ பாதுகாப்பு அகாடமியில் தமது இளநிலை கல்வியை முடித்த அவர் 1985 டிசம்பர் மாதம் கார்வால் ரைபிள் 8வது பெட்டாலியன் பிரிவில் தமது பணியை தொடங்கினார். லண்டன் ராணுவ சேவை, தலைமை கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு உயர் ராணுவ பிரிவுகளிலும் பயின்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது.
0: தற்போதைய கடற்படை தளபதி அட்மிரல் தினேஷ்குமார் திரிபாதி இம்மாதம் 31ஆம் தேதி ஓய்வு பெறுவதை அடுத்து புதிய கடற்படை தளபதியாக வைஸ் அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் தற்போது மேற்கு கடற்படை தளபதியாக பணியாற்றி வருவதாக மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வேளாண் துறையின் நீடித்த வளர்ச்சிக்கான தேசிய இயக்கத்தின் கீழ் இதுவரை 2,119 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதன் மூலம் 14 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த இயக்கத்தின் கீழ் கடந்த நிதியாண்டில் 97 லட்சம் மண் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு அதன் வளம் குறித்து பரிசோதிக்கப்பட்டதாகவும், அதன் அடிப்படையில் மண் வள அட்டைகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குருதேவ் ரவீந்திரநாத் தாகூரின் 165வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளார். கலாச்சார நம்பிக்கையுடன் கூடிய தாகூரின் சிந்தனைகள் நாகரிக இந்தியாவின் குரலாக இன்றும் விளங்குவதாக பிரதமர் தமது சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளார். மேலும் வருங்கால தலைமுறையினருக்கு தாகூரின் சிந்தனைகள் உத்வேகம் அளிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தின் மைய மண்டபத்தில் உள்ள அவரது திருவுருவப் படத்திற்கு உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் இன்று மலரஞ்சலி செலுத்தினர். கேரளாவில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி ஆட்சி அமைக்க உள்ள நிலையில் முதலமைச்சர் யார் என்பது இன்று இறுதி செய்யப்பட உள்ளது. புதுச்சேரியில் திரு ரங்கசாமி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு வரும் புதன்கிழமை பதவியேற்க உள்ளது. 30 இடங்களை கொண்ட புதுச்சேரி சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் 12 இடங்களிலும் பாஜக 4 இடங்களிலும் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்துள்ளது. 2027 குடியரசு தினத்தில் அறிவிக்கப்படவுள்ள இந்திய அரசின் உயரிய பத்ம விருதுகளுக்கு தகுதியான நபர்களை பரிந்துரைக்க வரும் ஜூலை 31 தேதி வரை விண்ணப்பிக்கலாம்.

0: அரசு ஊழியர்கள் தவிர சமூகத்தில் சிறப்பான தனித்துவமான சாதனை படைத்த எவரும் இதற்கு விண்ணப்பிக்கலாம் என புதுச்சேரி செய்தி விளம்பரத்துறை தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை குஜராத்திற்கு 2 நாள் பயணம் மேற்கொள்கிறார். மேற்கு வங்கத்தில் பிஜேபி சட்டமன்ற கட்சித் தலைவர் திரு சுவேந்து அதிகாரி இன்று முதலமைச்சராக பதவியேற்றார். பிரதமரின் 3 காப்பீட்டு திட்டங்கள் 11 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. முப்படைகளின் தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் ராஜா சுப்பிரமணி நியமிக்கப்பட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:20. நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் இனிய மாலை வேளையில் மனமிசவரும் மனோரஞ்சிதம். மனோரஞ்சிதம் தரும் முதல் பாடல் இது உங்களுக்காக. பாம்பே எஸ் ஜெயஸ்ரீ குரலில் பாடல்.

0: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை, நேரம் 6:36 நொடியாகிறது. நேயர்கள் இனி கேட்கலாம் பாம்பே எஸ் ஜேஎஸ்டி குரலில் பாடல்.

0: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: மனோரஞ்சிதரம் அடுத்த பாடலை பாடியிருப்பவர் பிரியா சகோதரிகள். ஒலிக்கும் நேரம் 6:35. 6:00.

0: நைனோ உரங்களின் மகிமை ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: மனோரஞ்சிதரம் அடுத்த பாடலை பாடியிருப்பவர் பிரியா சகோதரிகள். ஒலிக்கும் நேரம் 6:35, 6:00.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:41. நேர்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மனோரஞ்சிதம். மனோரஞ்சிதம் தரும் அடுத்த பாடலை பாடியிருப்பவர் நித்யசி மகாதேவன்.

0: நைனோ உரங்களின் மகிமை ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: மனோரஞ்சிதம் நிகழ்ச்சி நிறைவாக ஓஎஸ் அருண் குரல் ஒலிக்க வருகிறது நேர்களே.

நேயர்கள் வரை கேட்டது மனோரஞ்சிதம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:50. இனி கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். இன்று மாலையும் நாளையும் நமது நிலையம் வழங்கவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்த விவரங்கள், முதன்மை அலைவரிசை மற்றும் எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகள் குறித்த விவரங்கள் உங்களுக்காக. இன்று மாலை 7:00 முதல் 7:15 வரையிலும், 8:00 முதல் 8:58 வரையிலும் திரை இசை, 7:25 உழவர்களுக்கான செய்திகள், 7:30 உழவர் உலகம். மண் என்பது சொத்தல்ல, திருப்பி தர வேண்டிய கடன். நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் சி சிவரஞ்சினி அவர்களுடன் நேர்முகம். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி, சென்னை ஏஞ்சல். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி ஏஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சியில் ராஜ்குமார் மஜும்தார் அவர்களினுடைய சந்தூர் இசை கேட்கலாம். நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறும். இதனிடையே 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:15 தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 8:58 முதன்மை அலைவரிசையில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். எஃப்எம் ரெயின்போ 102.8 இன்றைய மாலை நிகழ்ச்சிகள் 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8:00 வரையிலும். மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை ஏஞ்சல். 9:15 முதல் 11:00 வரை தேன் சிந்திரிய வானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 102.8 எஃப்எம் ரெயின்போவில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறும். இதனிடையே 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:15 தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 7:00, 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி நாளைய நிகழ்ச்சிகள்.

நாளை காலை 6:10 இணையத்தான நிலவை கேட்க வழங்குகிறார் முனைவர் இரா அனுராதா அவர்கள். படைப்பு ஆகாசவாணி சென்னை. 6:15 தெய்வீகராகம், 6:35 உள்ளவர்களுக்கான செய்திகள். இதில் தேக்குமர சாகுபடி குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடலின் 2 பகுதி கேட்கலாம். காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்களும், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோரும் பங்கேற்கிறார்கள். 6:45 மாநில செய்திகள், சென்னை அஞ்சல். 6:55 சூழல் அறிவும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, வாசிப்பவர் என் காயத்ரி ஸ்ரீகாந்த் அவர்கள். 7 சிந்தனை மலர், 7:02 புதுவை புதுமையில் செய்தி மலர், 7:25 நலமயவால. ஆஸ்மா நோய் குறித்து ஆலோசனைகள் மற்றும் அறிவுரைகள் தருகிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுவாச மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் பி லோக்நாத் அவர்கள். 7:30 என்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தன்கட்சி கோ சாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா. 8:02-8:30 தகவல் தளம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி ஒலி அலைகளில் ஒரு பயணம் தொகுப்பு. படைப்பு ஆகாசவாணி திருச்சிராப்பள்ளி. நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 9 அரங்கிசை கொளப்பாக்கம் பி ஆறுமுகம் குழுவினரின் நாதஸ்வர இசை ஆர் ராஜீவ் தவில். 10:02 கேட்டாளி இணைக்கும் முகநூல் வெளி நேயர் விருப்பம். 11:00 போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் டெல்லி அஞ்சல். 12:00 இது ரெட்ரோ நேரம். 12:30 பன்னிசைமலை சுதா ரகுநாதன் அவர்கள் பாடிய அருணகிரிநாதர் திருப்புகழ் கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் ராஜன் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள். புதின தொடர் வாசிப்பவர் ஸ்ரீவெளி புத்துரிக்கே விஜயலட்சுமி அவர்கள். 1:00 மகளிர் நேரம், இதில் தொலைபேசி வழி நே மகளிர் விருப்பப் பாடல்கள் இடம்பெறும். 2:15 என்று மீனியவை. 2:40 தாளத்தரங்கம் ஏ தேவநாதன் அவர்கள் மிருதங்க இசை தாளம் மிஸ்ரச்சாப்பு. 2:55 வானிலை அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சலாகும். பிற்பகல் 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் பி வசந்தகுமார் அவர்களுடைய வாசித்திருக்கும் வீணை இசை கேட்கலாம். மாலை 4:00 நாடகம் சுற்றமும் நட்பும் எழுதியவர் லோட்டஸ் எடிசன் அவர்கள். அமைப்பு எஸ் அண்ணாமலை பாண்டியன். படைப்பு ஆகாசவாணி சென்னை. 5:00 கிராமிய தென்றல் கே காசியம்மாள் குழுவினர் வழங்கும் கும்மி பாடல்கள் முதற் பகுதி. 5:30 சிறுவர் பூங்கா. புதுச்சேரி பூரணாங்குப்பம் அரசு நடுநிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சு நிகழ்ச்சி நிறைவு பகுதி.

மாலை 6 மணி முதல் 6:10 வரையிலும், பின்பு 8 மணி முதல் 8:58 வரையிலும் திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7:02 செய்தி மலர், 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம், உழவருடன் சந்திப்பு. விழுப்புரம் மாவட்டம் அரசமங்கலம் கிராம முன்னோடி விவசாயி எஸ் மனோகரன் அவர்களுடன் நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 9:15 ஸ்பாட் லைட் டெல்லி ஏஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10 மணிக்கு ரவி வாசரி அகில பாரதிய சங்கீத சபா நிகழ்ச்சியில் வித்வான் டி ஸ்ரீனிவாஸ் அவர்களுடைய வீணை இசை கேட்கலாம். நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகளாகவும் நிறைவேறும். இதனிடையே காலை 6 மணி, பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15, பிற்பகல் 2 மணி, 3:05, 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15, பகல் 12:40, 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி, 10 மணி, 11 மணி, 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேர்கள் இதுவரை முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் பற்றிய விவரங்கள் கேட்டீர்கள். இனி எஃப்எம் ரெயின்போ 102.8 நாளை நிகழ்ச்சிகள். நாளை காலை 7:30 வணக்க மக்களை, 8:02, 8:30 நம்ம புதுவை நேரலில் இணைகிறார் ஆர்ஜே பூஜா. 8:55 சாய்பாலின் என்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சாமிநாதன் அவர்கள். 9:02 வாட்ஸ்அப் ஒளி நேர்விருப்ப பாடல்கள். 10:02 கெட்ஸட் கோ கேம் ஷோ. 11 மணிக்கு போஸ்ட்பாக்ஸ் நம்பர் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள். பகல் 12:02 பேசுங்க தோழா தொலைபேசி வழி நேரலை. 12:50 புதின பக்கங்கள், ராஜன் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள். புதினத்தொடர் வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜய் விஜயலட்சுமி அவர்கள். 1:02 ஹாய் சிநேகிதியை தொலைபேசி வழியை மகளிர் பங்கு ஒரு நேரலை. 2:15 காலத்தை வென்ற காணங்கள். 3 மணிக்கு ரெயின்போ கிட்ஸ் நேரலை நிகழ்ச்சி. 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங் தொலைபேசி ஒளி நேரலை. 5 மணிக்கு அலையோடு விளையாடு. 7:02 செய்தி மலர். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை ஏஞ்சல். 9:15 முதல் 11 மணி வரை தேன் சிந்திதே வானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளாகவும் நிறைவேறும்.

இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7 மணி முதல் மதியம் 1 மணி வரை மணிக்கூறு முறையும், இரவு 7 மணி 8 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். காலை 8:15, மதியம் 2 மணி, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

நேயர்கள் இதுவரை கேட்டது முதன்மை அலைவரிசை எஃப்எம் ரெயின்போ ஆகிய அலைவரிசைகளில் இன்று மாலையும் நாளையும் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த விவரங்கள்.

நேயர்களே, வானொலிக்கு 90 கொண்டாட்டங்களை ஒட்டி நேயர்கள் முன்னிலையில் நடைபெறும் கார எஸ் கனகராஜ் மற்றும் குழுவினர் வழங்கும் சிறப்பு நாட்டுப்புற பாடல்கள் கோரிமேடு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் நிலைய வளாகத்தில் நாளை மறுநாள் காலை 11 மணி அளவில் ஒளிபதிவு செய்யப்படுகிறது. நேயர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஒளிப்பதிவு செய்யப்பட்ட சிறப்பு நாட்டுப்புற பாடல்களை இம்மாதம் 15 தேதி அன்று நண்பகல் 12

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை தொடர்வது நேரம் 7 மணி. தொடர்வது திரையிசை. திரையிசையில் முதலில் வருகிறது தர்மத்தின் தலைவன் படப்பாடல். இந்த பாடலுக்காக ஒலிக்கும் குரல்கள் கே.ஜே. சுதா சித்ரா.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை நேரம் 7:05 ஆகிறது. திரையிசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திரையிசை தரும் அடுத்த பாடலுக்காக ஒலிக்கும் குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், ஜானகி, படம் உனக்காக வாழ்கிறேன்.

நேரம் 7:10. எட்டு ஆகிறது. திரையசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திரையசையில் நிறைவாக இது உங்களுக்காக புது புது அர்த்தங்கள் படப்பாடல். ஒலிக்கும் குரல் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

0: திரைசை கேட்டீர்கள். சில நொடிகளில் தமிழ் செய்திகள். சென்னை நிலையத்திலிருந்து அஞ்சலாகும்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். மேற்குவங்க முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு சுவேந்து அதிகாரிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தவேக தலைவர் திரு விஜய் தற்போது ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான முயற்சி மேற்கொண்டுள்ளார். பன்முனை தாக்குதல் நடத்தும் MIRV ஏவுகணை சோதனையை இந்தியா வெற்றிகரமாக நடத்தியுள்ளது. பாகிஸ்தானில் பெட்ரோலிய பொருட்களின் விலை உயர்த்தப்பட்டிருப்பதற்கு அந்நாட்டின் மனித உரிமைகள் குழு கண்டனம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். மேற்குவங்க முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு சுவேந்து அதிகாரிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மக்களுக்கான தலைவர் என்பதை திரு சுவேந்து அதிகாரி நிரூபித்துள்ளார் என்று தெரிவித்துள்ளார். மக்களின் தேவைகளை அறிந்து சிறப்பாக செயல்படக்கூடியவர் என்றும், அவர் தமது பதவிக்காலத்தில் வெற்றிகரமாக செயல்படுவார் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அவரது அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள திலீப் கோஷ், திரு அக்னி மித்ரபால், திரு அசோக் ரிட்டினா உள்ளிட்டோருக்கும் பிரதமர் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தவேக தலைவர் திரு விஜய் தற்போது ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான முயற்சி மேற்கொண்டுள்ளார். தற்போது தவேக தலைவர் திரு விஜய் ஆளுநரை சென்னை கிண்டியில் உள்ள மக்கள் மாளிகையில் சந்திக்க சென்றுள்ளார். விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் தவேக ஆட்சி அமைப்பதற்கு நிபந்தனையற்ற ஆதரவை இன்று தெரிவித்ததை அடுத்து திரு விஜய் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து தாங்கள் ஆட்சி அமைப்பதற்கான ஆதரவு கடிதங்களை அளிப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார். ரவீந்திரநாத் தாகூரின் 165வது பிறந்த நாளையொட்டி மேற்குவங்க மாநிலத்தில் உள்ள சாந்தி நிகேதனில் வண்ணமயமான கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இன்று காலை ரவீந்திரநாத் தாகூருக்கு பாரம்பரிய முறையில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. காலை 9 மணி முதல் ரவீந்திரநாத் தாகூரின் பாடல்கள் பாடப்பட்டன. நடன நாட்டிய நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இந்நாளையொட்டி தலைவர்கள் ரவீந்திரநாத் தாகூருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். குடியரசு துணைத்தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், குருதேவ் ரவீந்திரநாத் தாகூரின் இலக்கிய படைப்புகள் காலம் கடந்து நிற்பதாக புகழாரம் சூட்டியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள பதிவில், மாபெரும் சிந்தனையாளராகவும் கவிஞராகவும் சிறந்து விளங்கியவர் என்று கூறியுள்ளார். மனித சமுதாயத்தின் ஆழமான உணர்வுகளை தமது கவிதைகளில் பிரதிபலித்தவர் என்றும், நாட்டின் மாண்புமிக்க கலாச்சாரத்தை போற்றும் வகையில் அவரது இலக்கிய படைப்புகள் அமைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். புதிய சிந்தனையோடும் படைப்பு திறனோடும் கலாச்சாரத்தையொட்டி அவர் தமது இலக்கிய படைப்புகளை அளித்திருப்பதாகவும் கூறியுள்ளார். பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள செய்தியில், ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற சிந்தனைக்கு வித்திட்டவர் ரவீந்திரநாத் தாகூர் என்று கூறியுள்ளார். தலை சிறந்த சிந்தனையாளராகவும் இலக்கிய படைப்பாளியாகவும் இசை ஞானமிக்கவராகவும் ரவீந்திரநாத் தாகூர் திகழ்ந்தார் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ரவீந்திரநாத் தாகூரின் தத்துவங்களும் வாழ்வியல் குறிப்புகளும் வருங்கால சந்ததியினருக்கு வழிகாட்டியாக அமைந்துள்ளதாக திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டுள்ளார். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா விடுத்துள்ள செய்தியில், நாட்டு மக்களிடையே சுதந்திர உணர்வை தமது இலக்கியங்கள் வாயிலாக மக்களிடம் எடுத்துச் சென்றவர் ரவீந்திரநாத் தாகூர் என்று கூறியுள்ளார். தாகூரின் கீதாஞ்சலி மனித சமுதாயத்திற்கு புதிய பாதையை வகுத்துக் கொடுத்திருப்பதாகவும், ஆன்மீகம் மற்றும் மனித உணர்வுகளை பிரதிபலிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். தேச ஒற்றுமையையும் பெருமையையும் சுயமரியாதையையும் உணர்த்தும் ஜனகண மன பாடல் வரிகள் என்றென்றும் தேசிய கீதமாக இசைக்கப்பட்டு வருவதையும் திரு அமித்ஷா தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். நவீன MIRV ஏவுகணை சோதனையை இந்தியா வெற்றிகரமாக நடத்தியுள்ளது. ஒடிசா கடற்கரையையொட்டி அப்துல்கலாம் தீவில் இந்த சோதனை நடத்தப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரே நேரத்தில் பல்வேறு இலக்குகளை தாக்கும் திறன் இந்த நவீன அக்னி ஏவுகணை பெற்றுள்ளது. இந்திய பெருங்கடல் பகுதியில் நீண்ட தூரத்தில் உள்ள பல்வேறு இலக்குகளை குறிவைத்து இந்த சோதனை நிகழ்த்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை வெற்றிகரமாக நிறைவேற்றி முடித்த பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவன விஞ்ஞானிகளுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்திய ராணுவமும் பாதுகாப்பு தொழில்துறையும் இணைந்து வெற்றிகரமாக இதனை வடிவமைத்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பு கட்டமைப்பில் இந்த ஏவுகணை முக்கிய பங்காற்றும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.

0: 2025 ஆண்டுக்கான தேசிய பஞ்சாயத்து விருதுகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது. நாடு முழுவதிலும் உள்ள 42 பஞ்சாயத்துகளுக்கு இந்த விருது வழங்கி கௌரவிக்கப்பட உள்ளதாக பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கர்நாடக மாநிலம் 6 தேசிய விருதுகளை பெற்று முதலிடத்தில் உள்ளது. ஆந்திரப்பிரதேசம் மற்றும் ஒடிசா தலா 5 விருதுகளை பெற்று இரண்டாவது இடத்தில் உள்ளன. தேசிய பஞ்சாயத்து விருதுகள் வழங்கும் விழா அடுத்த மாதம் 3 தேதி புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. குஜராத், மேற்கு ராஜஸ்தான் பகுதிகளில் வெப்ப அலை தொடர்ந்து வீசக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளம், லட்சத்தீவு, தெற்கு கர்நாடகா, தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள கடற்கரை பகுதிகளில் கடல் கொந்தளிப்பாக காணப்படும் என்றும் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். சட்டவிரோத பண பரிவர்த்தனை முறைகேடு தொடர்பான வழக்கில் தொழிலதிபர் டி வெங்கடேஸ்வர ராவ் உட்பட 3 பேரை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். 284 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு செய்திருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அமலாக்கத்துறையினர் தெரிவித்துள்ளனர். RTGS வங்கி பண பரிவர்த்தனை கட்டமைப்பை பயன்படுத்தி போலியான ஆவணங்கள் மூலம் கடன் பெற்றிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். ஆகாஷ்வாணியின் கேரள நிலையங்களால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கேரளம் வானொலி நாடக விழா நாளை தொடங்க உள்ளது. 9 நாட்கள் நடைபெறும் இவ்விழா மலையாள திரைப்பட மற்றும் நாடகத்துறையைச் சேர்ந்த புகழ்பெற்ற பல குரல்களை ஒன்றிணைத்து வானொலி நேயர்களுக்கு மறக்க முடியாத அனுபவத்தை தரும் என்று கூறப்பட்டுள்ளது. இவ்விழாவில் தாதா சாஹேப் பால்கே விருது பெற்ற திரைப்பட நடிகர் திரு மோகன்லால் உட்பட பலர் பங்கேற்க உள்ளனர். தமிழகத்தின் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பேரிஜம் ஏரியை சுற்றியுள்ள பகுதியில் காட்டு யானைகள் முகாமிட்டிருப்பதால் சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறை தடை விதித்துள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் புகழ்பெற்ற சுற்றுலா தலமான பேரிஜம் ஏரிக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு இன்று முதல் தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. வனத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள பேரிஜம் ஏரி மற்றும் மதிகட்டான் சோலை உள்ளிட்ட பகுதிகளில் தற்பொழுது 2 மேற்பட்ட காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளன. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வனத்துறை இந்த தடையை அறிவித்துள்ளது. ஏற்கனவே அனுமதி சீட்டு பெற்று ஏரியின் இயற்கை எழிலை ரசிக்க திட்டமிட்டிருந்த சுற்றுலா பயணிகள் இந்த திடீர் தடையால் பெரும் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். யானைகள் வனப்பகுதிக்குள் இடம்பெயர்ந்த பிறகு மீண்டும் அனுமதி வழங்கப்படும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: 2 உலகப் போரில் நாசி ஜெர்மனி படையை வென்ற 81 ஆண்டு நிறைவு தினத்தை ரஷ்யா இன்று கொண்டாடியது. இதற்காக தலைநகர் மாஸ்கோவில் உள்ள செஞ்சதுக்கத்தில் நடைபெற்ற ராணுவ வீரர்களின் அணிவகுப்பை அந்நாட்டு அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் பார்வையிட்டார். பின்னர் பேசிய அவர், யுக்ரைனுக்கு எதிரான தாக்குதலை நடத்தி வரும் ரஷ்ய படையினர் முழுவீச்சில் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். நேட்டோ ஆதரவு பெற்ற படைகளுக்கும் தக்க பதிலடி கொடுத்து வருவதாகவும் அவர் கூறினார். இந்த ராணுவ அணிவகுப்பில் பீரங்கிகளோ பெரிய ராணுவ தளவாடங்களோ இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானில் பெட்ரோலிய பொருட்களின் விலை உயர்த்தப்பட்டிருப்பதற்கு அந்நாட்டின் மனித உரிமைகள் குழு கண்டனம் தெரிவித்துள்ளது. அந்த குழு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்த விலைவாசி உயர்வு மக்களுக்கு நிதி நெருக்கடியை ஏற்படுத்தும் என்று தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் அரசு அண்மையில் பெட்ரோல் விலையை 14.92 ரூபாய் உயர்த்தியது. அதிவேக டீசல் விலை 15 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. தற்போது 1 லிட்டர் பெட்ரோல் 415 ரூபாய்க்கும் டீசலும் 415 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த விலைவாசி உயர்வை உடனடியாக திரும்ப பெற்று மக்களின் சுமையை குறைக்க வேண்டும் என அந்த குழு வலியுறுத்தியுள்ளது. போக்குவரத்து கட்டணங்கள் தன்னிச்சையாக உயர்த்தப்படுவதற்கும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார ரீதியாக முடிவுகளை எடுக்கும்போது பாகிஸ்தான் அரசு மக்களின் பொருளாதார நிலையையும் கணக்கில் எடுத்து செயல்பட வேண்டும் என்று மனித உரிமைகள் குழு வலியுறுத்தியுள்ளது. நாடெங்கிலும் உள்ள தேசிய திறன் மேம்பாட்டு பயிற்சி நிறுவனங்களில் கைவினை பயிற்றுனர் பயிற்சி திட்டத்தில் மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக மத்திய திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதில் சேருவதற்கு இம்மாதம் 31 தேதி நடைபெறும் அகில இந்திய பொது நுழைவுத் தேர்வு மூலம் மாணவர்கள் தெரிவு செய்யப்படுவர் என்று கூறப்பட்டுள்ளது. இப்பயிற்சியில் சேருவதற்கு விண்ணப்பங்களை நாளை வரை ஆன்லைனில் பதிவிடலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. ஜெய்ப்பூரில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் ஜம்ஷெட்பூர் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. ஜம்ஷெட்பூரில் இப்போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. முன்னதாக கோவாவில் நடைபெற்ற கோவா மோகன் பகான் அணிகளுக்கு இடையே நடைபெற்ற மற்றொரு ஆட்டம் டிரா ஆனது. இரு அணிகளும் தலா 1 போட்டன. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் ஷாஹில் ஜாதவ் வெண்கலப் பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்கு வங்க முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு சுவேந்து அதிகாரிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தாவேக தலைவர் திரு விஜய் தற்போது ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான முயற்சி மேற்கொண்டுள்ளார். பன்முனை தாக்குதல் நடத்தும் MIRV அக்னி ஏவுகணை சோதனையை இந்தியா வெற்றிகரமாக நடத்தியுள்ளது. பாகிஸ்தானில் பெட்ரோலிய பொருட்களின் விலை உயர்த்தப்பட்டிருப்பது

0: அந்நாட்டின் மனித உரிமைகள் குழு கண்டனம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:25. தொடர்வது உழவர்களுக்கான அறிவிப்புகள். முதலில் விளம்பரம்.
2: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
3: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
2: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
1: சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரியின் கால்நடை உற்பத்தி மேலாண்மைத்துறை பேராசிரியர் மற்றும் தலைவரின் ஆலோசனைகள் சில. கால்நடைகளுக்கு உண்ணி மற்றும் பேன் பிடிக்காமல் இருக்க மருந்து குளியல் கொடுக்க வேண்டும். நன்றாக காய வைத்த பின் கொட்டகையில் கட்ட வேண்டும். கால்நடைகளுக்கு தேவையான பசுந்தீவனத்தை கோடை காலத்தில் பயன்படுத்த வகையில் ஊறுகாய் புல்லாக மாற்றி சேமித்து வைக்க வேண்டும். கறவை மாடுகளில் பால் உற்பத்தியை பெருக்க தீவனத்தில் தாது உப்பு கலவை கலந்து கொடுக்க வேண்டும். மேய்ச்சலுக்கு விடப்படும் ஆடுகளில் தாடை வீக்கம் மற்றும் வெளிரிய கண் இருப்பின் தவறாமல் ஒட்டுண்ணியல் மருந்து அளிக்கப்பட வேண்டும். இனப்பெருக்கத்திற்கு தயார் நிலைக்கு இருக்கும் பெட்டையாடுகளுக்கு தரமான குட்டிகள் ஈனும் பொருட்டு இனப்பெருக்கத்திற்கு முன் புரத சத்தும் மாவு சத்தும் தாது உப்பு மற்றும் விட்டமின்கள் நிறைந்த கலவையை கொடுக்க வேண்டும். முயல்களில் ஏற்படும் சொறி நோயை தடுக்க பாதிப்புக்குள்ளான முயல்களின் கூண்டுகளில் தீவுமிழ் துப்பாக்கியால் சுத்தம் செய்த பிறகு முயல்களை விட வேண்டும். பன்றிக் கொட்டகைகளில் மீத்தேன் மற்றும் அமோனியாவின் பெருக்கத்தை தடுக்க நல்ல காற்றோட்ட வசதி செய்து கொடுக்க வேண்டும். கோழிகளுக்கு அளிக்கப்படும் நீர் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்க வேண்டும். மேலும் ஏதேனும் நச்சுகள் உள்ளதா என்பதை தரக்கட்டுப்பாட்டு ஆய்வுக்கு உட்படுத்திய பிறகு அனுமதிக்க வேண்டும். கால்நடை கொட்டைகளை சுற்றி மரங்களை நட வேண்டும். இது வெயில் காலங்களில் வெப்ப அலர்ச்சியை தடுப்பதோடு நல்ல காற்றோட்ட வசதியை மேம்படுத்தும். இந்த தகவல்களை உங்களுக்காக தந்தவர்கள் சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரியினுடைய கால்நடை உற்பத்தி மேலாண்மை துறை பேராசிரியர் மற்றும் தலைவர்.

அடுத்த தகவல், பல்வேறு ஒட்டுண்ணிகள் மற்றும் இறை விலங்குகளுடைய உண்ணும் மற்றும் முட்டையிடும் குறித்த வகையில் தட்டான் பூச்சி குறித்த ஒரு தகவல். ஒரு தாய்ப்பூச்சி சுமார் 50 முட்டைகள் வரை இடக்கூடிய வகையில் இருக்கும். முட்டைகளில் இருந்து வெளிவரக்கூடிய குஞ்சுகள் தண்ணீரிலும் வாழக்கூடிய இயல்பான குணம் கொண்டவை, ஆற்றல் கொண்டவை. இவற்றின் நீரின் மேற்பரப்பில் காணலாம் பெரும்பாலும் இவை தண்டின் அடிப்பகுதியில் ஒட்டி கொண்டிருக்கும் புகையானுடைய குஞ்சுகளை உணவாக உட்கொள்ளும். தாய்ப்பூச்சி நெற்பயிரின் இடையிடையே பறந்து தாவிச் செல்லும். தத்துப்பூச்சிகளை உணவாக உட்கொள்ளும். இதன் வாழ்நாள் சுமார் 30 நாட்களாகும். இவை பச்சை தத்துப்பூச்சி, புகையான் ஆகியவற்றின் முட்டைகள் மற்றும் தாய்ப்பூச்சிகள், இலை சுருட்டு புழு, வெள்ளை தத்துப்பூச்சி ஆகியவற்றை உணவாக உட்கொண்டு கட்டுப்படுத்தி விவசாயிகளுக்கு உறுதுணை புரிகிறது.

0: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
1: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
0: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 லிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
2: நேரில் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான அறிவிப்புகள்.

0: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் 7:30 மண் என்பது சொத்தல்ல, திருப்பி தர வேண்டிய கடன். நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் சி சிவரஞ்சினி அவர்களுடன் நேர்முகம் இருக்கு. ஆம் நேர்களே, இது உழவர் உலகம் தொடர்கிறது. சென்னை
1: நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:30.
2: ஆகாஷவாணி
3: எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
2: உழவர் உலகம்
3: பொன் பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்தி.
2: நிகழ்ச்சியில் இன்று மண் என்பது சொத்து அல்ல, திருப்பி தர வேண்டிய கடன். நேர்முகம் பங்கேற்கிறார் நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலைய மண்ணியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் சி சிவரஞ்சனி அவர்கள்.
4: கந்தசாமி
5: அண்ணே, முத்துலட்சுமி, வா வா. ரொம்ப நாள் கழிச்சு வீடு தேடி வந்திருக்க, விஷயம் என்னவோ?
4: என்ன
5: விஷயம்
4: இருந்தா தான் தேடி
5: வரணுமா? ஏக்கர் கணக்குல நிலம் வாங்கி சொத்து சேர்த்துட்டோம்னு சும்மா இருந்துட முடியாது.
4: என்னன்னே நீங்க, எனக்கு அப்புறம் ஏன் பிள்ளைங்க? அடுத்து வர வம்சமே நிம்மதியா இருக்கும்ல? நீங்க என்னமோ புதிரி போட்டு பேசுற மாதிரி இருக்க.
5: முத்துலட்சுமி, பிறக்கும் போது எதையாவது கொண்டு வர்றோமா?
4: இல்லையே.
5: போகும்போது எதையாவது கொண்டு போறோமா?
4: இல்லையே.
5: அப்ப நாம வாங்குற சொத்தும் திருப்பி தரக்கூடிய கடனு தான்.
4: கந்தசாமி அண்ணே, புரிஞ்ச மாதிரி இருக்கு, புரியாத மாதிரி இருக்குனே. நான் ஏதோ 3 ஏக்கர் வாங்கினா இன்னும் நிறைய பல பயிர்களை சாகுபடி செஞ்சு லாபம் எடுத்த மாதிரி இருக்கும், காசு பணம் ஏதோ கொஞ்சம் சேர்த்து வச்ச மாதிரி இருக்கும்னு நினைச்சா பயமுறுத்துறியே அண்ணே.
5: எம்மா தங்கச்சி, ஒன்னும் நான் பயமுறுத்தல. பயிர் சாகுபடி பண்ணணும்னு நிலம் வாங்கியாச்சு.
4: ஆமா,
5: அந்த நிலம் மண்ணு தான், ஆனா அது நமக்கு தாய் மாதிரி.
4: ஆமாண்ணே, விவசாயிங்க எல்லாருக்குமே மண்ணு தான தாய்.
5: அந்த மண்ணு தரமானதா, சத்துக்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பரிசோதனை செஞ்சிட்டியா?
4: இல்லண்ணே, ஆனா ஏதோ எனக்கு முக்கியமா சொல்லணும்னு நினைக்கிறீங்க போல, அத சொல்லிடுங்களேன்.
5: தங்கச்சிக்கு சொல்லாம இருப்போமா? சமீபத்துல நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் சி சிவரஞ்சனி அவங்கள சந்திச்சு பேசினேன். அப்ப
6: அம்மா வணக்கம்.
7: வணக்கம் ஐயா.
6: மண்ணு அதுதான் வந்து நம்மளுக்கு தாய் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் தான் எல்லா பயிர்களும் விளையுது. மண்ணுங்கிறது ஒரு பயிர் விளைய வைக்கிறதுக்கு எவ்வளோ முக்கியம், வளமான மண் ஏன் முக்கியம், எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத எங்களோட நேர்களுக்கு சொல்லுங்க.
7: இன்னைக்கு எல்லாரும் வாழ்க்கையில் எதை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, சொத்து சேர்க்கணும் அப்படின்னு. எதற்காக சொத்து சேர்க்கணும், அதை வச்சு நம்மளால் என்ன செய்ய முடியும் பிற்காலத்தில் அப்படிங்கிறதுன்னு யோசித்தோம் அப்படின்னா, நம்ம சொத்து சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கே போக மாட்டோம். சொத்துங்கிறது ஒரு இடம், அது இத்தனை ஏக்கர், இத்தனை சென்ட் அப்படின்னு. இன்னைக்கு சென்ட்டே வந்து லட்சக்கணக்கிலையும் கோடி கணக்கிலையும் போயிட்டு இருக்கு. ஆனா அதுல இருக்கிற மண் வளமான மண்ணா இல்லையா? இன்னைக்கு அமெரிக்கால இருக்கக்கூடியவங்க நம்ம திருச்சி மாவட்டத்துல ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மண்ணோட வகை என்ன, அதோட கலர் என்ன, அதோட தரம் என்ன அப்படிங்கிற அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்துக்கிட்டே இருக்கு. ஆனா நம்ம அந்த மண் வளமான மண்ணா இல்லையானே தெரியாம நம்ம சொத்து சேர்த்துட்டே இருக்கோம்.
6: சிறப்பு. அதாவது நீங்க சொல்ற மாதிரி அந்த வளமான மண்ணுலதான் நம்ம சொத்து சேர்க்கணும் அப்படின்னா கூட, அது எப்படி நான் வளமான மண்ணுன்னு நான் தெரிஞ்சுக்கிறது? ஏன்னா மண்ணுக்கு உயிர் இருக்குன்றாங்க, உருவம் இருக்குன்றாங்க, எப்படி அதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கறத சொல்லுங்க.
7: தரமான மண்ணுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறது, அதுதான் எங்களோட மண்ணியல் ஆய்வாளர்களோட வேலையே. இன்னைக்கு எல்லா விவசாயிகளும் விவசாயம் செஞ்சுட்டே இருக்காங்க, ஆனா ஒரு சில விவசாயிகளுக்கு மட்டும் நல்ல வருமானம் வருது, ஒரு சில விவசாயிகளுக்கு வருமானம் வரமாட்டேங்குது. சோ அதற்கு நம்ம என்ன சொல்லுவோம், நீங்க செலவு கம்மியா செஞ்சீங்க, அதனால உங்களுக்கு

0: விளைச்சல் வரல அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அது உண்மை இல்லை. மண்ணோட தரம் மிக குறைஞ்சிட்டே வருது அப்படிங்கிறது தான் உண்மை. சொத்துன்ற பேர்ல ஒரு பத்திரம் கொடுக்கறதுக்கு பதிலா நம்ம என்ன கொடுக்க போறோம் அப்படின்னா மண் வள அட்டை கொடுக்க போறோம். ஸோ அந்த மண் வள அட்டைய மண்ணை பரிசோதிச்ச அந்த மண் வள அட்டைய கொடுக்கறது தான் எங்களோட வேலை. ஸோ அந்த மண் பரிசோதனை மிக மிக அவசியம். முதல்ல 2 ஆண்டுக்கு 1 முறை, 3 ஆண்டுக்கு 1 முறை செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல ஒவ்வொரு ஆண்டும் முக்கியமாக கோடை காலங்கள்ல முக்கியமாக பயிர் அறுவடை செய்த பிறகு கண்டிப்பாக நம்ம மண்ணுக்கும் ஒரு டெஸ்ட் எடுத்துடணும்.
1: அதாவது ஒரு வளமான மண்ணா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மண் பரிசோதனை அவசியம். அதை அழகா சொல்லியிருக்காங்க. மண் பரிசோதனையில என்ன கண்டுபிடிச்சு என்ன ஆலோசனைகள் தருவீங்க?
0: நம்ம எப்படி என்னென்ன சத்துக்கள் இருக்கு, அந்த சத்துக்கள் குறைஞ்சா நம்ம என்னென்ன விட்டமின்ஸ் டேப்லெட் சாப்பிடணும் அப்படிங்கறத சொல்லுவோம். அதே மாதிரி உணவுலயே நம்ம என்னென்ன மாற்றங்கள் செய்யணும் அப்படிங்கறது தான் டாக்டர் தருவாங்க. அதே மாதிரி நம்ம மண்ணுக்கு கார அமிலத்தன்மைன்னு சொல்லக்கூடிய PHEC, அது மட்டும் இல்லாம அங்க

0: இல்லை, 2 ஆண்டுக்கு 1 முறை 3 ஆண்டுக்கு 1 முறை செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் ஒவ்வொரு ஆண்டும் முக்கியமாக கோடை காலங்களில் முக்கியமாக பயிர் அறுவடை செய்த பிறகு கண்டிப்பாக நம்ம மண்ணுக்கும் ஒரு டெஸ்ட் எடுத்துடணும்.
1: அதாவது ஒரு வளமான மண்ணா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மண் பரிசோதனை அவசியம். அதை அழகாக சொல்லியிருக்காங்க. மண் பரிசோதனையில் என்ன கண்டுபிடிச்சு என்ன ஆலோசனைகள் தருவீங்க?
0: நம்ம எப்படி என்னென்ன சத்துக்கள் இருக்குது, அந்த சத்துக்கள் குறைஞ்சா நம்ம என்னென்ன விட்டமின்ஸ் டேப்லெட் சாப்பிடணும் அப்படிங்கிறத சொல்லுவோம். அதே மாதிரி உணவுலையே நம்ம என்னென்ன மாற்றங்கள் செய்யணும் அப்படிங்கிறது தான் டாக்டர் தருவாங்க. அதே மாதிரி நம்ம மண்ணுக்கு கார அமிலத்தன்மைன்னு சொல்லக்கூடிய PHEC, அது மட்டும் இல்லாமல் அங்க கரிம அளவு, ஆங்கிலத்தில் ஆர்கானிக் கார்பன் சொல்லுவோம், அதுதான் மண்ணோட உயிரே. ஸோ அதோடைய அளவு, அது மட்டும் இல்லாமல் எப்படி மனிதர்களுக்கு விட்டமின்ஸ் மினரல்ஸ் தேவையோ அதே மாதிரி 17 வகையான ஊட்டச்சத்து மண்ணிற்கு ரொம்ப அவசியம். ஆனால் இன்னைக்கு மண் பரிசோதனை செய்யக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட லபோரட்டரியில் எல்லாமே பேரூட்டச்சத்துக்களும் நுண்ணூட்டச்சத்துக்களும் சொல்லுவாங்க. அதில் பேரூட்டச்சத்துக்களில் நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், நுண்ணூட்டச்சத்துக்களில் ஜிங்க், காப்பர், மேங்கனீஸ், அயன் சொல்லக்கூடிய இந்த எல்லா சத்துக்கள் நிறைந்த அட்டையை எல்லா விவசாயிகளுக்கும் வழங்குவாங்க.
1: சரி, நீங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சி சொல்லிடுவீங்க, அதாவது 17 ஊட்டச்சத்துக்களில் ஏதெல்லாம் இருக்குது அப்படின்னு. இப்போ என் பயிருக்கு இதெல்லாம் கம்மியாக இருக்குது, இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு யாரும் ஆலோசனை வழங்குவாங்க?
0: சார், இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட மண் பரிசோதனை செய்யக்கூடிய இடங்களா நீங்க எதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம திருச்சியில மட்டும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் குமுளூர்ல இருக்கு, அடுத்து திருச்சியில நாவலூர் குட்டப்பட்டில இருக்கு. ஸோ இந்த 2 இடத்துலையும் நமக்கு பரிசோதனை செய்வாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வேளாண்மை அங்காடி இருக்கிற இடம் திருச்சியிலேயே இருக்கு. ஸோ அங்க நீங்க மண் பரிசோதனைக்குன்னே தனியா ஒரு நிலையம் இருக்கு, அங்க தாராளமா நீங்க கொடுக்கலாம், அங்கேயும் பரிசோதனை பண்ணி தருவாங்க. அது மட்டும் இல்லாம வேளாண் அறிவியல் நிலையம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நீங்க மண் பரிசோதனை செஞ்சுக்கலாம். இந்த மண் பரிசோதனை செய்த பிறகு உங்களுக்கு 1 வாரம் தான் டைம் எடுத்துப்பாங்க. 1 வாரம் டைம்லயே உங்களோட அலைபேசிக்கு மெசேஜ் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நேரடியாக வந்தால் உங்களுக்கான கார்டும் தருவாங்க. அந்த கார்ட்லேயே நான் சொன்ன மாதிரி pHயோட அளவு என்ன, EC-யோட அளவு என்ன, நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், நுண்ணூட்டச்சத்துக்களோட அளவு என்ன, நெக்ஸ்ட் கால்சியமோட அளவு என்ன, சோடியமோட அளவு என்ன, உப்பு, அந்த உப்புத்தன்மை நம்மளோடதுல இருக்கா இல்லையா அப்படிங்கிற எல்லா அளவும் எவ்வளவு இருக்கணும், அதிகமாக இருந்தால் எவ்வளோ, கம்மியாக இருந்தால் எவ்வளோ, நம்மளோட மத்திய அளவு இருந்தால் என்ன அப்படிங்கிறதுக்கான எல்லா குறியீடுகளும் அந்த அட்டையில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த அட்டையில் நீங்கள் அடுத்து என்ன பயிர் செய்யலாம், அப்படி இல்லை நீங்கள் மண் மாதிரி கொடுக்குறப்பவே நீங்கள் என்ன பயிர் செய்ய இருக்கீங்க, அந்த பயிர் செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு நீங்கள் முன்னாடியே கேட்டுட்டீங்கன்னா அதுக்கான ஆலோசனைகளும் அந்த அட்டையிலேயே பதிவு செய்து தரப்படும்.
1: விவசாயிகள் பொதுவாக பின்பற்றுறது மண் பரிசோதனை செய்கிறாங்களோ இல்லையோ, ஊரில் வந்து கரம்படிக்கிறேங்கிற பேரில் மண்ணெல்லாம் கொண்டாந்து போடுவாங்க, அது எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள்.
0: சரி, இன்னைக்கு எல்லாத்துலேயும் ஒரு தரம் உயர்த்தப்பட்ட, தென் மெருகூட்டப்பட்ட, செறிவூட்டப்பட்ட அப்படின்னு வேற வேற ஆங்கில வார்த்தைகள், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர்டிஃபிகேஷன், பயோ ஃபோர்டிஃபிகேஷன், ப்ரீடிங் டெக்னிக்ஸ் அப்படின்னு நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கோம். அப்போ மண்ணிலையும் அப்படி ஒன்று பண்ண முடியுமா அப்படின்னா, அதை தான் நம்ம முன்னோர்கள் வேற இடத்துல, அதாவது நம்ம குளம் குட்டை அங்கே இருக்கக்கூடிய மண்ணை எடுத்துட்டு வந்து நம்ம மண்ணோட கலந்து அதோட தரத்தை உயர்த்துறாங்க. அந்த தரம் உயர்த்துறது அப்படிங்கிறது என்னன்னா, சத்துக்கள், அதாவது பேரூட்டச்சத்துக்கள், இடைநிலை ஊட்டச்சத்துக்கள், நுண்ணூட்டச்சத்துக்கள், கார அமிலத்தன்மையை சரி செய்வதற்காக, அடுத்து மணல் பாங்கான, ஸோ களிமண் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட பயிரால் நல்ல ஒரு விளைச்சலை தர முடியாது. இதே மணல் பாங்கான நம்மளால் ப்ரீட் பண்ண முடியும் அப்படின்னா அது நமக்கு ஒரு நல்ல விளைச்சலை தரும். அதனால தான் அந்த காலத்திலேயே நம்ம முன்னோர்கள் எந்த விதமான டெக்னாலஜியுமே இல்லாம இந்த மண்களை ஒன்றாக ஆக்குவதில் இந்த டெக்னிக் கொண்டு வந்தாங்க. அதை நம்ம இந்த நேரத்தில் செய்யறது மிக மிக உசிதமான செயலாக இருக்கும்.
1: அதாவது கரம்பை மட்டும் அடிக்காம நிறைய பேர் வந்து வருஷ வருஷம் தானிய பயிர்களை கொஞ்சம் உண்டு, எண்ணெய் வித்துக்களில் கொஞ்சம் உண்டு, இதெல்லாம் போட்டு வளர்த்து மண்ணை வளப்படுத்துறேன்பாங்க. அந்த மாதிரியான டெக்னிக்ஸ் எந்த அளவுக்கு இந்த மண்ணுக்கு பயனுள்ளதாக இருக்கும்
0: என்ன அப்படின்னா, எல்லாத்தாலையும் இதை வந்து அஃபோர்ட் பண்ண முடியுமா, அதாவது ஃபார்மர்ஸ் எல்லாத்தாலையும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 ஏக்கர் வச்சுருக்கவங்களால இதை

0: நம்ம செய்ய முடியும். வெளியிலேருந்து மண் எடுத்துகிட்டு வந்து அதை பண்ண முடியும். ஏன்னா அதுக்கான காஸ்ட், ஜேசிபி காஸ்ட்டாக இருக்கட்டும், லாரியோட காஸ்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே அதிகம். இதே என்கிட்ட ஒரு 50 சென்ட் தான் இருக்குது, 1 ஏக்கர் தான் இருக்குது. நான் அதை வைத்து தான் என்னோட அந்த 1 வருடத்துக்கான செலவையே மீட் ஓவர் பண்ண போகிறேன்னு சொல்லக்கூடிய ஃபார்மர்கிட்ட நம்மளால் இதை சொல்ல முடியாது. ஆனால் அவங்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பசுந்தாள் பசுந்தலை உரங்களை இடலாம். ஸோ பசுந்தாள் பசுந்தலை உரங்களை இடுறதுனால நமக்கு நைட்ரஜன் சத்து ரொம்ப அதிக அளவில் கிடைக்கும். ஸோ அதுக்கு மாற்றாதான் நம்ம இன்னைக்கு யூரியா பயன்படுத்திக்கிட்டே இருக்கோம். யூரியா பயன்படுத்துறதுனால எவ்வளோ கெடுதல்னு நமக்கு தெரிந்தால் கூட அதுலேருந்து நம்ம வெளியே வர முடியாமல் போயிடுறதுக்கான காரணம், இந்த காலத்தில் கோடை காலத்தில் அறுவடை செய்ததுக்கு அப்புறம் நம்ம மண் பராமரிப்பை கவனிக்காததுனால. அதில் நம்ம பசுந்தாள் பசுந்தலை உரங்களை இடலாம். அதில் முக்கியமாக நம்ம டெஞ்சா சன்னெம்ப் இதெல்லாம் போகிறப்ப நம்ம மடக்கி உழுது நம்ம மண்ணுக்கு நைட்ரஜன் சத்து மட்டும்தான் தர முடியுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. இதுலேருந்து நீங்க ஒரு வருமானம் ஈட்டலாம். ஏன்னா அடுத்த 3 மாதங்களுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க, அதுல எந்த விதமான பயிரும் நம்ம செய்ய போறது இல்லை. ஸோ அதனால உங்க பிளாக்ல இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆபீசர்னு சொல்லுவோம், வேளாண்மை உதவி அலுவலர், வேளாண்மை அலுவலர், அவங்கள போய் கான்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு நாங்க சீட் ப்ரொடியூஸ் பண்ணி தரோம் அப்படிங்கறத சொல்லலாம். சீடுங்கிறது விதை, அதாவது நெல்லுக்கு மட்டும்தான் விதை வந்து நம்ம பண்ணி தர முடியுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. இந்த பசுந்தாள் உரங்களுக்கும் நீங்க விதை உற்பத்தி செய்து தரலாம். இன்னைக்கு மார்க்கெட்ல 1 கிலோ விதை 100 ரூபாயிலிருந்து 150 ரூபாய் வரைக்கும் போகுது. இன்னமும் ரேட்டு ஏறலாம். ஆனா நம்ம இந்த மாதிரி ஒரு யுக்திகள் தெரியாம இது நமக்கு மட்டும் பயன்படாது, அதுல இருந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், விதைகளை எடுத்து நமக்கு தெரிந்தவர்களுக்கு கொடுத்தாவே நமக்கு 2 வருமானம் ஆகும். நம்மளோட மண் வளத்தையும் பாதுகாக்க முடியும், நமக்கான வருமானமும் ஈட்ட முடியும்.
1: ஸோ அப்போ கேட்டுட்டு இருக்க விவசாயிகள் பசுந்தாள் உரத்தை வளர்த்து அந்த விதையை விற்பனை செஞ்சிருங்க அப்படிங்கிறது தான் சிவரஞ்சனி அம்மா சொல்லியிருக்காங்க. சிறப்புமா இந்த பசுந்தாள் உரங்களை வந்து மடித்து உழுவுறதுனால நைட்ரஜன் மட்டும் கிடைக்காது, வேறு சத்துக்களும் கிடைக்கும் அப்படிங்கிற போக்கில் சொல்லிட்டு யூரியாவை நம்ம அதனால தான் நிறையா பயன்படுத்துகிறோம் அப்படின்னீங்க. இந்த மாதிரி உரங்களை பயன்படுத்துறதுனால ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நிறைய விளைச்சல் கிடைக்கல அப்படிங்கிறத ஒரு குற்றமாக விவசாயிகள் வைக்கிறாங்க. என்ன தான் உரம் போட்டாலும் ஒரு இதுக்கு மேலே வரமாட்டேது விளைச்சல், அதுதான் என்ன வருதோ அதான் வருது அப்படின்றாங்க. ஏன் அந்த உரங்களை எடுத்துக்க மாட்டேங்குது பயிர்கள்?
0: அதாவது இதுக்கு நான் வந்து அனைவருக்கும் புரிகிற மாதிரியும் சொல்லணும், சயின்டிஃபிக்காகவும் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். என்னென்னா ஒரு மண்ணுக்கு தெரியாது நம்ம அதுக்கு ஆர்கானிக் உரம் தான் கொடுக்குறோமா, இன்ஆர்கானிக் உரம் தான் கொடுக்குறோமா, தொழு உரம் தான் கொடுக்குறோமா, இன்ஆர்கானிக் உரம்னு சொல்லக்கூடிய யூரியா கொடுக்குறோமா, டிஏபி கொடுக்குறோமா, பொட்டாஷ் கொடுக்குறோமா அப்படிங்கிறது அதுக்கு தெரியாது. அதற்கு தேவையான ஃபார்மெட்டில் தேவையான அளவில் எடுத்துக்க தெரியும், அவ்வளோதான். அதாவது நைட்ரஜன் அப்படிங்கிறது 2 ஃபார்மில் எடுத்துக்கோன்னு சொல்லுவோம், நைட்ரேட் ஃபார்ம், அமோனியாக்கல் ஃபார்ம்னு சொல்லுவோம். அதே மாதிரி பாஸ்பரஸுக்கு 3 ஃபார்ம் இருக்குது. அந்த 3 ஃபார்மும் அமிலத்தன்மையாக இருந்தால் ஒரு மாதிரி பாஸ்பரஸ் எடுத்துக்கும், இதே காரத்தன்மையாக இருந்தால் ஒரு மாதிரி பாஸ்பரஸ் எடுத்துருக்கும், மத்திய நிலையில் இருந்தால் அது ஒரு மாதிரி பாஸ்பரஸ் எடுத்துருக்கும். ஸோ பொட்டாசியமும் அதே மாதிரி தான். ஆனால் நம்ம ஏன் ஆர்கானிக்காக கொடுக்கணும், ஏன் அங்ககம் சார்ந்து கொடுக்கணும், ஏன் நம்ம வந்து இந்த யூரியா டிஏபி இதோட பயன்பாடெல்லாம் ஏன் குறைக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யூரியாவில் 100 கிலோவில் 46 கிலோ தான் நைட்ரஜன் சத்து இருக்குது. அப்போ மீதி இருக்கிறதெல்லாம் என்ன, அது நம்ம மண்ணுக்கு என்ன பண்ணும், எப்போவாச்சும் யோசிச்சிருக்கோமா? 100 கிலோ வாங்கிட்டு போய் போடுறோம்னா 100 கிலோவுக்கும் காசு கொடுக்குறோம், ஆனால் அந்த மூட்டையில என்ன எழுதியிருப்பாங்க, 46% தான் நைட்ரஜன் எழுதியிருப்பாங்க. இந்த 46% இருக்கக்கூடிய யூரியா கூட 18 மணி நேரம் தான் உங்களோட மண்ணில் இருந்து வேலை செய்யும். நீங்கள் யோசிச்சு பாருங்க, சார் சொன்னார் நான் எவ்வளோ கொடுத்தாலும் அது அதுக்கு மேலே எடுத்துக்க மாட்டேங்குதுன்னு விவசாயிகள்லாம் வந்து வருத்தப்படுறாங்க அப்படின்னு. ஸோ ஆராய்ச்சியாளர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 18 மணி நேரம் தான் மண்ணில் போட்டோன்னே அதோட வேலை நடக்கும். அப்போ நம்ம மண் அதற்கான பசித்தன்மையோட இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு தான். ஸோ எவ்வளோ பிரியாணி நம்மளால் சாப்பிட முடியுமோ அவ்வளோதான் சாப்பிட முடியும், ஆனால் அது எந்த நேரத்தில் சாப்பிடணும் அப்படிங்கிறதும் இருக்குது. அதே மாதிரி மண்ணிற்கும் ஒரு அளவு இருக்குது. அந்த மண்ணுக்கு இருக்கக்கூடிய அளவு இப்போ நாங்கள் இந்த மண் வள அட்டையிலேயே உங்களுக்கு போட்டு கொடுப்போம். சார் நீங்கள் வந்து 56.5 கிலோ தான் யூரியா பயன்படுத்தணும்னு எழுதி கொடுப்போம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த 2 மூட்டையும் எடுத்துகிட்டு வந்து அதை நான் எங்கே பத்திரப்படுத்தி வைக்க முடியும், நம்ம மண்ணுக்கு தானே போடுறோம் அப்படின்னு நம்ம போட்டுருவோம். ஆனால் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள், அந்த நுண்ணுயிரிகளோட ஆக்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய வளர்ச்சி நல்லா இருந்தால் தான் நம்ம கொடுக்கக்கூடிய நியூட்ரி

0: என்கிட்ட வேர் வழியாக தாவரத்திற்கு எடுத்துகிட்டு போய் நமக்கு ஒரு நல்ல விளைச்சலை தரும். அப்போ மண்ணில் மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கணும், அது மிக அதிக அளவில் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் கொடுக்கக்கூடிய பொருள், அதாவது அது ஆர்கானிக்காவோ இன்ஆர்கானிக்காவோ இருந்தால் கூட, அதற்கு தேவையான அளவில் தேவையான வடிவத்தில் அந்த மைக்ரோ ஆர்கானிசம் மாற்றி கொடுக்கும். இது அங்ககம் சார்ந்த உரமாக இருந்தது அப்படின்னா மைக்ரோ ஆர்கானிசமுக்கு பிரியாணி கொடுத்த மாதிரி. அப்படி இல்லை, நீங்கள் இன்ஆர்கானிக்காக யூரியாவை தேவைக்கு அதிகமான அளவில் கொடுக்குறீங்க அப்படின்னா அதற்கு உணவு கூட கொஞ்சம் விஷமும் சேர்த்து கொடுக்குற மாதிரின்னு அர்த்தம்.
1: அண்ணே, மண்ணில் இருக்கிற அங்கக கரிம அளவுதான் மண்ணுக்கு உயிரோட்டத்தை கொடுக்குதுன்னு தொழில்நுட்ப வல்லுநர் சி சிவரஞ்சனி மேடம் சொன்னாங்க.
2: ஆமா.
1: அப்ப மண்ணுல ஏகப்பட்ட நுண்ணுயிரிகளும் இருக்கு, நூறு புழுக்களும் இருக்கு, எது நமக்கு முக்கியம்?
2: முத்துலட்சுமி, மண்ணுக்குள்ள நண்பனும் இருக்காங்க, எதிரியும் இருக்காங்க.
1: புரியலண்ணே, மண்ணுக்குள்ளயும் நண்பனும் எதிரியும் மாறி மாறியா? வெளி உலகத்திலயும் இந்த போராட்டம், மண்ணுக்குள்ளயும் இந்த போராட்டமா?
2: எங்க போனாலும் போராட்டம் தான். இப்ப நீ பேசுறத கேளு.
3: மண் பரிசோதனையில நீங்க வந்து ஆர்கானிக் கண்டென்ட் எவ்வளவு இருக்குன்னு சொல்லுவீங்க, பிஹெச் லெவல் எவ்வளவு இருக்குன்னு சொன்னீங்க, 17 வகையான நியூட்ரியன்ட் இருக்குன்னு சொன்னீங்க, அதில் நுண்ணுயிர்கள் எப்படி கனெக்ட் பண்ணி சொல்லுவீங்களா அந்த மண் பரிசோதனையில்?
0: சார், இப்போ அந்த மண் பரிசோதனை மேஜராக சொன்ன மாதிரி மொத்தம் 12 தான் அதில் ரிசல்ட் வரும். பிஹெச், இசி, நியூட்ரியன்ஸ் எல்லாமே வரும். ஆனால் இந்த நுண்ணுயிர்களுக்கான கணக்கு அதில் இருக்காது. அதுக்கான குறியீடாக தான் அந்த ஆர்கானிக் கார்பன் ஒன்று சொல்கிறோம். ஆனால் ஆராய்ச்சியாளர்களாக நாங்கள் அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியா, ஃபங்கை, ஆக்டினோமைசிட்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த நுண்ணுயிர்களின் எண்ணிக்கையை நாங்கள் பார்ப்போம். அது வந்து ஆராய்ச்சி திடல் பண்ணுறப்போ, நமக்கு தேவைன்னு இருக்கிறப்போ அதை பண்ணுவோம். இதே ஆர்கானிக் கார்பன் ரொம்ப கம்மியாக இருக்குது நீங்கள் கொண்டு வர சாயில்ல, இல்லை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகளோட குறியீடு அளவை வச்சு தான் சொல்லுவோமே தவிர தனித்தனியாக நாங்கள் கண்டுபிடிச்சு சொல்ல மாட்டோம். இப்போ வந்து அங்ககம் சார்ந்த விவசாயம் நிறைய விவசாயிகள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு அதுக்கான தர சான்றிதழ் வாங்கணும்னா அதுக்கு இந்த மாதிரி நமக்கு சில குறியீடுகள் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கான லெபார்ட்ரிஸும் வந்துருச்சு. நீங்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் நீங்கள் அணுகி அதையும் பண்ணணும் அப்படின்னா அதையும் நம்ம பாக்டீரியா எவ்வளோ இருக்குது, ஃபங்கை எவ்வளோ இருக்குது, ஆக்டினோமைசிட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற குறியீடையும் வாங்கிக்கணும்.
3: அந்த ஆர்கானிக் லெவல், அதாவது கரிம சக்தி எவ்வளோ இருக்குங்கிறத பொறுத்து நுண்ணுயிர்கள் அதிகமாக இருக்குன்னு எடுத்துக்கலாமா?
0: கண்டிப்பாக சார். அங்கக கரிம அளவு அப்படிங்கிறது தான் நம்மளோட உடம்பை எதோட கம்பேர் பண்ணலாம், ரத்தம் அப்படி கம்பேர் பண்ணிக்கலாம். ஏன்னா அங்கக கரிம அளவு தான் முடிவு பண்ணுது ஒரு மண் வளமான தரமான மண்ணா, அதில் உயிர்கள் வாழக்கூடிய இடம் இருக்கா அப்படின்னு. அந்த உயிர்கள் வாழக்கூடிய இடம் இருக்கான்னு சொல்கிறது நுண்ணுயிரிகள், தாவரங்கள், மனிதர்கள், விலங்குகள் எல்லாமே. ஸோ அந்த அங்கக கரிம அளவு தான் கீ நியூட்ரியன் ஃபேக்டர்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அதுதான் ஒரு திறவுகோள். அது மண்ணில் இருந்தால் தான் மண்ணை மண்ணே சொல்ல முடியும்.
3: சிறப்பு. இப்போ நீங்கள் நுண்ணுயிர்னு சொல்கிறீங்க, அது இருந்தால் நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் எடுத்துக்கும் அப்படின்னு. எல்லாருமே மண்புழு உரம்னு ஒன்று அடுத்து சொல்கிறாங்க, உழவனின் நண்பன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த மண்புழு வந்து இந்த மண்ணினுடைய ஒரு வளத்திற்கு இல்லை ஒரு தரமான மண்ணிற்கு எந்த வகையிலெல்லாம் உதவி பண்ணுதுன்னு சொல்லுங்க.
0: மண்புழு உரம் தயாரித்தல் அப்படிங்கிறது வேற. ஆனால் மண்புழு நம்ம மண்ணில் இருக்கு அப்படின்னா நம்ம மண் வளமான தரமான மண்ணுன்னு அர்த்தம். ஸோ கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரிகள் அதிகமாக இருக்குங்கிறத கண்ணுக்கு தெரிந்த மண்புழுவை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ ஒரு உழவர் வந்து போய் நம்மளோட மண் வந்து வளமாக இருக்கா தரமாக இருக்கா அப்படின்னு எப்போ கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா மண் வெட்டியை வச்சு வெட்டுறப்ப மொதல் மண் வெட்டிலேயே நமக்கு ஒரு 10 மண்புழு இருக்கு அப்படின்னா கண்ணை மூடிட்டு அது மிக தரமான மண்ணு சொல்லிடலாம். ஆனால் இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில் அப்படி இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இன்னொரு விஷயம் எல்லா உழவரும் தெரிஞ்சிக்க வேண்டியது, மண்புழுன்னு சொன்னோன்னையும் மண்புழு என்பது வேறு, நூறுபுழு என்பது வேறு. ஸோ இந்த மண்புழுவும் நூறுபுழுவும் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்குமே தவிர மண்புழு நண்பன், நூறுபுழு எதிரி. ஸோ இன்னைக்கு நீங்கள் நடவு நடக்கூடிய அந்த வயல்களில் நாற்று போட்டிருக்க இடத்துல அதிகமான இந்த நூறுபுழு இருக்குது. அதுக்கான கட்டுப்படுத்தும் முறையை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தணும். அதுக்கு முதல்ல ஆர்கானிக்கா நீங்க பண்ண முடியாது. வேற நீங்க அதுக்கான கெமிக்கல் உங்க பகுதியில என்ன இருக்கோ அதற்கான வல்லுநர்கள் கிட்ட நீங்க போய் ஆராய்ச்சி செஞ்சுட்டு அதுக்கானதை கண்டிப்பா

0: பயன்படுத்த வேண்டும். ஏன்னா இன்னைக்கு நம்ம மாவட்டங்கள்ல சுத்திலும் இதற்கான நிறைய என்குவாரிஸ் எங்க கிட்ட வந்துகிட்டே இருக்கு. மண்புழு என்பது வேறு, நூற்புழு என்பது வேறு.
1: அடுத்து இப்ப கோடைகாலம், அதுக்கு எப்படி எல்லாம் நம்ம வந்து பயிர் நடுறதுக்கு பராமரிப்பு எப்படி பண்ணிக்கணும்ங்கறத சொல்லுங்க.
0: இப்போ எல்லாருமே எல்லா விஷயங்களையும் செஞ்சிட முடியுமானா? கண்டிப்பா கிடையாது. சோ நம்ம என்னெல்லாம் பண்ணா மண்ணை கொஞ்சமா பாதுகாத்துக்க முடியும் அப்படிங்கறதுக்கு கொஞ்சம் விஷயம் சொல்லலாம். அதுல முத விஷயம் கோடை உழவு. கோடை உழவுன்னு வர்றப்போ நம்ம சொல்லியாச்சு. இப்போ மேடம் நீங்க கோடை உழவுன்னு சொல்லிட்டீங்க, இன்னைக்கு நான் டிராக்டரை கேட்க போனா அது கரெக்டா உழவு செய்யுதா அப்படின்னா நமக்கு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஏக்கருக்கு மினிமமா ஒரு 45 நிமிஷம் அதுல ஓட்டணும் கோடை உழவு. அந்த ஒரு மணி நேரம் நீங்க செலவு செஞ்சு அந்த உழவு செய்யற இடத்துல இருந்துட்டீங்க அப்படின்னா 20% அளவுக்கு நீங்க அந்த அடுத்த பயிருக்கு என்ன செலவழிக்க போறீங்களோ அதை கம்மி பண்ண முடியும். இது புதுசா இருக்கும் நினைக்கிறேன் எல்லாருக்கும். என்ன மேடம், நான் போய் டிராக்டர் உழுவுறத பாத்துக்கிட்டே இருந்தா 20% செலவை கம்மி பண்ண முடியுமா அப்படிங்கறது. நம்ம உழவு செய்யறப்போ எதற்காக உழவு செய்யறோம்? களை வந்து அதிகமா வரக்கூடாது. நெக்ஸ்ட், உள்ள இருக்கிற மண் வெளியில வரணும், அது காற்றோட்டம் அடையணும். முக்கியமா மண்ணை வந்து நம்ம ஒரு 100% எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல 25% சாயில் வாட்டர்னு ஆங்கிலத்துல சொல்லுவோம், இன்னொரு 25% சாயில் ஏர்னு சொல்லுவோம், இன்னொரு 5% இந்த அங்கக கரிம அளவு ஆர்கானிக் மேட்டர்னு சொல்லுவோம், மீதி 45% மினரல் மேட்டர்னு சொல்லுவோம். இப்ப இங்க காற்றோட்டமும் இந்த நீரும் மொத்தமா 50%. அப்ப இது ரெண்டையுமே சரி செய்யற ஒரு ப்ராசஸ் தான் கோடை உழவு. அதுக்கான காற்றோட்டம், அதற்கான நீர்பிடிப்பு தன்மையை சரி செய்வது. இதுல களை செடி, அதாவது களை எப்படி வரும் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், அந்த பூண்டுன்னெலாம் நிறைய சொல்லுவோம். ஸோ அதுக்கான பல்பு அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அது மண்ணுக்குள்ளேயே இருக்கும், வெளியில இருக்க செடியை மட்டுமே கிள்ளி போட்டுட்டு வந்துடுவோம் களைன்னு. ஆனால் உள்ளே இருக்கிற கிழங்க நம்ம வெளியிலேயே எடுக்க மாட்டோம். இந்த கோடை உழவு செய்கிறதுனால நமக்கு என்ன வரும்னா, அந்த கிழங்க 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் இருக்கக்கூடிய கிழங்க வெளியில் எடுப்போம். அப்போ அது வெயிலில் காயும், அடுத்த வாட்டி நமக்கு களை வராது. அங்கே 2 வாட்டி மருந்து அடிக்கிறது கம்மி ஆயிடும், 3வது நாள் களைக்கொல்லி போடுறது கம்மி ஆயிடும். அப்போ மண்ணோட தரம் கெட்டு போகாது, மைக்ரோ ஆர்கானிசமோட வளர்ச்சி மிக அதிக இருக்கும். மொத 15 நாளுக்கு தேவையான growth 30 நாள் அளவுக்கு உங்களுக்கு வளர்ந்துரும். எப்ப நம்ம வீடி சைடுன்னு ஒன்று யூஸ் பண்ணாதப்போ. எல்லாரும் சொல்லுவோம், நான் களைக்கொல்லி போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் உக்காந்து ஏந்திருக்குது, இன்னும் உக்காந்தியே இருக்கு, பயிர் எழுந்திருக்க மாட்டேங்குதுன்னு சொல்லுவோம். அதுக்கான காரணங்கள்லாம் அது.
1: சரி, இப்ப இந்த மாதிரி கோடை உழவு பண்ணும்போது நீங்க மைக்ரோ ஆர்கானிசம் நல்லா வளருது அப்படின்னு, அந்த மண்புழு இருக்குல்ல வயல்ல இருக்கக்கூடிய, நீங்க பெரட்டிட்டு வந்தீங்கன்னா வெயில பட்டா அந்த பாவம் அந்த மண்புழு என்ன ஆகும்?
0: கண்டிப்பா சார், மண்புழுவை பொறுத்தளவில் அதுக்கான ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கணும். அந்த ஃபஸ்ட்டு 15 சென்டிமீட்டர் அது வந்து கோடை உழவு செய்கிறப்ப கண்டிப்பாக கொஞ்சம் டேமேஜஸ் இருக்கத்தான் செய்யும். ஆனால் உடனடியாக ரீகைன் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி மண்புழுவுக்கும் மிக மிக அதிகம். அதனால தான் அதை உழவனின் நண்பன் சொல்றோம்.
1: அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை.
0: ஆமா, கண்டிப்பா அதற்கு தேவையான கரிமச்சத்து தரக்கூடிய நம்ம உணவை கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அது நமக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அது அதிகமாக வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கும். நம்ம நினைக்கிற மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய வகையான ஆர்கானிசம்ஸ் வந்து போயிடுச்சு அப்படின்னா அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு. ஆனால் அந்த வகையில் மண்புழு நமக்கு மிகுந்த நண்பன்னு சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, நம்ம அதுக்கு கெட்டதே செஞ்சால் கூட அது நமக்கு நல்லதே செய்யும்.
1: அப்புறம் மேடம், இன்னைக்கு வந்து வாய்க்கால் பாசனத்தை நான் சொல்கிறேன், ரொம்ப தூரத்துலேருந்து வருது, வர்ற வழியில் பல
0: வேண்டாமலோ அது வந்தே தீரப்போது. ஆனா அதை நீங்க இந்த மாதிரி பரிசோதனைகள் மூலமா கண்டுபிடிக்கலாம் முத விஷயம். சோ அந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்க ஆரம்பிக்க மண்ணோட எல்லா தன்மைகளும் மாறுறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். மண்ணை பொறுத்த வகையில நீங்க நேரா பார்த்த உடனே ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியாது. அதற்கு ரெண்டு சொல்லுவோம், ஒன்னு பிசிக்கல் கன்ஸ்ட்ரெயின்னு சொல்லுவோம், இன்னொன்னு கெமிக்கல் கன்ஸ்ட்ரெயின்னு சொல்லுவோம். பிசிக்கல் கன்ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பார்த்த உடனே கண்டுபிடிக்கிறது, அதாவது மண்ணோட கலர் மாறி இருக்கிறது, மண்ணோட கட்டமை அமைப்பு மாறி இருக்கிறது. நெக்ஸ்ட், மண்ணோட பொளப்பொளப்பு தன்மை இல்லாம இறுக்கி போயிருக்கிற மாதிரி இருக்கிறது. நெக்ஸ்ட், மண் மேல ஃபுல்லா

0: படிஞ்ச மாதிரி வெள்ளையா இருக்கிறது. மண் மேல ஃபுல்லா காக்கி கலர்ல ஒரு நல்ல மினுமினுப்பு தன்மையோட மண்ணோட நிறம் மாறி இருக்கிறத நம்ம உணர்றது. இந்த மாதிரி சில குறியீடு வந்து பிசிக்கல் கன்ஸ்ட்ரெயின்ஸ்க்குள்ள வைக்கலாம். கெமிக்கல் கன்ஸ்ட்ரெயின்ஸ்க்குள்ள அப்படின்னா அதை நீங்க நம்ம இந்த மாதிரி பரிசோதனை செஞ்சுதான் அதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னு இந்த பிசிக்கல் கன்ஸ்ட்ரெயின்ல ஏதாவது ஒன்று உங்களுக்கு தென்பட்டாவே நீங்க ஆட்டோமேட்டிக்கா சாயில் டெஸ்ட்டுக்கு போயிடணும். அதுல பர்டிகுலரா நம்ம ஹெவி மெட்டல்ஸ் அப்படிங்கறத அனலைஸ் பண்ண மாட்டோம் யூஸ்வலாவே. ஆனா நமக்கு அந்த மாதிரி ஏதாவது டவுட் இருக்கு, அது எப்ப அந்த டவுட் நமக்கு வர செய்யும் அப்படின்னா இந்த மாற்றங்கள் முன்னாடியே நம்மளால உணர முடியாது. பயிர் செய்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் நம்மளால உணர முடியும். அது எப்படின்னா உடனடியா பயிர் வந்து சாகிறது. நெக்ஸ்ட் தண்ணி இருக்கும் ஆனாலும் பயிர் ரெஸ்பாண்ட் பண்ணாம இருக்கிறது, அதோட வளர்ச்சி இல்லாம இருக்கிறது. ஸோ சுத்திலும் இருக்கிற பயிர் வந்து எப்போதும் இல்லாம அதோட நிறமாகட்டும், வளர்ச்சியின் தன்மையாகட்டும், வளர்ச்சியின் வேகமாகட்டும், இலையோட மாற்றங்கள் ஆகட்டும், இலை வந்து சின்னதாகிறது பெருசாகிறது அதுக்கு பின்னாடி உப்பு படுகிறது, அந்த மாதிரி சில சில அறிகுறிகளை நம்ம கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப அந்த மாதிரி நம்ம பண்ண முடியும். இந்த மாதிரி எல்லாம் பண்றப்ப ஒரு எக்ஸ்ட்ரீமா நம்மளோட மண் வந்து வளமான மண்ணா இல்லாம இந்த மாதிரி ஹெவி மெட்டல்ஸ் நிறைந்த மண்ணா மாறுது அப்படின்னா அதை கூட நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம மைக்ரோ ஆர்கானிசம் அதாவது பயோ ஃபர்டிலைசர்னு சொல்லக்கூடிய உயிர் உரங்கள், அந்த உயிர் உரங்களை கண்டினியூஸா நீங்க பயன்படுத்திக்கிட்டே அதாவது தீமை செய்யக்கூடிய நுண்ணுயிரிகளை வெளியே தள்ளி நன்மை செய்யக்கூடிய உயிரினங்களை நீங்க அதுல பெருக்கலாம். ரெண்டாவது நீங்க அதுக்குன்னே இன்னைக்கு மரங்கள் நிறைய மரங்கள் அதுல முக்கியமா நம்ம மாநில அரசாங்கம் நிறைய மரக்கன்றுகள் தந்துகிட்டே இருக்காங்க. ஸோ இப்ப கூட நீங்க உங்களோட ஏஓ ஏஓ சேடிஎஸ் அவங்கள அணுகி நமக்கான மரக்கன்றுகள் இருக்கா அப்படின்னு கேட்டு அதற்கான ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அந்த ப்ரொசீஜரை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க வயல்ல சுத்தி வரப்ப சுத்தி நீங்க மரம் வைக்கலாம். இந்த மாதிரி தரம் இல்லாமல் அதிகமாக இந்த கடின உலோகங்கள் நிறைந்த மண்ணை நீங்க மீட்டு வெளியில எடுத்து வரணும் அப்படின்னா நீங்க வெட்டி வேர் தாராளமா பண்ணலாம். அதே மாதிரி ஆலிவ் வேரான்னு சொல்லக்கூடிய நம்ம கற்றாழை அதுவும் பண்ணலாம். இதுக்கான மார்க்கெட் வேல்யூ மிக மிக மிக அதிகம். அது மட்டும் இல்லாம நுண்ணுயிரிகள் அதிகமாக பெருகும். அது மட்டும் இல்லாம மண்ணில இருக்கக்கூடிய தேவையில்லாத தேவைக்கு அதிகமா இருக்கக்கூடிய எல்லா நியூட்ரியன்ஸையும் உறிஞ்சிரும். மண்ணுக்கு அதிகமான பொலபொலப்பு தன்மை கொடுக்கும். அந்த பயிருக்கு ஒரு மிக மிக நல்ல சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும்.
1: சிறப்பு. நம்ம இதுவரை மண்ணுனா என்ன, மண் பரிசோதனை ஏன் செய்யணும், கடின உலோகங்கள் மண்ணில் கலந்துருச்சுன்னா அதை எப்படி மீட்டு உருவாக்கம் பண்ணிக்கலாம், அதுக்கு என்ன பயிர் செய்யலாம், நல்ல தகவல்களை சொன்னீங்க. நேயர்கள் சார்பாகவும் வானொலி சார்பாகவும் உங்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோமா.
0: நன்றியா, நன்றி.
1: முத்துலட்சுமி
2: சொல்லுங்கண்ணே,
1: மண்ணுங்கிறது சொத்து இல்ல, மண்ணுல இருந்து நாம ஏகப்பட்ட பொருளை வாங்குறோம். மண்ணு நமக்காக நிறைய வேலை செய்யுது, நுண்ணுயிர்களும் வேலை செய்யுது.
2: ஆமா,
1: அப்ப மண்ணுக்கு நாம இயற்கை சார்ந்த சத்துள்ள உணவுகளை தான் என்ன செய்யணும், திருப்பி கொடுக்கணும்.
2: அப்ப கடனுக்கு வட்டியா திருப்பி கொடுக்கணும் சொல்றீங்க?
1: கரெக்டா சொல்லிவிட்டா.
3: விவசாயிகளே, உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா 98 43 85 74 66 இந்த நம்பர்ல சிவரஞ்சனி மேடத்தை நீங்க தொடர்பு கொண்டு பேசிக்கலாம். மறுபடியும் நம்பரை சொல்றேன், குறிச்சுக்கோங்க, 98 43 85 74 66. ஆம்பிட்டு
4: நேர்கள் இதுவரை கேட்டது, மண் என்பது சொத்து அல்ல, திருப்பி தர வேண்டிய கடன். நேர்முகம் பங்கேற்றார் நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலைய மண்ணியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் சி சிவரஞ்சனி அவர்கள்.
5: அமைப்பு ஆர் வெங்கடேஸ்வரன், படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி.
6: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
7: நேர்லே, நாளைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருடன் ஒரு சந்திப்பு. விழுப்புரம் மாவட்டம் அரசமங்கலம் கிராம முன்னோடி விவசாயி எஸ் மனோகரன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். கேட்க காத்திருங்கள் நேர்களே. ஆகாஷ்வாணி

புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை நேரம் 8:05. தொடர்வது திரையிசை. திரையிசையில் முதலில் வருகிறது உன்னை நினைத்து படப்பாடல். இந்த பாடலுக்காக ஒலிக்கும் குரல் ஹரிஹரன்.

நேயர்களே, வானொலிக்கு 90 கொண்டாட்டங்களை ஒட்டி நேயர்கள் முன்னிலையில் நடைபெறும் காரை எஸ் கனகராஜ் மற்றும் குழுவினர் வழங்கும் சிறப்பு நாட்டுப்புற பாடல்கள் கோரிமேடு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் நிலைய வளாகத்தில் நாளை மறுநாள் 11 மணி அளவில் ஒளிப்பதிவு செய்யப்படுகிறது. நேயர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஒளிப்பதிவு செய்யப்பட்ட சிறப்பு நாட்டுப்புற பாடல்களை இந்த மாதம் 15 அன்று நண்பகல் 12:02 முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் எஃப்எம் பண்பலை அலைவரிசை 102

0: எட்டு மெகாஹெர்ட்ஸில் கேட்க தவறாதீர்கள்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: நேரம் 8:46 நொடியாகிறது. நேரலை கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். திரைசி தரும் அற்புதமான பாடல்கள் இனிய இரவு வேளையில் ஒளிவிழா வந்து கொண்டிருக்கிறது. திரைசியில் அடுத்த பாடல் பார்த்திபன் கனவு படத்திலிருந்து ஒரு பாடல். இந்த பாடலுக்காக ஒலிக்க வருகிறது மது பாலகிருஷ்ணன் குரல்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 8:16, 23 நொடியாகிறது. நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை. நேரில் இன்று இரவு 9:30 முதன்மை அலைவரிசையில் சங்கீத வானிலே அற்புதமான பாடல்களை கேட்டு ரசிக்க காத்திருங்கள் நேர்களே. எஃப்எம் ரெயின்போ 102.8 9:15 to 11 வரை தேன் சிந்திதே வானம் கேட்க காத்திருங்கள். திரையசையில் அடுத்து மதுபாலகிருஷ்ணன் சாதனா சர்க்கம் குரல்களில் மஜா படப்பாடல் இது உங்களுக்காக.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை நேரம் 8:21 ஆகிறது. திரேசி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திரேசியில் அற்புதமான பாடல்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். திரேசி தரும் அடுத்த பாடல் இதோ. பொறி படத்திலிருந்து ஒரு பாடல், மதுபாலகிருஷ்ணன், மதுஸ்ரீ, தீனா குரல்கள் ஒலிக்க இதோ உங்களுக்காக பாடல்.

நேரம் 8:36 ஆகிறது. புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரையிசை. திரையிசை தரும் அடுத்த பாடல் ராமன் தேடிய சீதை படப்பாடல்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 8:31. திரையிசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திரையிசையில் அடுத்து கொம்பன் படப்பாடல்.

நேரம் 8:35 ஆகிறது. புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் திரையிசையை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். திரையிசையில் அடுத்து அபியும் நானும் படப்பாடல். இந்த பாடலுக்காக ஒலிக்க வருகிறது ஹரிச்சரண், ஷா ஷா திருப்பதி குரல்.

நேரம் 8:41 38 நொடியாகிறது. திரையிசையில் அற்புதமான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். திரையிசை தரும் அடுத்த பாடல் இருவர் படத்திலிருந்து ஒரு பாடல். இந்த பாடலுக்காக ஒலிக்க வருகிறது உன்னிகிருஷ்ணன், பாம்பே ஜெயஸ்ரீ, குரல்கள். இதுவும் அந்த பாடல் உங்களுக்காக.

8:48 21 இணைந்து புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் திரேசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திரேசை தரும் அடுத்த பாடலை பாடியிருப்பவர்கள் ஹரிஹரன் சித்ரா, படம் நிலாவேவா. இதோ அந்த பாடல் உங்களுக்காக நேர்களே.

0: திரைசை கேட்டீர்கள். தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்தி சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை கர்நாடகா மற்றும் தெலங்கானா மாநிலங்களுக்கு பயணம் மேற்கொள்கிறார். பெங்களூருவில் வாழும் கலை அமைப்பின் 45வது ஆண்டு நிறைவு விழாவில் கலந்து கொள்ளும் அவர் பின்னர் தெலங்கானாவில் சுமார் 9400 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் முடிவுற்ற திட்டங்களை தொடக்கி வைக்கிறார். தமிழ்நாட்டில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் திரு சி ஜோசப் விஜய் சென்னையில் உள்ள மக்கள் மாளிகையில் ஆளுநர் திரு ஆர் வி அரலேக்கரை சந்தித்து 120 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவுடன் ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். பதவியேற்பு விழா நாளை நடைபெறும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போதைய கடற்படை தளபதி அட்மிரல் தினேஷ்குமார் திரிபாதி இம்மாதம் 31ஆம் தேதி ஓய்வு பெறுவதை அடுத்து புதிய கடற்படை தளபதியாக வைஸ் அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் நியமிக்கப்பட்டுள்ளார். மேற்கு வங்க முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு திரு சுவேந்து அதிகாரி தலைமைச் செயலர், உள்துறை செயலர் மற்றும் மாநிலத்தின் பிற அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடத்தினார். ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் திரு சுப்ரதா குப்தா முதலமைச்சரின் ஆலோசகராகவும் திரு சாந்தனு பாலா தனிச் செயலராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். பகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக நடத்தப்பட்ட ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் ஓராண்டு நிறைவை குறிக்கும் வகையில் கொழும்புவில் உள்ள இந்திய உயர் ஆணையத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட கண்காட்சி அங்குள்ள சுவாமி விவேகானந்தா கலாச்சார மையத்தில் நடைபெற்றது. ஜெய்ப்பூரில் நடைபெறும் ஐபிஎல் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டித் தொடரில் ராஜஸ்தான் அணிக்கு எதிராக ஆடி வரும் குஜராத் அணி சற்று முன்வரை 15.4 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 177 ரன் எடுத்திருந்தது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

நேர்களே, இன்னும் சில நொடிகளில் 9 மணிக்கான ஆங்கிலத்தில் செய்திகளும் அதனை அடுத்து 9:15 ஸ்பாட்லைட் நிகழ்ச்சிகள் டெல்லி நிலையத்திலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

நேரம் 9:34:24 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. இது சங்கீத வானிலை. சங்கீத வானிலை தரும் அடுத்த பாடலை பாடியிருக்கிறார்கள் இளையராஜா, சித்ரா, படம் அறுவடை நாள். இதோ பாடல் உங்களுக்காக நேர்களே.

இனிய இரவு வேளையில் அற்புதமான பாடல்களை, இதயத்து இதமான பாடல்களை, சுகமான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 9:39 நேரில் இது சங்கீத வானிலை. சங்கீத வானிலை தரும் அடுத்த பாடலை பாடியிருக்கிறார் எஸ் ஜானகி. இதுவும் அந்த பாடல் உங்களுக்காக நேர்களே.

நான்கு நொடியாகிறது. நேர்களே, வானொலிக்கு 90 கொண்டாட்டங்களை ஒட்டி நேர்கள் முன்னிலையில் நடைபெறும் கார் எஸ் கனகராஜ் மற்றும் குழுவினர் வழங்கும் சிறப்பு நாட்டுப்புற பாடல்கள் கோரிமேடு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் நிலைய வளாகத்தில் நாளை மறுநாள் காலை 11 மணியளவில் ஒளிப்பதிவு செய்யப்பட இருக்கிறது. நேர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஒளிப்பதிவு செய்யப்பட்ட சிறப்பு நாட்டுப்புற பாடல்களை இந்த மாதம் 15 தேதி அன்று நண்பகல் 12:02 முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் எஃப்எம் பண்பலை அலைவரிசை 102.8 மெகாஹெட்ஸில் கேட்க தவறாதீர்கள். 9:47 ஆகிறது. நாம் கேட்டுக்கொண்டிருப்பது சங்கீத வானிலை. சங்கீத வானிலை தரும் அடுத்த பாடலை பாடியிருக்கிறார்கள் எஸ் என் சுரேந்தர், பி எஸ் சசிரேகா. ஊமை விழிகள் படப்பாடல்.

நித்தம் நித்தம் புத்தம் புதியதை பூத்துக் குலுங்கும் இனிய வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 9:51:58. நேர்களே, சங்கீத வானிலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சங்கீத வானிலை தரும் அடுத்த பாடலை பாடியிருக்கிறார்கள் இளையராஜா ஜானகி, கடலோர கவிதைகள் படப்பாடல்.

நேயர்களே, வானொலிக்கு 90 கொண்டாட்டங்களை ஒட்டி நேயர்கள் முன்னிலையில் நடைபெறும் காரைஸ் கனகராஜ் மற்றும் குழுவினர் வழங்கும் சிறப்பு நாட்டுப்புற பாடல்கள் கோரிமேடு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் இளைய வளாகத்தில் நாளை மறுநாள் காலை 11 மணியளவில் ஒளிப்பதிவு செய்யப்பட இருக்கிறது. நேயர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஒளிப்பதிவு செய்யப்பட்ட சிறப்பு நாட்டுப்புற பாடல்களை இம்மாதம் 15 அன்று நண்பகல் 12:02 முதன்மை அலைவரிசை 1815 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் எஃப்எம் பண்பலை அலைவரிசை 102.8 மெகாஹெர்ட்ஸில் கேட்க தவறாதீர்கள் நேர்களே.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 11:13. நமது நிலையம் நாளை வழங்கவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்த விவரங்கள். நாளை காலை 6:10 இணைத்தான நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் இரா அனுராதா அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 6:15 தெய்வீகராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் தேக்குமர சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடலின் நிறைவு பகுதி கேட்கலாம். காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்களும், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோரும் பங்கேற்கிறார்கள். 6:45 மாநில செய்திகள், சென்னை ஏஞ்சல். 6:55 சூழல் அறிவும் சுற்றுச்சூழலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, வாசிப்பவர் என் காயத்ரி ஸ்ரீகாந்த் அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமையில் செய்தி மலர். 7:25 நலமாய் வாழ. ஆஸ்மா நோய் குறித்து ஆலோசனைகள் மற்றும் அறிவுரைகள் தருகிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுவாச மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் பி லோக்நாத் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல், வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா. 8:02-8:30 தகவல் தளம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி ஒலி அலைகளில் ஒரு பயணம் தொகுப்பு. படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. 9:00 அரங்கிசை. கொளப்பாக்கம் பி ஆறுமுகம் குழுவினர் வழங்கும் நாதஸ்வர இசை. ஆர் ஆஜித்தாவில். 10:02 கேட்டாலை இணைக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். 11:00 போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111. பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 12:00 இது ரெட்ரோ நேரம். 12:30 பன்னிசைமலை சுதா ரகநாதன் அவர்கள் பாடிய அருணகிரிநாதர் திருப்புகள் கேட்கலாம். 12:50 புதினப்பக்கங்கள் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள். புதினத்தொடர் வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:00 மகளிர் நேரம். இதில் தொலைபேசி வழி மகளிர் விருப்ப பாடல்கள் இடம்பெறும். 2:15 என்று மினியவை. 2:40 தாள தரங்கம்.

ஏ தேவநாதன் அவர்களுடைய மிருதங்க இசை நுசுரச் சாப்பு தாளம் 2:55 வானிலை அறிக்கை சென்னை நிலையத்திலிருந்து அஞ்சலாகும். பிற்பகல் 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சாரல் பி வசந்தகுமார் அவர்கள் வாசித்துள்ள வீணை இசை கேட்கலாம். மாலை 4:00 நாடகம் சுற்றமும் நட்பும் எழுதியவர் லோட்டஸ் எடிசன் அவர்கள், அமைப்பு எஸ் அண்ணாமலை பாண்டியன், படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 5:00 கிராமிய தென்றல் கே காசியம்மாள் குழுவினர் வழங்கும் கும்மி பாடல்கள் முதற் பகுதி. 5:30 சிறுவர் பூங்கா. புதுச்சேரி பூரணாங்குப்பம் அரசு நடுநிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி.

மாலை 6 மணி முதல் 6:10 வரையிலும் பின்பு 8 மணி முதல் 8:58 மணி வரையிலும் திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7:02 செய்தி மலர், 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் உழவருடன் சந்திப்பு. விழுப்புரம் மாவட்டம் அரசமங்கலம் கிராம முன்னோடி விவசாயி எஸ் மனோகரன் அவர்களுடன் நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி ஏஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10 மணிக்கு ரவி வாசரியா அகில பாரதிய சங்கீத சபா நிகழ்ச்சியில் வித்வான் டி ஸ்ரீனிவாஸ் அவர்களுடைய வீண இசை கேட்கலாம். நிகழ்ச்சி டெல்லியில் இருந்து அஞ்சலாகும். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சியாகவும் நிறைவேறும்.

0: இதனிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15, பிற்பகல் 2 மணி, 3:05, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்தும் அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி, 10 மணி, 11 மணி, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேர்கள் இதுவரை நாளை நமது நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த விவரங்கள் கேட்டீர்கள். சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: This is Akashvani, the news read by Renuka. Suvendu Adhikari took oath as the first BJP Chief Minister of West Bengal today. Governor R.N. Ravi administered the oath of office and secrecy to Mr. Adhikari at a grand ceremony held at the Brigade Parade Grounds in Kolkata. Along with him, 5 other MLAs including Dilip Ghosh, Agnimitra Paul, Ashok Kirtanya, Nisit Pramanik and Shuddhiram today were sworn in as cabinet ministers. Prime Minister Narendra Modi, Union Home Minister Amit Shah, Defence Minister Rajnath Singh, Chief Ministers of various NDA and BJP ruled states, BJP President Nitin Naben and several other leaders of BJP attended the ceremony. The swearing-in ceremony was held on Pochishe Boishak, marking the 165th birth anniversary of poet Guru Rabindranath Tagore. The BJP registered a decisive victory in the recent state assembly elections, securing 207 seats in the 294-member house and ending the 15-year rule of the Trinamool Congress, which was reduced to 80 seats. In Tamil Nadu, TVK Chief C. Joseph Vijay today met Governor Rajendra Arlikar at Lok Bhavan in Chennai and staked claim to form government with the support of 120 MLAs. Mr. Vijay is said to take oath as the Chief Minister of Tamil Nadu tomorrow. Tamilaga Vetri Karagam, TVK, which emerged as the single largest party with 108 seats in the recent assembly polls, achieved the majority mark of 118 in the 234-member house required to form a new government in the state by securing backing from Congress, left parties, Vidudalai Sirithagai Katchi, VCK and the Indian Union Muslim League, IUML. Vijay, who won from two